கொடைப்பன்மலை 100.5 இது அருள் மாலை. கடவுள் பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் ஒரே சக்தியை வழங்குகிறார். தகுந்த நேரத்தில் வாய்ப்புகளையும் தருகிறார். அதை சரியாக பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என சொல்கிறார் அரவிந்தர்.

கோடைப்பன்மலை 100.5 இது அருள்மாலை. எதிர்காலம் தன்னைத்தானே கவனித்து கொள்ளும், எனவே நிகழ்காலத்தில் வாழுங்கள் சொல்கிறார் ரமணர்.

எதையும் உங்களால் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள். இறைவன் நமது பக்கத்தில் இருக்கிறார் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். சுவாமி விவேகானந்தர்.

இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய அருள்மாலை நிகழ்ச்சி. கோடிப்பன்மலை 100.5 தரவிருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் காலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஆலய உலா, 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும்

நாமக்கல் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு வழங்கும் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தொலை நேரம் காலை 7 மணிக்கு சுகமான காலை. 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி விமென்ஸ் இனவாசின் இன்று அன்று கேட்கலாம். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் தூத்துக்குடி மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. 8:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் வானவில் இன்று குரலின் குரலாக வர இருக்கிறது. சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் தேனி நாகலாபுரம் சா நா இளங்குமரன் அவர்கள். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில், காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு வழங்கும் கலையும் கானமும் இன்று பெருஞ்சலங்கை ஆட்டம். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் திருப்பூர் மாவட்டம் நத்தக்காடையூர் மருதுரை கோபி செங்கோட்டையன் அவர்கள். 11:00 பாட்டு பட்டாளம், நண்பகல் 12 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு வழங்கும் மகளிர் நேரத்தில் இன்று படித்ததில் பிடித்தது. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி. 1:00 தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2:00 வென்றார் வந்தார். சிறப்பு விருந்தினர் தேனி மாவட்டம் விஜயலட்சுமி அவர்கள். இன்று பிற்பகல் 3:00 உயிரெழுத்து. இன்று ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையம் சரவணன் அவர்களின் தெரிவில் பாடல்கள் கேட்கலாம். 3:40 பாட்டும் பதமும், மாலை 4:00 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் வண்ணத்தூரிகையில் சினிமா கொட்டகை, 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் சினிமா கொட்டகை, மாலை 5:00 காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் சித்திர செவ்வானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், மாலை 6:00 விளக்கேற்றும் வேலை, 6:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, அதனைத் தொடர்ந்து கதம மலர்கள், 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:00 ஆசியில் ஒரு கொக்கு, 7:30 சொந்த பந்தம், 7:55 சேவை செய்திகள், 8:00 இளமை பேசுகிறது, 9:00 கொடை தென்றல் விருந்தினர் விருப்பமாக இன்று போலோர் சோமசுப்பு அவர்களுடன், நினைவி சுகம் 10:00 இன்று தேனி மாவட்ட நேயர்களை சந்திக்கிறது கோடை பண்பலை. இன்று 11:00 இரவு சிறகு இவையாவும் உங்கள் கோடை பண்பலை 100.5 தரவிருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். இணைந்திடுங்கள் உங்கள் கோடை பண்பலை 100.5 உடன், ரசித்திடுங்கள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நள்ளிரவு 12 மணி வரை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2 தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறாா்.

கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16 வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் இருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27 முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கான குறைதீர்ப்பு முகாம் நாளை மறுநாள் மேற்கு மாம்பலத்தில் உள்ள திரு சீதாராம் பள்ளியில் நடைபெறவுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில்

மாதாந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கான குறைத்தீர்ப்பு முகாம் நாளை மறுநாள் மேற்கு மாம்பலத்தில் உள்ள திரு சீதாராம் பள்ளியில் நடைபெறவுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் வைக்காலின் குறுக்கே பாலம் கட்டுவதற்கு 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற நீர்வளத்துறை அதிகாரிகள் 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் சாலை விதிமீறல்களை கண்காணித்து தானியங்கி முறையில் அபராதம் விதிக்கும் நடைமுறையை நாமக்கல் சேலம் சாலை சந்திப்பில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு யாதவ் கிருஷ் அசோக் தொடங்கி வைத்தார். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிய வணக்கம் நேர்களே. வாழ்க்கை எந்த தருணத்திலும் திசை மாறக்கூடியது. வாழ்க்கை எந்த நேரத்திலும் திசை மாறக்கூடியது. அதனால் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் சமாளிக்கவும் எதிர்கொள்ளவும் கற்றுக்கொள்ளுவோம். இனிதே கோடை பன்மலை 100.5 ஆரம்பமாகிறது வசந்த விடியல். நிகழ்ச்சியின் துவக்கமாக
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் அலர் அறிவுறுத்தல் குரல் எண் 1150.

0: நான் விரும்பிய அலரை இந்த ஊர் மக்கள் தாமே கூறுகின்றனர். அதனால் உடன்போக்கை நான் விரும்பினால் அதற்கும் உடம்படுவார் என் காதலர். குறள் எண் 1150 அதிகாரம் அலர் அறிவுறுத்தல்.
1: தாம் வேண்டி நல்குவர் காதலர், யாம் வேண்டும் கவ்வை எடுக்கும் இவ்வூர்.
0: நான் விரும்பிய அலரை இந்த ஊர் மக்கள் தாமே கூறுகின்றனர். அதனால் உடன்போக்கை நான் விரும்பினால் அதற்கும் உடம்படுவார் என் காதலர். குறள் எண் 1150 அதிகாரம் அலர் அறிவுறுத்தல்.

91.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

0: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா?
1: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
0: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
2: இசை வேகம் 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா

90.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

0: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
1: இன்று சீர்காழி திரு குறையலூர் உக்கிர நரசிம்மர் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

உக்கிர நரசிம்மர், ஸ்ரீ வீர நரசிம்மர், ஸ்ரீ ஹிரண்ய நரசிம்மர், ஸ்ரீ யோக நரசிம்மர், ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் என்ற பஞ்ச நரசிம்ம ஆலயங்களில் முதலாவதாக உக்கிர நரசிம்மரை இன்று நாம் தரிசிக்கலாம். சீர்காழி திருக்குறையலூர் என்ற ஊரில் அமைந்துள்ளது உக்கிர நரசிம்மர் ஆலயம். குறைகளை அகற்றும் ஊர் என்பதே மருவி திருக்குறையலூர் என்று இப்பெயர் பெற்றதாக சொல்லப்படுகிறது. இந்த தலத்தின் மூலவர் ஸ்ரீ உக்கிர நரசிம்மர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சி தருகிறார். அதோடு ஸ்ரீ அமிர்தவள்ளி தாயார் தனிச்சன்னதியில் அருள் பாலிக்கிறார். சிவனை அவமரியாதை செய்யும் வகையில் பார்வதியின் தந்தை தட்சன் ஒரு யாகம் நடத்தினான். இதனால் கோபம் கொண்ட பார்வதி தந்தைக்கு புத்தி புகட்ட யாகம் நடக்கும் இடத்திற்கு சென்றாள். அவளையும் தட்சன் அவமரியாதை செய்யவே யாகத்தீயில் விழுந்துவிட கோபமடைந்த சிவன் தனது அம்சமாக வீரபத்திரரை உருவாக்கி தட்சனின் இடத்திற்கு அனுப்பி யாகத்தை அழித்தார். மேலும் பார்வதியை பிரிந்த துயரம் சிவனை வாட்டியது. நரசிம்மர் அவருக்கு இத்தலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சி தந்து அமைதிப்படுத்தியதாக தல புராணம் கூறுகிறது.

0: நரசிம்மரை இந்த தலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக இரண்டு தாயார்களுடன் தரிசிப்பது மிகவும் அரிது. திருமங்கையாழ்வார் அவதரித்த தலம் இது. இக்கோயிலில் இவருக்கு சன்னதி உள்ளது. திருமங்கையாழ்வார் 108 திவ்ய தேசங்களில் 86 தலங்களை மங்களாசாசனம் செய்துள்ளார். ஆனால் இத்தலத்தில் அவதரித்திருந்தாலும் திருமங்கையாழ்வார் இங்கு சுவாமியை மங்களாசாசனம் செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மிகவும் பழமையானதான இந்த ஆலயம் ஆதி நரசிம்மர் ஆலயம் என்றும், தெற்கில் உயர்ந்த நரசிம்மர் ஆலயம் என்றும், இது தக்ஷண நரசிம்மர் ஆலயம் எனவும் அழைக்கப்படுகிறது. நரசிம்மர் அவதரித்த நன்னாளில் மூலவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் ஆராதனைகள் நடைபெறுகின்றன. மார்கழி மாதத்தில் சொர்க்கவாசல் திறப்பு மற்றும் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளல் நிகழ்ச்சி மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திருமங்கை ஆழ்வார் உற்சவமும் தை அமாவாசை என்று அருகில் உள்ள திருநாங்கூர் பகுதியில் நடைபெறும் பெரிய கருட சேவை விழாவிற்கும் நரசிம்ம பெருமாள் எழுந்தருள்கிறார். இன்று சீர்காழி திரு குறையலூர் உக்கிர நரசிம்மர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஆலய உலா.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்,
5: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி.
2: புதிய அனுபவம் எப்பொழுதும்
6: சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்த

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345. இசைவேகம் 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

மழை மொழியில் மனம் நனைய கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இன்னைக்கும் தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான குட்டி பாப்பா வந்திருக்காங்க. அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம். உங்க பேர்
1: என்ன?
0: சாராஸ்ரீ. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? என்னெல்லாம் சொல்லி தருவாங்க உங்க மேம்? ஆட்டுக்குட்டி பாட்டு சொல்லி தருவாங்களா? அழகு கால் கொலுசு பட்டுக்கீங்களா? இது யார் வாங்கி கொடுத்தது? அதான் சலக்கு சலக்குன்னு ஆட்டிக்கு வேற கவிச்சிட்டிங்களா? வா, ரொம்ப அழகா இருக்கு. சரி சரி சலக்குட்டி, எங்களுக்கு ஆட்டுக்குட்டி பாட்டு பாடுறீங்களா? எங்க பாடுங்க.

0: தின்னும்போது தோட்டக்காரன் ஒன்று சொல்லையா, தோட்டக்காரன் ஆட்டுக்கு வர ஓடி போனேனா.
1: ஆஹா, எங்க ஓடி போச்சு அந்த ஆட்டுக்குட்டி? யாரு போயிருச்சா? சரி, உங்க வீட்டுல யார் யார் இருக்காங்க சொல்லலாம்.
0: அப்பா, அம்மா, தம்பி.
1: அப்பா பேரு என்ன?
0: செல்வம்.
1: அம்மா பேரு?
0: செல்வி டைனா.
1: செல்வம் அப்பா என்ன வேலை பாக்குறாங்க?
0: கம்பெனியில போறாங்க.
1: கம்பெனிக்கு போறாங்களா? தம்பி பேரு என்ன?
0: திவன். தெரியும்.
1: தம்பி என்ன பண்றாங்க?
0: விளையாண்டு இருக்கலாம்.
1: குட்டி தம்பியா? சாரி சொல்ல குட்டி. நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேலைக்கு போவீங்க?
0: காலேஜுக்கு.
1: காலேஜுக்கு போவீங்களா? காலேஜ் முடிச்சுட்டு என்ன வேலைக்கு போவீங்க?
0: வேலைக்கு.
1: வேலைக்கு போவீங்க. சாரி, நீங்க படிச்சு மேலும் மேலும் சிறக்க கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: மழலை மொழியில் மனம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
2: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
7: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
0: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ்

0: கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673 கால் 9244504444.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: இசை வேகம் 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ். புதிய அனுபவம் எப்பொழுதும்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
2: நேர்களே, உங்கள் பிரிய கோடி பண்பலை 100.5 இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு வர இருக்குங்க. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கக்கூடிய மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம் வர இருக்கு. இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்ட நேர்களை சந்திக்க காத்திருக்கிறது உங்கள் பிரிய கோடி பண்பலை 100.5.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: இசை வேகம் 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

0: நிச்சயம் இது வேத சத்தியம் கொள்கை வெல்வதே.
1: 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் கல்லூரி.
2: புதிய அனுபவம் எப்பொழுதும்
3: சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

0: வழங்கிய வசந்த விடியல்.
1: நேர்களே, உங்களின் முயற்சிகள், பணிகள், பயணங்கள் சிறக்க வாழ்த்துகள் சொல்லி விடைபெறுகிறது. இன்றைய வசந்த விடியல் இனி ஆரம்பமாகிறது. சுகமான காலை.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னும் நிறைய நண்பர்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணலன்னு சமையல் எரிவாயு எண்ணெய் நிறுவனங்கள் சொல்லி இருக்கின்றன. வரும் 31ஆம் தேதி வரை கால நீட்டிப்பும் செய்திருக்கின்றன. அப்புறம் சர்க்கரை விலை கொஞ்சம் ஏறி போச்சு. ஏன் இதை இந்த காலை நேரத்தில் சொல்கிறோம்னா, ஒரு டீ வேணும். அதனால் செய்ய வேண்டிய வேலைகளை உரிய காலத்தில் செஞ்சோம்னா டீ கிடைக்கும். புத்துணர்ச்சியாக இன்றைய நாளை தொடங்கலாம். கூட கோடை பண்பலை 100.5 MHz சுகமான காலை வழங்கும் பாடல்களை கேட்டுக்கிட்டே கேஒய்சியை அப்டேட் பண்ணிடுங்க.

0: மேகவீதியில் இசை ஊர்வலம் நடத்தி கொண்டிருக்கிறது. கொடை பண்பலை 100.5 MHz-இன் சுகமான காலை நேர்களே. இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பெனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தூத்துக்குடி மாவட்ட நேர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. 9:00 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்லின் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். இன்றைய வானவில் குரலின் குரலாக சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்கிறார் தேனி மாவட்டம் நாகலாபுரம் புலவர் சா நா இளங்குமரன் அவர்கள்.
1: பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்
1: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
4: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
5: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சமூக வலைதளங்கள் மூலம் விளம்பரப்படுத்துதல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளோர் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி 94 88 57 57 16. என் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்பலை 100.5 இல் நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

0: வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: திவ்யா ஷேக்ரா ஃபிலிம்ஸ், டாக்டர் சி ஆர் ராஜன் தயாரிப்பில், திருவருள் கிருஷ்ணன் இயக்கத்தில், தேஜஸ் ராஜன் மற்றும் பலர் நடிக்கும் KGF, புஷ்பா போன்ற அதிரடி திரைப்பட வரிசையில் அமரம். ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: தாம்பரம் ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதொடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் மனதொடு ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீஃப்ஸ்
0: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
3: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது,
4: அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
5: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: கோடை பண்பலை நுறுப்புழி 5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதொடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன் சன் ரீவ்ஸின் மனதொடு ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: இனிந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
3: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
4: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

மத்திய அரசின் மிக முக்கியமான மற்றும் நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி இம்மாதம் ஆகஸ்ட் 30 வரை நடைபெற உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் போது வீடுகளுக்கு தகவல் சேகரிக்க வரும் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு உரிய விவரங்களை அளித்து ஒத்துழைப்பினை அளிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.

நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

மேகவீதியில் இசை ஊர்வலம் நடத்தி கொண்டிருக்கிறது. கொடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் சுகமான காலை நேர்களை, இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தூத்துக்குடி மாவட்ட நேர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. 9:00 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்லின் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். இன்றைய வானவில் குரலின் குரலாக சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்கிறார் தேனி மாவட்டம் நாகலாபுரம்

0: புலவர் சா. நா. இளங்குமரன் அவர்கள்.
1: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: வணக்கம் அண்ணா.
5: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, என்னுடைய தலைமை பண்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
4: மன்னா, உங்கள் தலையில் மை சரியாக இல்லாததனால் ஆங்காங்கே வெள்ளை முடி தெரிகிறது. மன்னா,
5: என்ன அமைச்சரே சொல்லுகிறீர்கள்?
4: மன்னா, நீங்கள் தலைக்கு சரியாக டை அடிக்கவில்லை என்று சொல்கிறேன்.
5: அமைச்சரே, நான் என்னுடைய லீடர்ஷிப் தலைமை பண்பை பற்றி சொல்லுகிறேன்.
4: ஓஹோஹோ, அந்த ஷிப்பா, தலைமை பண்பா? நான் கூட தலையில் இருக்கும் மையின் பண்பை பற்றி கேட்கிறீர்களோ என்று நினைத்தேன்.
5: சரி அமைச்சரே, நீங்கள் என்னை வைத்து செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டீர்கள். அதற்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன். தலைமை பண்பை பற்றி நானே சில தகவல்களை சொல்லுகிறேன், கேளுங்கள்.
4: ஓ, கண்டுபிடித்து விட்டாரா? சரி சொல்லுங்கள் மன்னா, கேட்கிறேன்.
5: அமைச்சரே, பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் உள்ளடக்கியதே வாழ்க்கை. சூழல் கடினமாக இருந்தாலும், பிரச்சனைகள் சவால் மிகுந்தவையாக இருந்தாலும், அவற்றை சமாளிக்கும் தெளிவும் மனோதிடமும் நம்மிடம் இருக்க வேண்டியது அவசியம். இவற்றை நமக்கு அளிப்பதுதான் உண்மையான தலைமை பண்பு அமைச்சரே.
4: ஓ மன்னா, அப்படியானால் தலைமை பண்பு என்பது பிறரை வழிநடத்துவதும் ஆள்வதும் இல்லையா?
5: அமைச்சரே, தன்னை ஆள முடியாதவன் ஒரு தலைவனாக முடியாது என்பதுதான் இதற்கு பதில்.
4: சரி மன்னா, இந்த தலைமை பண்பை நாம் எங்கே எப்படி கற்றுக்கொள்ள முடியும்?
5: அமைச்சரே, தலைமை பண்பை பயில்வதற்கு பள்ளிக்கூடங்கள் தான் மிகச்சிறந்த இடம்.
4: அப்படியா மன்னா?
5: ஆமாம், வெளி உலகுடனான முதல் தொடர்பை நமக்கு அளிப்பவை பள்ளிக்கூடங்கள் தானே. அந்த பள்ளிக்கூடங்களில் கல்வியை கற்பதோடு நம்மை சுருக்கிக் கொள்ளக் கூடாது. பின்னால் நாம் சந்திக்க போகும் சவால்களை எதிர்கொள்ள தேவைப்படும் தலைமை பண்பையும் நாம் அங்கே வளர்த்துக் கொள்ள வேண்டும் அமைச்சரே.
4: அது எப்படி மன்னா?
5: அமைச்சரே, சின்ன சின்ன பயிற்சிகள் மூலமாக இந்த பண்பை நாம் வளர்த்துக் கொள்ள முடியும். உதாரணத்திற்கு, நேரம் தவறாமை, குறித்த நேரத்தில் தூங்கி எழுதல், ஆசிரியர் சொன்ன நேரத்திற்குள் படித்து முடித்தல், அன்றாடம் சுத்தமாக உடையணிதல், அன்றாடம் உடற்பயிற்சி செய்தல், இது போன்ற ஒழுக்கம் சார்ந்த செயல்பாடுகள் எல்லாம் இந்த பண்பை நமக்குள் உருவாக்க உதவும். அதே போல் நிறைய பொறுப்புகளை விரும்பி ஏற்பது தலைமை பண்பை வளர்ப்பதற்கு சிறந்த வழிமுறை அமைச்சரே.
4: மன்னா, மாணவர்களுக்கு படிப்பதற்கே நேரம் போதவில்லையாம், இதில் எங்கே கூடுதல் பொறுப்பை ஏற்பது?
5: அமைச்சரே, டைம் மேனேஜ்மெண்ட், அதாவது நேர நிர்வாகத்தை மட்டும் நாம் திறம்பட கையாள பழகி கொண்டால், படிப்பை தாண்டி பல பொறுப்பான பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய சூழல் மாணவர்களுக்கு வசப்படும் அமைச்சரே. உதாரணத்திற்கு, வகுப்புக்கு தலைமை வகிப்பது, விளையாட்டு அணிகளில் பங்கேற்பது, சாரணர் அணியில் இணைவது, சமூக சேவையில் ஈடுபடுவது, வீட்டு நிர்வாகத்தை ஏற்று பழகுவது போன்றவைகளெல்லாம் மாணவர்களின் திறனை அதிகரித்துக் கொள்ள உதவும் அமைச்சரே.
4: அதுவும் சரிதான் மன்னா.
5: அதே போல கண்மூடித்தனமாக யாரையும் பின்பற்றுவது மடமை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சில விஷயங்களில் நம்மை விட சிறந்தவர்கள் பலர் இருப்பார்கள். அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அவர்களை பின்பற்றி நடக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் அமைச்சரே. ஒருவரை பின்பற்றி நடப்பது, அவரை போலே செயலாற்றுவது என்பது இழுக்கென்று கருத வேண்டியதில்லை. முக்கியமாக அவர்களை போட்டியாளர்களாக கருதாமல் உரிய மதிப்பளித்து பழக வேண்டும் அமைச்சரே.
4: உண்மை உண்மைதான் மன்னா.
5: இன்னொன்று அமைச்சரே, வீட்டில் நம்மை தட்டி கேட்பதற்கு, கடிந்து பேசுவதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழல் இருக்கலாம். ஆனால் வெளி உலகம் என்பது நிச்சயமாக இதற்கு நேர் எதிரானது. தொட்டால் சினிங்கியாக இருந்தால் உலகம் நம்மை கடந்து போய்கொண்டே இருக்கும். ஆக உலகை எதிர்கொள்ளுவதற்கு அவசியமற்ற விமர்சனங்களை புறந்தள்ளும் திறனை ஆரம்பத்திலிருந்தே மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதே போல் சின்ன சின்ன தோல்விகளில் துவண்டு விடாமல், கீழே விழுந்தால் தானே எழுந்து நிற்கும் திறனை மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். மாணவர்கள் இது போன்ற பண்புகளை, பழக்கங்களை அவர்களின் பள்ளி பருவத்திலிருந்தே வளர்த்துக் கொண்டால், தனித்துவமான தலைமை பண்பு அவர்களுக்கு உருவாவதோடு, அந்த பண்பு அவர்களை வாழ்க்கையில் வெற்றியை நோக்கியும் அழைத்துச் செல்லும்.
4: சிறப்பு சிறப்பு மன்னா. மாணவர்கள் அவர்களின் சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கான தலைமை பண்பை வளர்த்துக் கொள்ள தேவையான பண்புகளை, குணநலன்களை, வழிமுறைகளை, பழக்க வழக்கங்களை எல்லாம் சொன்னீர்கள். அருமை அருமை. சரி மன்னா, எனக்கு ஒரு சந்தேகம்.
5: என்ன மச்சரே?
4: தலைக்கு டை அடிக்கும் அளவிற்கு உங்களுக்கு வயதாகிவிட்டது. இதில் யார் உங்கள் வயதை கேட்டாலும் என்றும் 16 என்று இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே. ஏன்மண்ணா, வயதை சொல்வதில் கூட போய்தானா?
5: என்ன
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டு

0: பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார் வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
1: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
2: கோடை பண்பலை நுறுப்புழி 5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீஃப்ஸ்
2: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
5: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
6: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
7: நேரம் 7:44. கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் சுகமான காலை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம்.
2: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர் புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதொடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீவ்ஸின் மனதொடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீவ்ஸ்
2: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
5: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
6: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதொடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன் சன் ரீவ்ஸின் மனதொடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
2: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
5: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
6: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
7: கூடை பண்பலை 100.5 MHz சுகமான காலை

கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நமது விமானப்படை பயன்பாட்டில் உள்ள போர் விமானங்களுக்கான உதிரி பாகங்களில் 97% உள்நாட்டிலேயே தயாரித்து சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது. ஒசூர் பொம்மச்சந்திரா இடையேயான இரு மாநில மெட்ரோ ரயில் சேவை சாத்தியமில்லை என பெங்களூரு மெட்ரோ ரயில் கார்பரேஷன் நிர்வாகம் மீண்டும் அறிக்கை அளித்துள்ளது. இப்படி நம்மை சுற்றி பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் இன்றைய சூழலில் என்ன நடந்தது இதே தினத்தில் அன்று? தொகுத்து வழங்குகிறது கொடை பண்பலை 100.5 MHz இன்று அன்று.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி.
2: இன்று ஆகஸ்ட் 25.
3: அந்த காலத்து லண்டன் மாநகரை ஒட்டிய புறநகர் பகுதி. இரும்பு பட்டறையில் உதவியாளராக இருந்த ஏழைக்கு பிறந்த 3வது குழந்தை அது. வறுமை என்னவெல்லாம் செய்யும் என்பதை பட்டு அனுபவித்தது அந்த குழந்தை. ஒரு புத்தக வியாபாரியிடம் 7 காலம் வேலை செய்தது. அதுவே பல அறிஞர்களின் புத்தகத்தை வாசிக்க வைத்தது. சாதனையாளர்கள் வசதிக்காக இயங்குவதில்லை, உருவாக்குகிறார்கள். 20 விஞ்ஞானி ஹம்ப்ரி டேவியின் உரையை கேட்டுவிட்டு அவரிடம் உதவியாளராக முடிந்தது. காந்தத்திற்கும் மின்சாரத்திற்கும் உள்ள தொடர்பை கண்டறிய முடிந்தது. அதனால் மின்சாரம் உருவாக்கும் டைனமோ உருவானது. மின்காந்தவியல் எனும் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் துறை எழுந்தது. இயற்பியலில் மட்டுமல்ல இவரது சாதனை. பென்சின் எனும் ரசாயனத்தை கண்டறிந்தது. அது மட்டுமல்ல, புன்சன் பர்னரை உருவாக்கியது, நீர்மங்களிலிருந்து மின்காந்த பகுத்தல் செய்து காட்டியது என அவர் செய்த அறிவியல் அற்புதங்கள் பல பல. இந்த உலகம் கண்ட மிகச்சிறந்த விஞ்ஞானிகளுள் முதல் வரிசையில் வருவார் மைக்கேல் ஃபாரடே. முறையாக பள்ளிக்கூடத்தில் படிக்க வசதி வாய்ப்பில்லை, ஆனால் உலகமே தன்னை படிக்க வைத்திருக்கிறார். ஊக்கமும் உழைப்பும் இருந்தால் உயரலாம் என்பதற்கு அவர் ஒரு நிலையான அறிவியல் சான்று. 1867 தன் 75வது வயதில் மைக்கேல் ஃபாரடே உயிர் நீத்த நாள் என்று. மின்சாரத்தின் பயனை அனுபவிக்கும் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டிய நாள் என்று. அந்த ஊரில் ஒரு ராமாயண சொற்பொழிவு. அனுமனுக்கு சொல்லின் செல்வன் என்ற பெயரும் உண்டு. தமிழுக்கு கிடைத்த சொல்லின் செல்வர் வாரியார் சுவாமிகள் பேசிக் கொண்டிருக்கிறார். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் ஈராக எல்லோரையும் இயல்பாக கவரும் அவர் சொற்பொழிவு. குழந்தைகளுக்கு நிறைய சுவையான கதைகள், பின் கேள்விகள், அதற்கு பரிசுகள். பெரியவர்கள் மனந்தொட்ட தத்துவ விசாரங்கள் என எல்லோர் மனதையும் தொடும் தனித்துவமிக்க உரை அது. அவரது பேச்சின் சிறப்பு அது. அந்த ஊரில் அவரது பேச்சின் அருமை தெரியாத ஒரு சிலர் இடையே எழுந்து போகிறார்கள். அப்பொழுது வாரியார் சுவாமிகள் சொல்கிறார், இந்த ஊரிலும் சொல்லின் செல்வர்கள் இருக்கிறார்கள் என்று. எழுந்தவர்கள் யாரை சொல்கிறார் என்று நின்று கேட்கிறார்கள். இந்த ஊரில் நான் சொல்லின் செல்பவர்களும் இருக்கிறார்கள் என்றாராம். அவரையும் இழுத்து அமர வைத்து விடுகிறார் வாரியார் சுவாமிகள். 8வயதிலிருந்து கவிபாடும் ஆற்றல் இயல்பாக வந்துவிட்டது அவருக்கு. யாரையும் தன் 4 வெண்பாவால் ஈர்த்துவிடும் ஆற்றலும் அவர் வசம் வந்துவிட்டது. தமிழர்களின் இதயம் தொட்ட திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் காட்பாடிக்கு அருகே காங்கேயநல்லூரில் 1906 அவதரித்த நாள் என்று. நட்சத்திரங்களை பற்றி பேசும் பொழுது நம் பகுதியில் பிரபலமாக இருக்கும் 2 திரை நட்சத்திரங்களின் பிறந்த நாள் இன்று. 1929 நடிகை எஸ் வரலட்சுமி பிறந்த நாள் இன்றுதான். 1952 இதே நாளில் அருப்புக்கோட்டைக்கு அருகே ராமானுஜபுரத்தில் அரிசி ஆலை அதிபர் மகனாக பிறந்தார் மற்றொருவர், விஜயராஜ் இயற்பெயர். மதுரையில் வளர்ந்தார். திரைப்படத்தில் தோன்ற வேண்டும் என்று விரும்பினார். விஜயகாந்தாக மாறினார். 1978 இனிக்கும் இளமையாக தொடங்கியது. தூரத்து இடிமுழக்கம் கேட்டது பின் சட்டம் ஒரு இருட்டரை என பேசியது. வைதேகி காத்திருந்தாள் படம் அந்த நடிகருக்குள் இருக்கும் இன்னொரு கலைமுகத்தை காட்டியது. ரமணா நாட்டின் தலையாய பிரச்சனையை தொட்டதால் எல்லோர் இதயத்திலும் இடம் பிடித்தது. 2010 வந்த விருதகிரி விஜயகாந்த் அவர்களுக்கு 125வது படம். அதற்குள் 2005 அரசியல் கட்சி தொடக்கம். 2011 தமிழக சட்டசபை தேர்தலுக்கு பின் எதிர்கட்சி தலைவராகவும் பலம். 1952 நடிகர் அரசியல்வாதி விஜயகாந்த் பிறந்த தினம் இன்று. மரபு இசைக்கு பெயர் பெற்ற காவிரிக்கரையின் திருவையாறில் பிறந்ததால் மட்டுமல்ல, தன் குடும்ப மரபும் அதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. இவருக்கு நித்யஸ்ரீ மகாதேவன் தன் 16வயதில் மேடையில் கச்சேரி நிகழ்த்தினார். அன்று அவர் பாடிய விதம் பல ஜாம்பவான்களையே

0: இழப்பின் விளிம்புக்கு கொண்டு சென்றது. அது பாட்டி டி கே பட்டம்மாள் தன் இளம் வயதில் செய்த சாதனையை நினைவுபடுத்தியது. 100+ அதிகமான இசைத்தொகுப்புகளை வெளியிட்டிருக்கும் நித்யஸ்ரீயின் குரலின் துவனியும் எடுப்பும் அலாதியானது. அது அவரது முதல் திரைப்பாடலிலும் வெளிப்பட்டது. 1973 பாடகி நித்யஸ்ரீயின் பிறந்த தினம் இன்று.
1: ஆதவனின் எழில்மிகு தோற்றம்,
2: நறுமணத்தால் நம்மை கவரும் மலர்கள்,
1: நளினமாய் நம்மை மயக்கும் கலைகள்,
2: மாசில்லா புன்னகையாய் மகிழ்விக்கும் மழலைகள் என
1: அழகான படைப்புகளுக்கு உயிர் கொடுப்பது நம் விழிகள்.
2: வெளிகளால் வெளி உலகை காணும் நாம்,
1: நம் கண்கள் வழியே மற்றவர்களும் உலகை காண நமக்கு கிடைத்துள்ள வாய்ப்பே
2: கண்தானம்.
1: விழிக்கு வெளிச்சம் தேவைப்படுவோருக்காக செய்திடுவோம் கண்தானம்.
2: தேசிய கண்கொடை விழிப்புணர்வு
1: இருவார நிகழ்வுகளின் தொடக்க நாள்
2: என்று
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம். பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
3: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
4: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

இனிய பாடல்களை தந்து விடைபெறுகிறது கொடை பண்பலை 100.5 MHz சுகமான காலை. நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு கொடை பண்பலையில் வானவில், இன்றைய வானவில் குரலின் குரலாக சிறப்பு விருந்தினராக நம்மோடு கலந்து சிறப்பிக்கிறார் தேனி நாகலாபுரம் புலவர் சானா இளங்குமரன் அவர்கள். கொடை பண்பலையில் இனி தூத்துக்குடி மாவட்ட நேயர்களை சந்திக்கும் மனதோடு ராகம் நிகழ்ச்சியின் முகப்பில் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் இருந்த அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கான குறைத்தீர்ப்பு முகாம் நாளை மறுநாள் மேற்கு மாம்பலத்தில் உள்ள திரு சீதாராம் பள்ளியில் நடைபெறவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதியாட்டத்திற்கு

முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: இனிய வணக்கம் நேர்களே, இன்னைக்கு மனதோடு ராகம் முத்து நகரம் அப்படின்னு சொல்லுவோம். உப்பு அதிக அளவில் உற்பத்தி செய்யக்கூடியதுனால உப்பு நகரம் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ரூன்னையும் சொல்லுவாங்க. அது அதிக அளவில் இங்கே வந்து உற்பத்தி செய்கிறாங்க. இது வந்து உலக புகழ் பெற்றதுங்க. அப்புறம் வந்து இன்னொரு சிறப்பும் கூட இருக்குது, திருமந்திர நகர் அப்படின்னையும் பேர் இருக்குங்க. இப்படி நிறைய சிறப்புகள் இருக்குது, நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்குது, கடல் இருக்குது, நீங்கள் போனால் பார்க்கலாம். இப்படி பல சிறப்புகளை பெற்ற தூத்துக்குடி மாவட்ட நேர்களே, உங்களுக்கே உங்களுக்காக தான் இன்றைக்கி மனதோடு ராகம். வாங்க பேசுங்க கோடை பண்பலையில். தூத்துக்குடி மாவட்டத்தில் இதுவரைக்கும் நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்காத அறிமுக நேயர்களுக்காக 2424 தூத்துக்குடி மாவட்ட மகளிர் பேசலாம் இந்த எண்ணில் 2424 2426. வழக்கமாக பேசுகிற நேயர்கள் பேசுங்க 2424 2429. கொடைக்கானலோட முன்னிணைப்பு என்ன சேர்த்துக்கோங்க, 0-45-42. உங்களோடு பேச காத்திருக்கிறேன் நான் பியூலா. இப்போ நேயர் இணைப்பில் வந்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம். தூத்துக்குடி மாவட்டம் இருந்து விளாத்திலா பக்கத்துல இருந்து கிராமத்துலகுமார் பேசுறேன் மேடம்.
1: ஐயா எப்படி இருக்கிறீங்க?
5: நல்லா இருக்குமா?
1: சரிங்க ஐயா, சொல்லுங்க என்ன பாட்டு கேட்போம்.
5: இட்லி கடல இருந்து என்ன பாட்டு கேட்போம்.
1: சரிங்கய்யா சரிங்கய்யா, சொல்லுங்க ஐயா. நம்ம
5: சொல்லுங்க மேடம். விளாத்திக்கலாம் ஸ்டேட் பேங்க்ல டிக்கெட் வச்சிருக்கிறது, அவருக்கு ஒரு 3 பேர் ஏதாவது ஒருத்தர் அவளுக்கும் எல்லாத்துக்கும் மேடம்.
1: எல்லாருக்கும் அந்த 3 பேருக்காகவும்
5: எல்லாத்துக்குமே 24 மாவட்ட நேயர் நம்ம ரேடியோ கோடம் நேயர் எல்லாத்துக்குமே மேடம்.
1: சரிங்க, அந்த 3 பேர் யாருங்க உங்களுக்கு?
5: மேடம் டிக்கெட்டுக்கு போனாவே எனக்கு வர கூப்பிட்டாங்க மேடம், ரேடியோ பார் உண்டாப்ல பார்த்துவாங்க மேடம்.
1: சரி சரி, ஆனால் நீங்கள் பேசுகிறது சில இதெல்லாம் விட்டு விட்டு கேட்குது, ஏன் டவர் இல்லைங்களா?
5: இல்லை மேடம். ஆமாம் மேடம், கொஞ்சம் காற்று அடிக்க காரணத்தினால.
1: ம், அங்கே காற்று பயங்கரமாக இருக்கா? இங்கே கொடைக்கானல்லையும் காற்று தான். சரிங்க சரிங்க, உங்க கூட பேசலாம். சரிங்க, பாட்டு கேட்கலாம், கேளுங்க. நன்றி
5: மேடம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
3: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
4: உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல் ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ். அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
5: கோடை பன்மலை.

0: விருந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
3: கவுன்சிலிங் கோட் 2624.
4: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
5: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
7: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
6: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
5: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
8: அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தமிழர் வாழ்வியலில் நீருக்கு கொடுத்த ஏற்றம் நீர் நிர்வாகம், நீர் மேலாண்மை, தண்ணீரை பாசனத்துக்கும் மற்றைய செய்திகளுக்கும் பயன்படுத்திய முறைகள், இவை பற்றிய ஒரு அழகான ஒரு ஆழமான ஒரு கட்டுரை திரு கோமதி நாயகம் என்ற ஒரு அன்பர் எழுதியிருக்கிற ஒரு அருமையான கட்டுரை. அது படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அது ஒரு அழகான செய்தி சொல்லுகிறார். எவையெல்லாம் ஒரு மனிதனை மேலான உலகத்துக்கு இட்டு செல்லும் என்று சிறு பஞ்சம் மூலம் சொல்லுகிற போது ஒரு செய்தி சொல்லுகிறது. குளம் தொட்டுன்னா நீர்நிலைகளை மக்களுக்கு ஏற்படுத்தி தருகிறவர்கள். குளம் தொட்டு தோண்டுவதற்கு தொடுதல்னு பேர். குளம் தொட்டு, காவு பதித்து, காவுன்னு சொன்னால் சோலைகள், நிறைய சோலைகளை எல்லாம் யார் ஏற்படுத்தி கொண்டே போகிறார்களோ அவர்கள் காவு பதித்து சொர்க்கம் போவார்கள். இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த 100 ஆண்டுகளில் இந்த தர்மங்களை ஏற்படுத்த முடிகிறதா? எங்காவது ஏறி வெட்ட முடியுமா? இனி வருங்காலத்தில் ஏரிகள் எல்லாம் ஏற்படுத்தவே முடியாது. ஒரு குறிப்பு அவர் எழுதுகிறார், 39,202 ஏரிகள் தமிழகத்தில் இருந்ததாக ஒரு குறிப்பு இருக்கிறது. நாம் ஏரிகளை தூர்த்து தூர்த்து தூர்த்து வீட்டு மனைகளாக கட்டிக்கொண்டே வருகிறோம். அவற்றை நாம் நகர்ப்புறங்களாக ஆக்கி கொண்டு வருகிறோம். எவ்வளவு ஆக்கிரமிப்பு செய்ய முடியுமோ ஆக்கிரமிப்பு செய்து விடுகிறோம். இன்றைய சூழ்நிலையில் யாராவது ஒரு பெரிய ஏரி வெட்ட முடியுமா? அதற்குரிய காலி இடத்தை கண்டுபிடிக்க முடியுமா? நான் எதற்காக இதை சொல்கிறேன், நீர் மேலாண்மையில் ஒரு காலத்தில் தமிழர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை அந்த கட்டுரை நினைவு கூர்ந்த போது எனக்கு நெஞ்சு குளிர்ந்தது. குளம் தொட்டு, காவு பதித்து, வழி சீத்து. வழி சீத்து என்றால் சாலைகள் அமைத்து மக்கள் போவதற்கு வருவதற்கு தேவையான சாலைகள். ஒரு செய்திக்குறிப்பு படித்தேன், உருமலைப்பேட்டை அதினாசி கரூர் வழியாக வடக்கு வரையிலே ஒரு தேசிய நெடுஞ்சாலை ஒரு காலத்திலே இருந்திருக்கிறது. எவ்வளவு நீண்ட நெடுஞ்சாலை பாருங்கள். அந்த நெடுஞ்சாலையில் மக்கள் போய் வருவதற்கு ஏற்றபடி அவர்களை பாதுகாத்து மன்னர்கள் படை நிறுத்தி இருக்கிறார்கள். அதாவது அங்கங்கு நிழல் தொகுப்பாக அந்த படை வீரர்கள் நின்று கொண்டு இந்த வணிகர்களுக்கு பாதுகாவல் தருவார்களாம். குளம் தொட்டு, காவு பதித்து, வழி சீத்து, உளம் தொட்டு உழுவயல் ஆக்கி. அதாவது எங்கெல்லாம் புறம்போக்கு நிலைமையாக காடா மேடா கிடக்குதோ அதெல்லாம் உழுது வயலாக ஆக்குவது. விதை போட்டு வளரக்கூடிய பயிர் வளரக்கூடிய இடமாக ஆக்குவது. வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு நல்ல வளத்தை உண்டாக்கி, உழுவயலை உண்டாக்கி, வளத்தை உண்டாக்கி, அப்புறம் கிணறு தோன்றுவது. அதுக்கு தேவையான நீர்ப்பாசனத்துக்கு கிணறு தோன்றுவது என்று இவை பார்ப்படுத்தால் ஏகும் சொர்க்கம் இனிது. சிறுபஞ்சம் மூலம் முடிஞ்சு போச்சு. இந்த 5 காரியம் பண்ணினவர்கள் சொர்க்கத்துக்கு போவார்கள் அப்படின்னு சொல்லுகிறார். இப்போ அதை பேசுவது நம்முடைய நோக்கம் இல்லை. யார் யார் சொர்க்கத்துக்கு போகிறதுங்கிறத பற்றியா நமக்கு கவலை? குளம் குளம்பாக இருந்தால் பூமியே சொர்க்கமாக இருக்குமே. ஏரி ஏரியாக இருந்தால் பூமி சொர்க்கமாக இருக்குமே. ஆறு ஆறாக இருந்தால் பூமி சொர்க்கமாக இருக்குமே. எத்தனை ஆறில் சாக்கடை கலக்குது, எத்தனை குளத்தில் தேவையில்லாத பிளாஸ்டிக் பை குப்பைகள் கிடக்குதுன்னு நம்ம இதை பற்றிலாம் யோசிக்கணும். இதை ரொம்ப முக்கியம். எப்படின்னா நீர் மேலாண்மை எப்படி நடத்தி இருக்கிறார்கள் என்றால், ஒரு ஆறு, அந்த ஆறிலிருந்து பெருகிற வெள்ளம் வரிசையாக ஒரு ஏரியிலிருந்து இன்னொரு ஏரி, அந்த ஏரியிலிருந்து இன்னொரு ஏரி, தொடர் சங்கிலி போல அமைக்கப்பட்டிருக்கும். அதை எப்படி வைத்தார்கள் இதை காப்பாற்றுவதற்குன்னா, கடைசியாக இருக்கிற குளம் கோயில் குளமாக இருக்கு. இந்த கோயில் குளத்தில் போய் தண்ணீர் நிரம்புகிற வரையில் யாரும் அந்த மடையை அடைக்கக்கூடாது. அது பாட்டு போய்கொண்டே இருக்கும். அப்போ நடுவில் வந்து தான் சுயநலமாக பெற வேண்டும் என்று யாரும் எந்த காரியமும் பண்ண முடியாது. அதுக்காக கடைசியாக கோயில் குளத்தில் தண்ணீர் நிரம்பி அதை எடுத்து கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணினா தான் மடையை அடைப்பதுங்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் யோசிக்கணும். கன்னியாகுமரியில் பாய்ந்து வருகிற அந்த நதி இருக்கே, அது வந்து கன்னியாகுமரி கோயிலில் முடிவடையக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. தாமிரபரணி நதி இருக்கிறது அல்லவா, அது திருச்செந்தூர் கோயில்

0: இல்லை கடைசி குளம், அது நிரம்புகிற வரையில் மற்ற யாரும் அடைக்கக்கூடாது, கோயில் குளம் வந்து நிறைய வேண்டும் என்று தண்ணீர் தொடர்ந்து வருவதற்கான ஏற்பாடு செய்தார்கள். இது எதற்காக நான் இப்போ சொல்லுகிறேன்னு கேட்டால், இனியெல்லாம் கோயில் குளங்களோ பெரிய ஏரிகளோ அமைப்பது சிரமம். இருக்கிற ஏரிகளை நாம் தூர்த்து குடியேறுகிற பழக்கங்களை விட்டு அதை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்ய.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.

0: இது உங்கள் கோடி பன்மலை 100.5 மனதோடு ராகம். இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்ட நேயர்களுக்காகங்க. இப்போ நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம் வாங்க. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து, வடக்கு திட்டங்களத்திலிருந்து ரங்கநாயகி பேசுகிறேன்.
0: ரங்கநாயகிமா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சரி சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்களா?
1: இல்ல, இப்பதான் முதல் தடவை பேசுறேன்.
0: சரி சரி, அப்ப வீட்டுல யாரெல்லாம் இருக்கா சொல்லுங்க.
1: வீட்டுல நானும் என்னோட வீட்டுக்காரரும் இருக்கோம்.
0: சரிங்க சரிங்க, என்ன பாட்டு கேட்கலாம் சொல்லுங்க.
1: பென்சில் படத்துல இருந்து ஒரு பாட்டு போடுங்க.
0: சரிங்க, அவர் என்ன செய்யறாரு?
1: அவரு இந்த சைக்கிள் ஒர்க் ஷாப் வேலை பாக்குறாங்க.
0: ஒர்க் ஷாப் வேலை பாக்குறாங்க.
1: எல்லாருக்கும், அறியப்பாளர் எல்லாருக்கும் காலை வணக்கம்.
0: சரிங்க சரிங்க, உங்க எல்லா நிகழ்ச்சியும் பிடிக்குமா? என்ன நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சது சொல்லுங்க.
1: எனக்கு வந்து வானவில் நிகழ்ச்சியில போடுற எல்லா ப்ரோக்ராமும் ரொம்ப பிடிக்கும்.
0: வானவில் நிகழ்ச்சி பிடிக்கும். சரிங்கம்மா சரிங்கம்மா. சரி, இப்போ உங்களுக்காக நாங்க பாடல் தரோம். அங்க தூத்துக்குடி எப்படி இருக்கு?
1: தூத்துக்குடி ஒரே வெயிலாதான் இருக்கு.
0: வெயிலாதான் இருக்கு.
1: ஆமா.
0: சரிங்க சரிங்க சரிங்க, ஒரு விளம்பரம் சொல்லுங்க சொல்லுங்க.
1: லைனே கிடைக்கல, பேசணும் ரொம்ப ஆசை, லைனே கிடைக்கல.
0: சரி, இன்னைக்கு பேசிட்டோம், மகிழ்ச்சி. இப்போ ஒரு விளம்பரத்துக்கு அப்புறமா உங்க பாடல தரோம். கேளுங்கம்மா. ரொம்ப நன்றி. நன்றி.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: கல்யாணத்துல கவனிச்சியா?
6: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
5: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணாக்கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திவ்ய சேத்ரா பிலிம்ஸ், டாக்டர் சி ஆர் ராஜன் தயாரிப்பில், திருவருள் கிருஷ்ணன் இயக்கத்தில், தேஜஸ் ராஜன் மற்றும் பலர் நடிக்கும் KGF, புஷ்பா போன்ற அதிரடி திரைப்பட வரிசையில் அமரம். ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: கோடை பண்வெளி 5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
1: வழங்கும் மனதோடு ராகம்.
2: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
3: கொழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
4: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
2: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
5: நேர்களே

0: கோடை பன்மலை 100.5 இன்னும் 27 நிமிடங்களில் வர இருக்கு. உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கக்கூடிய வானவில் இன்னைக்கு குரலின் குரலாக வர இருக்குங்க. சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்துட்ருக்கிறாரு தேனி நாகலாபுரத்திலிருந்து புலவர் சானா இளங்குமரன் அவர்கள். சரிங்க, இன்னைக்கு மனதோடு ராகம் தூத்துக்குடி மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டுருக்கு பேசிகிட்ருக்குறாங்க. இப்போ அடுத்து நம்மள்கிட்ட பேசுகிறதுக்காக யார், வாங்க. வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: அண்ணா எப்படி இருக்கிறீங்க? பாபு அண்ணா
1: நல்லா இருக்கா மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கோண்ணா. சரி சொல்லுங்கண்ணா, என்ன பாட்டு கேப்போம்?
1: திரைப்படத்துல இருந்து நீலோத்தி கொடுத்துருங்களேன்.
0: நீலோத்தி திரைப்படத்துல இருந்து. சரிங்கப்பா. வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க மேடம்.
0: சரி, பாட்டு கொடுத்தா போதுன்ற மாதிரி பேசுற மாதிரி இருக்கு.
1: அப்படி இல்ல, அப்படி இல்ல, ஏதாவது சொல்லுங்க மேடம்.
0: சரி சரி சரி. வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: வேலை நல்லா போயிட்டு இருக்கு மேடம், டியூட்டி கிளம்பிட்டு இருக்கேன் மேடம்.
0: என்ன வேலை நான் பாக்குறீங்க?
1: நான் வெல்டிங் வேலை பாக்குறேன்.
0: சரிங்கண்ணா, சரி. கிளம்பிட்டு இருக்கப்பயே அப்படியே பேசிடுவோம் கோடை பண்பலையில.
1: ஆமாங்க மேடம், நம்ம மாவட்டம் சொன்னாங்க, காலையில அறிவிப்பு கொடுத்தோட இணைப்பு பிடிச்சது.
0: சரிங்க சரிங்க சரிங்க, மகிழ்ச்சி பேசினது. இப்ப பாடல் தரோம் கேளுங்க, ஒரு விளம்பரம் வருது, அதுக்கப்புறமா பாடல். சரிங்க, நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கொழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அத நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
2: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேமா.
3: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
6: கவுன்சிலிங் கோட் 2624.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
2: பெருந்தின் நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜ பாக்கு.
3: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
3: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
4: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
3: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்ட.
4: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறமா.
5: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
6: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
9: கோடைப்பன்மலை 100.5 மனதோடு ராகம் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு. அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்மள்ட்ட பேசுறதுக்காக அடுத்த நேயர் வரப்போறாங்க. வாங்க, வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
10: இன்ப பன்மலைக்கு இனிய காலை வணக்கம்.
9: பேர் சொல்லுங்க, உங்க பேரு?
10: தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் மட்டம் கே சுப்பிரமணியிலிருந்து கருப்பசாமி. மேடம்,
9: கருப்பசாமி எப்படி இருக்கிறீங்க?
10: நலமா இருக்கும் மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
9: நல்லா இருக்கோம். இதுக்கு முன்னாடி பேசிருக்கோமா நம்ம?
10: ஆமா, ரொம்ப வருஷம் ஆச்சு மேடம். கிடைச்சிருக்கு.
9: சரி சரி சரி. சரிங்க, என்ன வேலை பாக்குறீங்க கருப்பசாமி?
10: மளிகை வச்சிருக்க மேடம்.
9: மளிகை கடை வச்சிருக்கீங்க, அதான் பக்கத்துல பேசிட்டு இருக்காங்களோ?
10: என்ன
9: பாட்டு கேப்போம்
10: மேடம்? ஜெகமே தந்திரம் படத்துல இருந்து என்ன வேணாலும் நடக்கட்டும், சந்தோஷமா இருக்கு மேடம்.
9: என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம், வர்றத பாத்துக்கலாம்.

0: அப்படிதானா உங்க குணம்?
1: நன்றிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
3: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: கொழுக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழுக்கட்டை.
4: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேமா.
0: நாகா கொழுக்கட்டை

0: மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: நேர்களை, நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது என்ன கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
1: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
1: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
1: 94-86-28-24-24.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கொழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
2: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேமா.
3: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: கோடை பண்பலை நொறுபுள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
4: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
7: கவுன்சிலிங் கோட் 2624.
4: கோடை பண்பலை நொறுபுள்ளியில் சைபால்
8: முகத்தில் வருவார் சைபால் சரியா திறந்தோம் சைபால் இதில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
9: சைபால்
4: விளங்கும் இன்று ஒரு தகவல்.
10: ஒரு ஊர்ல ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர் இருந்தார். அவர் ஒரு நாள் திடீர்னு இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் நேராக சொர்க்கத்துக்கு போனார். சொர்க்கத்தின் வாசலில் நின்றுகிட்டு இருந்த ஒருத்தர் அவரை தடுத்தார். இதோ பாரு, ஏற்கனவே இங்கே 12 பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இங்கே வேலை இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, சொர்க்கத்தில் திடுக்கிடும் செய்திகள்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி என்ன இருக்க போகுதுங்க? இங்கே எல்லாம் அது ஒழுங்காக நடந்துகிட்டு இருக்கோம். எல்லாம் ஒழுங்காக நடந்தால் பத்திரிகைகளுக்கு சுவாரஸ்யமான கொலை கொள்ளை தீ வைப்பு இது மாதிரி எதுவும் இங்கே இல்லை. ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரே செய்தி தான் தினமும் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது. அதை படிக்கிறதுக்கே இங்கே ஆள் கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ பேசாமல் நரகத்துக்கே போய்டு. அங்கே எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே தான் அதிகமான பத்திரிகையாளர்கள் தேவைப்படுறாங்க. அங்கே உனக்கு நிறைய வேலை இருக்கும், அதை செய்கிறதில் நீயும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் அங்கே அந்த சொர்க்கத்தின் வாசலில் நின்றுகிட்டு இருந்தவர். இந்த பத்திரிகையாளர் அங்கேயே நின்று கொஞ்சம் யோசனை பண்ணார். இவருக்கு சொர்க்கத்திலே இருக்கணும்னு தான் ஆசை. அதனால் மெதுவாக அவர்கிட்ட பேசினாராம். ஐயா, என்னை ஒரு 24 மணி நேரம் இங்கே உள்ளே இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. இங்கே இருக்கிற பல பத்திரிகையாளர்களை எனக்கு தெரியும். அவங்களில் சில பேரை சமாதானப்படுத்தி மெதுவாக பேசி நரகத்துக்கு அனுப்பி வச்சுட்றேன். நான் இங்கே இருந்துக்கிறேன். உங்கள் கணக்குப்படி 12 பேருக்கு மேலே இங்கே தாண்டாது, அப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னாராம். அவரும் யோசனை பண்ணி பார்த்துட்டு, சரி அப்படியே உனக்கு அனுமதி கொடுக்குறேன், ஆனால் ஒரு விஷயம், 24 மணி நேரம் தான் அனுமதி, அதுக்குள்ளே எல்லாம் நடக்கணும் அப்படின்ருக்கார். சரின்னு சொல்லிவிட்டு இந்த பத்திரிகையாளர் உள்ளே போனார். யோசனை பண்ணார், திட்டம் போட்டு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். சக பத்திரிகையாளர்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம், இந்த பாருங்கள், நரகத்தில் ஒரு பெரிய தினசரி பேப்பரை கொண்டுகிட்டு வர்றதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பல அதிகாரிகள் தேவைப்படுறாங்க, நிறைய சம்பளம் கிடைக்கும். யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போக ஆசைப்படுறாங்களோ அவங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். 24 மணி நேரம் கழித்து வாசல் பக்கம் போனார். அங்கே இருந்தவர்கிட்ட எத்தனை பேர் வெளியேறினாங்கன்னு விசாரித்தாராம். அப்போ அவர் இவரை, நீ வெளியே போகக்கூடாது, முதல்ல உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு தடுத்தாராம். அப்புறம் சொன்னாராம், நீ சொன்ன செய்தியை கேட்டதும் இங்கே இருந்த எல்லா பத்திரிகையாளர்களுமே நரகத்துக்கு போயிட்டாங்கப்பா, உள்ளே யாருமே இல்லை, அதனால் நீ உள்ளே இருக்கலாம் அப்படின்னாராம். இதை கேட்டதும் இந்த பத்திரிகையாளரே குழம்பி போயிட்டார். ஒருவேளை உண்மையிலேயே நரகத்தில் புதுசாக பத்திரிகை ஏதாவது ஆரம்பிக்க போகிறாங்களோ அப்படின்னு அவரே நினைக்க ஆரம்பிச்சிட்டாராம். அப்புறம் சொன்னாராம், ஐயா என்னை விட்டுருங்க, நான் நரகத்துக்கே போயிடுறேன், அங்கே ஏதோ விசேஷம் இருக்கணும் அப்படின்னாராம். இல்லைன்னா இத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக அங்கே போகிறதுக்கு சான்ஸே இல்லை, என்னை தடுக்காதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாராம். மற்றவங்க நம்பணுங்கிறதுக்காக ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். கடைசியில் தானே அந்த பொருளைக்கு ஆளாயிட்டார்.

0: அதாவது பிறரை ஏமாற்றிய அவரது மனம் கடைசியில் அவரையே ஏமாற்ற ஆரம்பிச்சுட்டு பாருங்கள். நீங்கள் இப்படி அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு உங்கள் மனசை பழக்கப்படுத்துறீங்க, ஆனால் கடைசியில் அதனால் நீங்களே ஏமாற்றப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய புத்திமதி. அதனால் உங்கள் மனசுக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கோ அப்படிங்கிறாங்க. நம்ம ஆளுங்க அங்கே போய் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாரு அங்கே போகாத இங்கே போகாதேன்னு பயமுறுத்துறது உண்டு. சில பேர் அங்கே பேய் இருக்குது, பெசாசு இருக்குது அப்படின்னு புரளியை கிளப்பி விடுறது உண்டு. இருட்டு நேரம், காட்டு வழியாக ஒருத்தன் போய்கிட்டுருக்கிறான், அங்கே பேய் பெசாசு நடமாட்டம் இருக்கிறதாக வதந்தி இவன் பயந்துக்கிட்டே வேகமாக போகிறான். காடு முடிஞ்சு மெயின் ரோட்டுக்கு வந்து சேர்ந்தான். அப்பாடா, ஒரு பஸ்ஸு நின்றுக்கிட்டுருக்கு தனியாக, இருட்டில் லேசாக தெரிஞ்சுது. ஓடி போய் ஏறி உள்ளே உட்காந்துக்கிட்டான். பயந்துக்கிட்டே போனவன் அப்புறம் தான் தெரியுது, உள்ள யாருமே இல்லை, டிரைவரும் இல்லை, கண்டக்டரும் இல்லை, வேறு யாரும் இல்லை. இவனுக்கு பேய் பயம் அதிகமாக போட்டுது. என்ன நடு ராத்திரி இந்த நேரம் பார்த்து அந்த பஸ்ஸு தானே நகர ஆரம்பிச்சுதான். இவனுக்கு இன்னும் பயம் அதிகமாக போட்டுது, ஏன்னா டிரைவர் சீட்டு காலியாக இருக்குது, பஸ்ஸு நகருது. இவன் உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சுட்டுது. வீல்னு கத்தலாமான்னு பார்த்தான். அந்த நேரம் பார்த்து அவன் தோளில் ஒரு கை விழுந்துதான். திடுக்கிட்டு திரும்பி பார்த்துருக்குறான். அங்கே டிரைவர் நிற்கிறார். அவர் சொன்னாராம், ஏன்ப்பா ஏற்கனவே பஸ்ஸு பிரேக் டவுன், நாங்கள்லாம் பின்னாடி இறங்கி நின்று தள்ளிகிட்டு இருக்கிறோம், நீ மட்டும் ஜாலியாக ஏறி உக்காந்துக்கிட்டியா, இறங்கி வந்து தள்ளப்பா அப்படின்னாராம்.
1: கோடை பந்தலை நூறுபுள்ளியில் சைபால்
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: பரப்பேனே.
1: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்து வழங்கியோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்
2: வழங்கிய மனதோடு ராகம்.
3: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: கொழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
5: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
4: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
5: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
4: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
5: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
3: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
6: இன்னைக்கு மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட நேயர்கள்ட்ட பேசணும். ரொம்ப அருமையாக நம்மள்கிட்ட பேசினாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. இனி குரலின் குரலாக வர இருக்கிறது வானவில், முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2 வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16 தேதி வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27 தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்திய அர்ஜென்டினாவிடம் தோல்வியடைந்து அரையிறுதி வாய்ப்பை இழந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: கவுன்சிலிங் கோட் 2624.
6: வணக்கம் நேயர்களே,

செவ்வாய்க்கிழமைகளின் வானவில் கொடை பண்பலையில் திருக்குறளின் பெருமை பேசும் குறளின் குரலாக வலம் வருதல் தாங்கள் அறிந்ததே. தினமும் காலை 6 மணிக்கு திருக்குறள் ஒன்றை ராகத்தோடு பாட கேட்டு அதற்கு விளக்கம் அளிக்கும் பொது மறை பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? முதன் முதலில் யார் திருக்குறளுக்கு இசையமைத்து பாடியிருப்பார்கள் என தேடத் தொடங்கினால் 20ஆம் நூற்றாண்டில் பலர் திருக்குறளுக்கு இசையமைத்து பாடியிருக்கின்றனர் அப்படின்ற செய்தி கிடைக்கின்றது. குறிப்பாக மயூரம் விஸ்வநாத சாஸ்திரி மற்றும் ரமணி பரத்வாஜ் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் என்கிறார்கள். திருக்குறளை முழுமையாக பாடி குரல் கச்சேரி நடத்தியவர்களுள் M.M. தண்டபாணி தேசிகர், சிதம்பரம் C.S. ஜெயராமன் ஆகியோர் முதன்மையில் இருக்கிறாங்க. மதுரை சோமசுந்தரம், சஞ்சய் சுப்பிரமணியன் ஆகியோரும் திருக்குறளை பாடலாக பாடியுள்ளனர். சித்திரவீணா என் ரவிக்கிரன் திருக்குறள் முழுவதற்கும் 16 மணி நேரத்திற்குள் இசையமைத்து சாதனை செய்துள்ள செய்தி என பல செய்திகள் கொட்டி கிடப்பதை அறிய முடிந்த நிலையில் நம் நேயர்கள் சிலரும் திருக்குறளை பாடலாக பாடிட்டு இருக்கிறாங்க. நீங்க திருக்குறளை பாடலாகவோ இல்லை சாதாரணமாகவோ சொல்ல இப்போது வரலாம் என அன்போடு அழைக்கிறது கொடை பண்பலை 100.5 MHz குரலின் குரல் வானவில். அழைக்கலாம் அறிமுகங்கள் 24 24 24, மகளிர் 24 24 29, மற்ற அனைவரும் 24 24 26. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 45 42. உங்கள் குரல் சொல்லும் திருக்குறள் கேட்க காத்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் தேனி நாகலாபுரம் புலவர் சானா இளங்குமரன் அவர்கள்.

0: ஐயா வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: உடை பண்பலை நலமா இருக்கிறேன் ஐயா, மிக நலமா இருக்கிறேன். நிலையத்தில் அலைவரும் நலம் தானே ஐயா?
0: நல்லா இருக்கிறோம்.
1: மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க. கோடை பண்பலை நேயர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை முதலில் உரித்தாக்குகின்றோம். மிக அருமையாக தொடர்ச்சியாக செய்து வருகின்ற கோடை பண்பலை நிலையத்தாருக்கும் நேயர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்து. இந்த நாள் நாம் நிறைந்து நினைத்து பார்க்கப்பட வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. தொழிலாளர் ஐயா நகைச்சுவை வேந்தர் கிருபானந்த வாரியார் அவர்களுடைய பிறந்த நாள் இந்த நாளாக இருக்கிறது. அதே நேரத்தில் நினைவை போற்றும் வகையில் மைக்கேல் ஃபாரடே ஜேம்ஸ் வாட் அவர்களுடைய நினைவு நாளும் இந்த நாளாக இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய சாதனைக்கு என்ன தேவை என்றால் முயற்சி மட்டுமே தேவை என்பதை மெய்ப்பித்தவர் மைக்கேல் ஃபாரடே அவர்கள். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து முறையான கல்வி இல்லாவிட்டாலும் கூட புத்தக கடையில் பைண்டிங் வேலை செய்து கொண்டே அறிவியலை கற்றுக்கொண்டவர். மின்மோட்டார், மின்காந்த தூண்டல், மின் பகுப்பு விதிகளை கண்டறிந்து மின்சாரத்தை மனித குலத்தின் அன்றாட பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த ஜேம்ஸ் வாட் அவர்களுடைய நிறை

0: நாள் இந்த நாளாக இருக்கிறது. தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற குரலுக்கு இணக்கமாக இருக்கின்ற அந்த ஜேம்ஸ் வாட் அவர்களை நினைவு கூர்ந்து இன்றைய இனிய குரலின் குரலுக்குள் செல்லலாம். ஐயா, அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். வாருங்கள் குரலோடு குரலாக.
1: அருமையான விஷயத்தோட தொடங்கி இருக்கிறீங்க. இன்னொரு இன்று அன்று கேட்ட மாதிரி இருக்கு. கிருபானந்த வாரியாரின் பிறந்த நாள் அப்படியே தொடங்கி மைக்கேல் ஃபாரடே அது குறித்த செய்திகளையும் அறிய தந்தீங்க. இந்த நிகழ்வுகளையெல்லாம் நாமளும் சொல்லியிருந்தோம் இன்றைய இன்று அன்று நிகழ்ச்சியில். பரவாயில்ல, நன்றி. எப்போது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நண்பரை சந்திக்க தொடங்கலாம். வணக்கம்.
2: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கும் கோடை பண்பலின் குரலின் குரல் நிகழ்ச்சியையும் அன்பு அறிவிப்பாளரையும் சிறப்பு விருந்தினரை வணங்குவது பெங்களூர்லேருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம். குரல் என்ற அதிகாரம் 24, குரல் எண் வந்து 231, ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு இல்லாதவர்களுக்கு உதவி செய்தல் அச்செயலால் புகழ் உண்டாகும்படி வாழ்வதுதான் சிறந்தது. உயருக்கு வேற எந்த பயனும் இல்லை மற்றது. அதனால நீங்க மேற்கொண்டு சொல்லுங்க ஐயா.
0: மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா, தொடக்கமே கொடுத்து உதவுகிறது தொடர்பான ஒரு அருமையான குரலை சொல்லியிருக்கிறீங்க. இசை என்றால் புகழ் என்று பொருள். ஈதன் இசைப்பட வாழ்தல், கொடுத்து புகழோடு வாழ்வதே இந்த உயிருக்கான ஊதியம். இந்த உயிர் நீண்ட நாளாக வாழ்வதற்கான ஊதியம், சிக்கல் இல்லாமல் அறத்தோடு வாழ்வதற்கான ஊதியம், அந்த கொடுத்து மகிழ்வது, கொடுத்து புகழோடு வாழ்வது என்ற அருமையான குரலை சொல்லி இருக்கின்ற சொக்கலிங்கம் ஐயாவுக்கு நன்றியும் வாழ்த்தும் ஐயா.
1: இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நண்பர் யாரோ, வாங்க. வணக்கம். வணக்கம்.
3: இனிய அன்பான காலை வணக்கம். எங்களின் அன்பு அறிவிப்பாளர் தானல் மேனன் ஐயா அவர்களுக்கும், புலவர் ஐயா இளங்குபுரன் ஐயா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் கூறுவது. புதுக்கோட்டை மாவட்டம் இருப்பூரில் இருந்து ராஜா வெங்கடேஷ் ஐயா, நலமாக இருக்கிறீங்களா?
0: அனைவரும் நலம் ஐயா. ராஜா வெங்கடேஷ் ஐயா நலம். என்ன குரல் கொண்டு வந்திருக்கிறீங்க
3: ஐயா? குரல் எண் 236, அதிகாரம் 24, புகழ். தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார், தோன்றலின் தோன்றாமை நன்று. இவ்வுலகில் மனிதராய் பிறந்தவர் புகழ் தரும் நல்ல குணங்களோடு வாழ வேண்டும். அத்தகைய நல்ல குணங்கள் பெறுவதற்கான நற்பண்புகள் இல்லாதவர் உலகில் பிறந்து வாழ்வதை விட பிறவாமல் இருப்பதே நல்லது. இதை வந்து பேராசிரியர் வரதாசனார் சொல்லியிருக்காரு ஐயா. ஒரு துறையில் முற்பட்டு தோன்றுவதனால் புகழோடு தோன்ற வேண்டும். அத்தகைய சிறப்பு இல்லாதவர் அந்த துறையில் தோன்றுவதை விட தோன்றாமல் இருப்பதே நல்லது. ஐயா, தங்களுடைய விளக்கம் ஐயா.
0: அழகுயா, அழகு. ராஜா வெங்கடேஷ் ஐயா, தொடக்கமாக இருவருமே புகழில் தொடங்கி இருக்கிறீங்க. தோன்றின் புகழோடு தோன்றுக. நாம் எந்த துறையில் மிக சரியாக புகழ் பெற்று விளங்குகிறோமோ அந்த துறையில நாம கையில எடுத்து செயல்படுறதுதான் சரி. அது தனக்கான ஒரு ஆற்றல், அந்த ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற துறையாக அந்த துறை இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அதை செய்யாம இருக்கிறது நல்லதுயா. அருமையான விளக்கத்தோடு மூவா அவர்களுடைய அந்த சிந்தனையோடு தொடங்கி இருக்கிற ராஜா வெங்கடேஷ் ஐயாவுக்கு வாழ்த்தும் நன்றி ஐயா. வாழ்த்துக்கள்.
1: இணைப்பில் யாருங்க, வாங்க. வணக்கம். இது கோடை பண்பலையின் வானவில்.
4: நற்காலை வணக்கம் ஐயா.
0: ஐயா வணக்கம்.
4: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனி சாலமன் ராத்துக்கு நலம் இருக்கீங்களாங்க ஐயா? அது இருவருமே
0: நலம். நலம் ஐயா, நலம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருப்பீங்க ஐயா.
0: மகிழ்ச்சிங்கய்யா, மகிழ்ச்சிங்கய்யா. உங்க குரல சொல்லுங்க ஐயா.
4: ஐயா, குரல் 791, அதிகாரம் வந்து 80, நட்பாராய்தல்ங்கய்யா. நாடாது நட்டலீர் கேடில்லை, நட்டப்பின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு. அதோடைய வந்து விளக்கம் பார்த்தீங்கன்னாங்க ஐயா, அதாவது வந்து நாடாது நட்டல் அப்படின்னா ஒருவருடைய வந்து குணம் மற்றும் செயல்களை வந்து முன்பே தெரிந்து அவரிடம் நம்ம வந்து நட்பு கொள்வது அப்படின்னு சொல்லி பொருள் கொள்ளலாங்க ஐயா. நட்டப்பின் வீடில்லை அப்படின்னா அவர்கிட்ட அந்த நட்பு வந்து வைத்த பின்பு அவர்கிட்ட இருந்து விலகுவது என்பது எளிதான ஒரு காரியம் இல்லைன்னு சொல்றாருங்க. அதை என்ன சொல்றாங்கன்னா, ஒருவர்கிட்ட நட்பு கொள்ளணும் அப்படின்னா அவருடைய குணம் செயல்களை ஆராய்ந்து நன்கு தெரிந்து கொண்டு அவர்கிட்ட நம்ம வந்து நட்பு வைக்கணும் அப்படின்னு. இடையில நம்ம வந்து விலகணும் அப்படின்னா அதை விட ஒரு பெரிய ஒரு கொடுமை வந்து வேற எதுவும் இல்லையே. அதனால தெரிந்து புரிந்து நட்பு

0: கொள்ளுங்கள்னு ஐயன் வள்ளுவர் சொல்றாருங்க ஐயா. தங்களுடைய மேலான கருத்தை கூறுங்கள் ஐயா.
1: மகிழ்ச்சி, நன்றி ஐயா. அந்த தலைப்பே பார்த்தீங்கன்னா நட்பு ஆராயுதல். இந்த நட்பு ஒருத்தர்கிட்ட நாம எளிதா பழகிட்டோம்னா அதை விட்டுட்டு போறது மிக கடினம். ஆகவே இந்த நட்பை எப்படி வச்சிருக்கணும்னா தேர்ந்து தெளிந்து வச்சிருக்கணும். நட்பை எல்லாத்தையும் நட்பா வச்சுக்கிட்டோம்னா அது பெரிய சிக்கல்லையே கொண்டு போய் சேர்க்கும். இந்த நாடாது அப்படிங்கிற அந்த சொல்லுக்கே ஆராயாமல் அப்படிங்கிற பொருள் இருக்கியா. ஏன்னா நட்புங்கிறதே ஆராய்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஐந்து அதிகாரத்தில் நட்புக்காக ஒதுக்கப்பட்ட ஐந்து அதிகாரத்தில் நட்பாராயுதல் ஒன்று. மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் ஐயா.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
10: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர்ஸ் No.1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன். முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
11: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: கோடி பண்பலையில் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.

0: நேரம் 9:19 கொடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸில் வானவில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைய வானவில் குரலின் குரலாக வழங்கி கொண்டிருக்கிறார் சிறப்பு விருந்தினர் தேனி நாகலாபுரம் புலவர் சாங்யா இளங்குமரன் அவர்கள். அடுத்த நேயரை இப்போது சந்திக்க வருகிறார் அவர். வணக்கம்.
1: வணக்கம். அதுக்குரிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் ஐயா.
2: வணக்கம்மா. வணக்கம்மா.
1: நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. 47வது அதிகாரம் தெரிந்து செயல்வகை 462வது குறள். தெரிந்த இனத்தோடு சேர்ந்தண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல்லை. சிறந்த பொருள் சிறந்த வல்லுநர்களை ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து கொண்டு அவர்களின் துணையோடு ஒரு செயலை செய்ய ஏற்பட்டால் இந்த உலகில் ஏழாவது செயல் என்பதே இல்லாமல் போகும். ஆமாங்கய்யா, ஏன்னா கற்றது கல்லளவு கல்லாதது உலகளவுன்னு அந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும். இந்த தெரிந்த நல்ல வல்லுநர்களை நம்ம ஆராய்ந்து அவங்கள தேர்ந்தெடுத்து நம்ம எந்த செயலை செஞ்சாலும் நமக்கு வெற்றியா கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஐயன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தங்களுடைய மேனாக கருத்து சொல்லுங்கய்யா.
2: அருமையம்மா, நாம எந்த செயல் செய்ய போறோம் அப்படின்னு முதல்ல தீர்மானம் பண்றது ஒண்ணு இருக்கு. அந்த செயல்ல யாரு வல்லுநராக இருக்கிறாங்க, அந்த செயலை யாரு நன்கு அறிந்து தெரிந்து தேர்ந்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர்களை துணையாக கொண்டு, அதுதான் தெரிந்த இனம், அந்த அவர்களை துணையாக கொண்டு ஒரு செயலை நாம செஞ்சோம்னா அந்த செயலை வேறு எவராலும் வேறு எதுவாலும் வெல்ல இயலாது. அம்மா, மிக அருமையான குரல், தெரிந்து செயல் வகையில சொல்லியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி.
0: வணக்கம். இணைப்புல யாருங்க, வாங்க. வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா. தர்மபுரி பாகல்பட்டி பெருமாள் ஐயா.
2: வணக்கம். வணக்கம் ஐயா.
3: ஐயா, அறிவுடைமை அதிகாரம் குரல் 429 ஐயா. எதிரா காக்கும் அறிவினார்க்கு இல்லை, அதிர வருவதோர் நோய். அதாவது எதிர்காலத்தில் வரப்போவதை முன்பே அறிந்து தன்னை தற்காத்துக் கொள்ளும் அறிவுடையோருக்கு நடுங்கத்தக்க துன்பம் என்றும் வருவதில்லை ஐயா.
2: உண்மை ஐயா, உண்மை.
3: ஐயா மழை வருதுன்னா இப்ப கொடை எடுத்துட்டு போனாக்க நானே மாறலாங்க ஐயா.
2: அழகு.
3: அதே போல ஆண்டு தேர்வுக்கு மாணவர்கள் அன்றாடம் படிச்சுக்கிட்டு ஆண்டு தேர்வு எழுதுன்னா தேர்ச்சி இல்லை என்கிற துன்பம் வராது, குறைவான மதிப்பெண் என்ற துன்பம் வராதுங்கய்யா. அதிகமா இருக்கும் மார்க் வாங்கலாம், அதே போல தேர்ச்சியை அடைஞ்சாங்கய்யா.
2: மிக மகிழ்ச்சியா, மிக மகிழ்ச்சி. அறிவுங்கிறது எல்லா வகையிலையும் தன்னை காத்துக் கொள்வது, அது பகை வரால கூட அழிக்க முடியாத ஒன்று. ஆகவே அது எதிர் வருகின்ற துன்பங்களை மிக அழகாக தெரிந்து கொள்ளும் அப்படின்னு இருக்கு. அந்த அறிவுடையவர்களுக்கு எந்த நோயும் எந்த துன்பமும் வராது. எதிரே வருகின்ற துன்பம் எது என்று அறிந்து கொள்ளும் அறிவுடையவர்களுக்கு எந்த துன்பமும் வராதுங்கிற அருமையான குரல். நல்ல விளக்கம் சொன்னீங்க. மழைக்காலத்துல கூட வேணும், மாணவர்கள் படிச்சுட்டு போறது ஒரு பக்கம் இருக்குது, படிச்சுட்டு போனாலும் கூட அங்க போய் மறந்து போறதும் இருக்கிறது. மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் ஐயா. பெருமாள் ஐயா, வாழ்த்துக்கள்.
0: வணக்கம். இணைப்புல யாருங்க?
4: சார்
0: வணக்கம்.
4: வணக்கம் சார். உங்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அவருக்கும் இனிய காலை வணக்கம் சார்.
2: இனிய வணக்கம்.
4: விருதுநகர் மாவட்டத்துல இருந்து அருப்புக்கோட்டை இந்திரா பரமேஸ்வரன் பேசுறேன் சார்.
2: வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
4: வணக்கம். தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகரே திருவள்ளுவர். இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனுக்கு இரண்டடி குறையில் எதையும் நம்மால் செய்ய முறையும் நம்பிக்கையை ஊக்குவித்தவர் நம்ம ஐயன் திருவள்ளுவருடைய திருக்குறள். 2000 வருடங்களுக்கு முன்னர் திருக்குறள் தேவைப்பட்டுச்சு, இப்பையும் தேவைப்படுகிறது, இனி வரும் காலங்களிலும் திருக்குறள் தேவைப்படும். அதிகாரம் 42 கேள்வி, குறள் எண் 411. செல்வத்துள் செல்வம் செய்செல்வம் அச்செல்வம்.

எல்லாம் தலை. இந்த குறள்ல செல்வம் என்ற சொல் 5 முறை வந்திருக்கிறது. செல்வத்துள் எல்லாம் சிறந்த செல்வம் பாலா கேட்டு கேள்வி செல்வம் சொல்லியிருக்காரு. அதிகாரத்துல கல்வியில 40 சொல்லியிருக்காரு, 42 கேள்வியை வைத்திருக்கிறார், 43 அறிவுடைமையை வைத்திருக்கிறார். கற்றலின் கேட்டலின் நன்று, கற்றலின் கேட்டலின் நன்று என்ற பழமொழிக்கு ஏற்ப கல்வி வேறு கேள்வி வேறு வைத்திருக்கிறார். கல்வி என்பது விடயம் பற்றிய நம்முடைய புத்தியினால் ஆராய்ந்து அறிகிற போது கல்வி ஆகும். கேள்வின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய அறிவில் மிகுந்தவர்களுடைய கருத்துக்களை கூடாக ஒரு நூல் தொகுப்பாக அறியும் கேள்வி ஆகும். விடயம் சொல்லி பார்த்தோம்னா அறிவை ஞானத்தை நற்பண்பை பெறுவதற்கான ஒரு முக்கியமான வழி ஆகும். காது இருக்கிறவர்கள் கேட்க கடவீர்கள், காது இருக்கிறவர்கள் கேட்க கடவீர்கள் பைபிள்ல சொல்லியிருக்காங்க. ஒரு சில நேரத்துல ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வாயில குப்பை அள்ளிட்டு வராங்க சார், நம்ம காது என்ன குப்பை தொட்டி. அதுல வந்து ஒரு சில செய்திகள் எல்லாமே வந்து காதுல அவங்க பாட்டு கொட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த செவி செல்வம் மூலம் நம்ம நல்லதை மட்டும் உள்வாங்கணும் சார்.

0: ஆயுஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
6: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
7: That's right. வசந்தன் கோ, சரி சரி.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: That's right.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
5: கவுன்சிலிங் கோட் 2624.
6: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
8: நேரம் 9:31. கோடை பண்பலையில் சிறப்பு விருந்தினர் தேனி நாகலாபுரம் புலவர் சானா இளங்குமரன் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய குரலின் குரல் வானவிலோடு நாம் இணைந்திருக்கின்றோம். அடுத்த நேயரை இப்போது நாம் சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம்.
9: சகோதரர் கானன் மேடம் ஐயாவுக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கும் இனிமையான காலை வணக்கங்களுடன். நாமக்கல் மாவட்டம் மங்களப்பிரசந்த ராஜசேகர் ஐயா. ஐயா வணக்கம்.
10: வணக்கம். வணக்கம்யா ராஜசேகரன் ஐயா. வாங்க
9: ஐயா. அதிகாரம் 70 மன்னரை தேர்ந்தொழுகள், அதுல வந்து குறள் என்னங்கய்யா? 698 குறள் வரிகள். இளையர் இனமுறையர் இன்றிகளார் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும். ஐயா, ஒரு அரசர் வந்து தம்மிடம் இளையவர் தனக்கு உறவுக்காரர் எண்ணி அதை இகழாமல் அவரின் பதவிக்குரிய மரியாதையோடு நடந்து கொள்ளணும்னு ஐயன் சொல்றாருங்கய்யா. இது மன்னராட்சிக்காக மட்டுமல்ல இன்றைய மக்களாட்சி குடியாட்சிக்கு மிகவும் அவசியமா இருக்கிறதா நான் நினைக்கிறேன். உங்களுடைய மேலான கருத்து.
10: மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. திருக்குறள் வந்து எந்த காலத்துக்கும் பொருந்துறதான் திருக்குறள். எல்லாத்துக்குமான ஒரு விடை அளிக்கிற வாழ்வியல் நூல் அது. மிக அழகான குறள். இவர் இளையவர் அப்படின்னு உறவு முறை அப்படின்னு இந்த பார்க்காம இருக்கிறது. இளையர் இன முறையர் என்று இகழார் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும் என்ற 698 குறள் குறிப்பாக மன்னரை மட்டுமல்ல அரசு அலுவலர்கள் உயர் பதவியில் இருக்கிறவர்கள் யாருன்னா எல்லாவற்றுக்கும் பொருந்தும். மன்னர் அப்படிங்கிற இடத்துல அந்த அதிகாரத்தை என்ன பணியில் இருக்கிறாங்களோ போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு விளங்கும். அருமையான குரல் சொல்லி இருக்கிற ஐயா, உங்களுக்கு வாழ்த்து ஐயா. வாழ்த்து. நன்றி. நன்றி ராஜசேகரன் ஐயா.
8: வணக்கம். இணைப்புல யாருங்க? வாங்க.
11: வணக்கம். ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணங்க ஐயா.
10: வணக்கம் சரவணன் ஐயா.
11: ஐயா, குரல் பாத்தீங்கன்னா 48 வழி எறிதல். குரல் எண் 480. உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கிடும். இதுல என்னங்க ஐயா, எல்லாருமே வச்சிருக்கிறேங்க ஐயா. ஒருத்தர் வந்து உதவி கேட்டா கொடுக்குறேங்க ஐயா. அந்த உதவி எப்படி இருக்கும்னு சொல்றாருங்க ஐயா. தனக்கு போகத்தான் தானம்ங்கிறாங்க இல்லைங்க ஐயா. ஒருத்தர் வந்து ஒரு 5000 கேட்டாருன்னா நம்ம கிட்ட 5000 5000 தூக்கி கொடுத்துடக்கூடாதுங்க ஐயா. ஐயா எங்கிட்ட இவ்வளவு இருக்குது, எனக்கு கொஞ்சம் செலவு இருக்குது, இருந்தாங்க எங்கிட்ட ஒரு 3000 அப்படின்னு கொடுத்தா அது நல்லதுங்க ஐயா. ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா 5000 கேட்டா பக்கத்துல 100 பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஒரு 5000 வாங்கி இன்னும் சேர்த்து 10000 கொடுப்பாங்களுங்க. சில பேர் பாத்தீங்கன்னா தங்கிட்ட பணம் இருக்குதுங்கிற ஒரு அதை வெளிக்காட்டுறதுக்காகவே அவன் உதவியே கிளீனா கூட வழி கொடுக்கறவங்களும் இருக்காங்க. ஆனா இப்படி கொடுத்து விட்டு கடைசியில பாத்தீங்கன்னா

0: ஒண்ணுமே இல்லாத போறவங்களும் இருக்காங்க ஐயா. பாத்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சில பேர் பாத்தீங்கன்னா இருக்கிறதே கொடுப்பாங்க ஐயா. இந்த குமாரசாமி ராஜான்னு நம்ம ஒரு முன்னாள் சென்னை மாகாண முதலமைச்சரா இருந்தாருங்களாமாங்க ஐயா. அவர் பாத்தீங்கன்னா கண்ண பாரதியாருக்கு மணிமண்டபம் கட்ட கல்கி எழுத்தாளர் கல்கி போனப்ப அவர் அக்கௌண்ட்ல குறைஞ்ச 500-600 தான் இருந்திருங்களா, இருந்ததை கூட எடுத்து கொடுத்துட்டாருங்களாமா. கல்கி கேட்டாருங்களா, ஐயா உங்களுக்குன்னு பாரதியாரோட எனக்கு என்ன பெருசு, அதனால இதை வச்சுக்கணும். அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க ஐயா. நான் சொல்றதுங்க ஐயா, ஆத்துல போட்டாலும் அளந்து போடுங்கிறாங்க. நமக்கு போத்தாங்க ஐயா, தான தர்மம் இல்ல, உதவுறது நல்ல பண்பு தானுங்க. அதுக்காக எல்லாத்தையும் கொடுக்க கூடாதுங்க ஐயா. வள்ளுவரும் எத்தனை சொல்றாருங்க ஐயா, உங்க கருத்து சொல்லுங்க ஐயா.
1: மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. பொருளை கொடுக்கறதுல வந்து ஒரு அளவறிஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. இதை இன்னொரு இடத்துலயும் சொல்லுவாரு, ஆகாறு அளவு எத்திதாயினும் கேடில்லைன்னு சொல்லுவார். தனக்கு தனக்கு வருகிற வழி, பொருள் வருகிற வழி சின்னதா இருந்தா போற வழி அதை விட சின்னதா இருக்கணுமா. 5000 வச்சிருக்கிற இடத்துல 3000 கொடுக்கலாம், 10000 கொடுக்கறது தவறு அப்படிங்கிற ஒரு அருமையான தங்களுடைய நிலையை சொல்லியிருக்கிறீங்க. வாழ்த்து ஐயா, வாழ்த்து. வலி எறிதல் வாழ்த்து ஐயா.
2: வணக்கம், இணைப்புல யாருங்க, வாங்க.
3: வணக்கம் சார், திண்டுக்கல்ல இருந்து ஜெயராஜன் பேசுறேங்க. அதிகாரம் வந்து 56 சார், கொடுங்கோன்மை. குரல் வந்து 555. அல்லல் பட்டு ஆற்றாது அழுக தண்ணீர் என்று செல்வத்தை தேய்க்கும் படை அப்படிங்கிறாங்க சார். ஒரு அரசினை வந்து அந்நாட்டு மக்கள் துன்பப்பட்டு அழும் கண்ணீரை அழிக்கும் படையாகி விடுங்கிறார் சார். அல்லல் பட்டும் போது அதிக துன்பங்க சார். ஆற்றாதுங்கிறது தேற்ற முடியாத துக்கம். இரண்டுமே வந்து ஒரு மன்னனின் வீழ்ச்சிக்கு காரணமாயிருங்க சார். இதுக்கு வந்து உதாரணமா சீதை கண்ணகி ரெண்டு பேரையும் சொல்லாங்க சார். ராவணனால் சிறைப்பிடிக்க சீதை வந்து இலங்கையில பட்ட துன்பம் தாளாமல் விட்ட கண்ணீர் வந்து இலங்கையை எடுத்துங்க சார். அதாவது கணவனோடு சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நினைச்சு மதுரைக்கு வந்த கண்ணகி பாண்டிய மன்னனின் தவறால கணவனே இழந்து விட்டார். அதனால் ஏற்பட்ட தண்ணீர் வந்து மதுரையே எடுத்துங்க சார். மனம் நொந்து விழும் தண்ணீருக்கு வந்து அதிக சக்தி இருக்குங்க சார். அது சீரங்களை எடுத்து சாம்பல் ஆக்கி விடுங்க சார்.
1: அழகுமா, அழகு. வாழ்த்துக்கள். அந்த ஆட்சி செய்யறவங்க எப்படி இருக்கணும், மக்களை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு சான்றான குரல். மக்கள் வேணா இவங்களை என்ன வேணாலும் செஞ்சுக்கிடலாம், எப்படி வேணாலும் ஆட்சி நடத்தலாங்கிற அந்த நிலையை வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்ற குரல். ரெண்டு உதாரணம் மிக அருமையாக சொன்னீங்க, சீதை குறித்தும் கண்ணகி குறித்தும். மிக மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை மன்னனை கூட இல்லாமல் செய்துவிடுகின்ற ஆற்றல் கண்ணீருக்கு உண்டு. மகிழ்ச்சி அம்மா, வாழ்த்துக்கள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
7: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி இணைப்பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
8: That's right.
9: வசந்தன் கோ. சரி சரி.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: That's right.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் வானவேல், இன்றைய வானவேல் குரலின் குரலாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது இணைப்பில் யாரோ, வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். யாருங்க?
5: ஐயா வணக்கம். ஐயா, தேனி மாவட்டம் சர்மிளா அன்வரல் பேசுகிறேன்.
6: வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா, நலமா இருக்கீங்களா?
5: நலமா இருக்குங்க. சிறப்பு ஒருவர்
6: மகிழ்ச்சிமா.
5: ஐயா குரல் சொல்லட்டா?
6: சொல்லுங்கம்மா.
5: அதிகாரம் 31, திகிலாமை, குரல் எண் 305, தன்னைத்தான் காக்கின் சினம், காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். ஒருவன் தன்னைத்தானே காத்துக்கொள்ள விரும்புவானே ஆனால் தனக்கு சினம் ஏற்படாமல் தன்னையே காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி அவன் தன்னை காத்துக்கொள்ளால் அந்த சினமே அவனை கொன்றுவிடும். ஐயா உங்களோட மேலான கதையை சொல்லுங்கள். ஐயா
6: அழகு அழகு அம்மா, தேனி மாவட்டத்திலிருந்து சர்மிளா அம்மா பேசுகிறீங்க, மிக மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் அம்மா. தன்னைத்தான் காக்கின், நம்மளை நாமே காத்துக்கிடணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற கோபத்தை முத அடக்க பழகிக்கிடணும். அப்படி கோபத்தை அடக்க பழகலைன்னா அந்த கோபமானது என்ன செய்யும்னா கொண்டவரையே கொள்ளும் அப்படிங்கிற. ஆகவே ஒருவன் தன்னுடைய வாழ்நாளில் சினத்தை விட்டொழிக்க வேண்டியது பண்பாக கடமையாக இருக்கிறது. சினத்தை விட்டொழித்தால் நாம் புகழோடு சிறப்பாக வாழலாம் என்கின்ற அந்த தன்மையை சொல்லுகிறார் வள்ளுவர். அழகுமா, வாழ்த்துக்கள், நன்றி.
4: வணக்கம்.

0: எஃப்எம் இணைப்பில் யாருங்க வாங்க. வணக்கங்க.
1: ஐயா வணக்கம். வணக்கம். போகும் வழியெல்லாம் அன்பை விதைப்போம், எவரேனும் என்னும் அறுவடை செய்யும் என்கிற வக்கீலுடன் ஐயா ஜமுனாஜன் ஆர்த்தம் குடும்பம் ஜெந்துவா இருக்கியா?
2: வணக்கம். வணக்கம் ஐயா.
1: ஐயா குரல் சொல்லட்டுங்களா?
2: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.
1: ஐயா குரல் என்ன இருபது உலகின் பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயர்த்துபவர். ஐயா விதியை வெல்லுதல் இல்லையாம் இயலுமான்னு கேள்வி கேட்கும்போது விதியை வெல்ல முடியும்னு சொல்றார் ஐயா திருவள்ளுவர். ஊழையும் அதாவது இன்னும் ஒரு வார்த்தையும் அவர் சேர்த்துக்கிறார் ஐயா. முதலாவதாவது விஷயம் போராட வேண்டும், இரண்டாவது வெற்றி கிடைக்கும் வரை வலிமையை ஏற்றிக்கொண்டே போக வேண்டும் நமது போராட்டம்னு சொல்ற திருவள்ளுவர். மூணாவது விஷயம் மேலும் முயற்சியின் வலுவை அதிகரிக்க வேண்டும், இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அப்படி செய்தால் விதி என்ற எதிரியை புறம் காட்டி ஓட விடலாம். எனவே தளர்ச்சி சிறிது நின்றி தளராது செயல் புரியும் விடாமுயற்சி உடையவர் விதியையும் வெல்லுவார்னு திருவள்ளுவர் சொல்றார் யா. குரல் தந்த போமான், இனி தங்களின் கருத்துக்கு அடிபணிக்கிறோம். வணக்கம்.
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. விடாமுயற்சி இருந்தால் தோல்வி என்பது வாழ்விலே கிடையவே கிடையாது. ஊழையும் முப்பக்கம் காண்பர், எப்ப ஊழையும் விரட்ட முடியும் வெல்ல முடியும் எப்ப அப்படின்னா, இந்த அயற்சி இல்லாம முயற்சியுடைய தொடர்ந்து பணி செய்தால்தான், உழைவின்றி தாளாது உயற்றும் பொழுதுதான் ஊழை வெல்ல முடியும். இந்த ஊழுக்கு முறை அப்படின்னு ஒரு பொருளும் இருக்கிறது. இந்த முறை அல்லதுதான் இந்த அப்ப ஊழல் சொல்லுவோம் பாத்தீங்களா, ஊழ் அல்லாதது ஊழல், முறை அல்லாதது முறையற்ற செயல் ஊழல். அந்த ஊழலுக்கு அடிச்சொல்லாகவும் இந்த அதிகாரம் இருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே நினைவுபடுத்த வேண்டியது இருக்கிறது. வாழ்த்துகள் ஐயா, வாழ்த்துகள்.
3: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
0: நேரம் 9:46, கோடை பண்பலை 100.5 MHz. இது வானவில் தந்து கொண்டிருக்கிறது. இன்றைய வானவில் குரலின் குரலாக நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் புலவர் சானா இளங்குமரன் அவர்கள். அடுத்த நேரம் இப்போது சந்திக்கவிருக்கிறார் அவர். வணக்கம்
4: ஐயா. வணக்கம் ஐயா.
2: ஐயா வணக்கம்
4: ஐயா. நான் தேனி மாவட்டம் குள்ளப்பவண்டர்பட்டியிலிருந்து ஐயப்பன் பேசுறேங்க ஐயா.
2: வணக்கம்யா. வணக்கம்யா, வாழ்த்துக்கள்.
4: ரொம்ப சந்தோஷம் ஐயா, நம்ம மாநிலம் நம்ம மாவட்டம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. ஆனா குரல் வந்து வச்சு சொன்னுங்கய்யா.
2: சரிங்க.
4: ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்ற பெண் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. அதாவது அடுத்த ஒரு குற்றத்தை நம்ம பார்ப்பது போலவே நம்ம குற்றத்தை நம்ம பார்த்து பழகிட்டோம்டா எந்த ஒரு உயிர் தீங்கு எதுக்கு வராதோ நல்லா பாத்துக்கலாம். இந்த மாதிரி ஐயா சொல்லிருக்காரு ஐயா. அதுக்கு மேல தாங்கள் சொல்லுங்க ஐயா.
2: ஐயா உங்களுக்கு நன்றி, மிகுந்த நன்றி. அடுத்தவரை நோக்கி விரல் நீட்டுகின்ற பொழுது ஒரு விரல் தன்னை பார்த்து கொண்டு இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட இருக்கிற குற்றத்தையும் நாம பார்க்கணும். இன்னொருத்தரையும் அந்த அந்த குறை சொல்றதை விட்டுட்டு அந்த குறை சொல்வதற்கான தகுதியை நாம் வைத்திருக்கின்றோமா அப்படின்னு சிந்திக்க வேண்டியது இருக்கு. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காணின் அப்படியெல்லாம் பார்க்கிற ஒரு நண்பர்கள் இருந்தால் இந்த உயிர்கள் மிக சிறப்புடன் வாழும், இந்த உயிருக்கு துன்பமே கிடையாதுங்கிறார். அழகிய அழகு ஐயப்பன் ஐயா, வாழ்த்தியா. நன்றி.
0: வணக்கம். இணைப்புல யாருங்க வாங்க.
5: இருவர்களுக்கும் வணக்கம்.
2: வணக்கம்
5: ஐயா. நான் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டத்துல இருந்து சிவகாமி பரமசம் பேசுறேங்க ஐயா.
2: வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
5: நான் வந்து 86வது அதிகாரம் இகல்கிற அதிகாரம் ஐயா. அதுல 854வது குறள், இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். துன்பம் எல்லா துன்பத்திலயும் பெரிய துன்பம் வந்து கருத்து முரண்பாடுதான் சொல்றாருங்க ஐயா. அந்த கருத்து முரண்பாடு இல்லாம வாழ்ந்தோம்னா அதுதான் பெரிய இன்பம் அப்படின்னு சொல்றாருங்க ஐயா வள்ளுவர். எங்களுடைய மேலான கருத்து.

0: கலகமா இன்ப இன்பத்தில் இன்பத்திலேயே மிகச்சிறந்த இன்பம் அதுதான் உள் சொல்றாரு. இன்பத்துள் இன்பம் பயக்கும், இன்பத்திலையும் மிகச்சிறந்த இன்பத்தை கொடுக்கும் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாறுபாடு அப்படிங்கிற அந்த கருத்து முரண்பாட்டை ஒழிக்கணும், மாறுபட்ட தன்மையை ஒழிக்கணும். அப்படி ஒழிக்கப்படுமானால் அது மிகப்பெரிய இன்பத்தை கொடுக்கும் என்று 88வது அதிகார இகழ் குறித்து ஒரு அருமையான குரலை எடுத்து காட்டியிருக்கின்ற அம்மா உங்களுக்கு வாழ்த்துமா. நன்றி.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு,
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

திவ்யா கஷேத்ரா பிலிம்ஸ், டாக்டர் சி ஆர் ராஜன் தயாரிப்பில், திரு அருண் கிருஷ்ணன் இயக்கத்தில், தேஜஸ் ராஜன் நடிப்பில், கேஜிஎஃப் புஷ்பா திரைப்பட வரிசையில் அதிரடி திரைப்படம் அமரம் August 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போது இத்திரைப்பட பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: நேரம் 9:54 கொடை பண்பலை 100.5 MHz இது வானவில் தந்து கொண்டே இருக்கிறது. இப்போது இணைப்பில் யாரோ, வாங்க. வணக்கம்.
1: ஒழுக்கம், பொறுமை, மன்னிக்கும் குணம், இவைகளை எடுத்துரைக்கும் திருக்குறளை எடுத்துரைக்கும் ஐயா அவர்களுக்கும் அன்பான தம்பிக்கும் வள்ளுவ வணக்கம் கூறுவது பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி.
2: வணக்கம். வணக்கம் ராஜேஸ்வரி அம்மா. உங்க திருக்குறள் சொல்லலாம்.
1: 17வது அதிகாரம் அழுக்காராமை 165வது குரல். அழுக்காருடையார் காது சாலும் ஒன்னார் வலிச்சியும் கேடின்பது அப்படிங்கிறாரு. ஒரு ஒரு போராம குண உடையராக இருந்தா அவரை வீழ்த்த வந்து எந்த ஒரு பகையும் தேவையில்லையா, அவங்களுக்கு அவங்களே வீழ்த்திக்கிடுவாங்க. இதுக்கு உதாரணம் காந்தாரி அம்மா வந்து குந்தி தேவியை பார்த்து பொறாமப்பட்டு தன்னோட வயிற்றுல எடுத்துக்கிட்டதுனால பொறாமை பொறாமையோட 100 குழந்தைகளை பெற்றெடுத்து அதுவும் அழிவுகளுக்கும் காரணமா மாறிடுச்சு. அதே மாதிரி சூர்பனக வந்து சீதா தேவியோட அழகுல மயங்கி அவங்கள வந்து கொண்டு போய் இல்லாத பொருளாத சொன்னதுனால அந்த இனமே அழிஞ்சு போயிருச்சு பாருங்க. அப்ப பொறாமைங்கிறது எவ்வளவு ஒரு குடும்பாதி, இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிறேன்னா பொறாமப்படாம நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்னா மிக மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க விரிவா சொல்லுங்க, கேட்கிறேங்க ஐயா.
2: அழகும் ராஜேஸ்வரி அம்மா, மிகுந்த மகிழ்வும் நன்றியும். அழுக்காருன்னா பொறாமைன்னு சொல்லிட்டீங்க. இது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல ஒருத்தர் ஒரு ஒரு மோட்டார் வண்டியை வாங்கிட்டு போனாருன்னா நம்ம மகிழ்ந்து வாங்கணுங்கிற நிலையில தான் இருக்கிறோம். நம்மளுடைய அந்த நிலை என்னன்னு பாக்குறதே கிடையாது. போட்டி என்பது இயல்பானது, பொறாமை என்பது கூடாதது. அழுக்கு ஆறாமைங்கிறத அழுக்குன்னு சொல்ற. இதுல இன்னும் பாத்தீங்கன்னா வள்ளுவன் சினம் தவிர்க்க சொன்ன வள்ளுவன் சினம் கொண்டது கூட இந்த அழுக்காராமையில சொல்றாரு. அழுக்காறு என ஒரு பாதிங்கிறாரு. ஆகவே அழுக்கார நீக்கி அன்பு நெஞ்சோடு வாழ்வதற்கான அடிப்படை கூறுகளான அந்த இருக்கின்ற குறளை சொல்லியிருக்கிறீங்க அம்மா அவர்களுக்கு மிகுந்த வாழ்த்து. அழுக்காறு உடையார்க்கு அது சாதும் ஒன்னார் வலிக்கியும் கேடு என்பது. மகிழ்ச்சி அம்மா, வாழ்த்து, நன்றி.
0: வாங்க இணைப்புல யாருங்க, வணக்கம்.
3: எங்கள் அன்பான ஐயா அவர்களுக்கும் திருப்பூர் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாவட்டம் முத்தூர்ல இருந்து முத்துராமன் ஐயா.
2: வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. பாத்தீங்கன்னா அதிகாரம் 107 இரவச்சம். கரவா துவந்தியும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடியிரும். இதுக்கு தெளிவு பாத்தீங்கன்னா இல்லை என்று சொல்லும் நல்ல மனிதராக இருந்தாலும் சரி அவரிடத்திலையும் போய் உதவி கேட்காமல் இருப்பது கேட்பதை விட கோடி பங்கு பெருமடையது அப்படிங்கிறாங்க. இந்த குரலை படிக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா வலது கைக்கு கொடுத்துக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் கொடுத்து விட்டு மாப்பிள்ள இவர் தான் ஆனா அவர் போட்டு சட்டை என்னுடையது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கய்யா.
2: மகிழ்ச்சியா, இரவச்ச அதிகாரம் ஏறக்குறைய ஒரு 500 ரூபாய்க்கு மின்விசிறி வாங்கி 1000 ரூபாய் செலவழிச்சு பேர் எழுதுற மாதிரி தான். நாம் அன்பளிப்பு கொடுக்கிற பொருள் எல்லாம் அப்படிதான் இப்ப நிறைய பண்றோம். ஏ கரவாது மறைக்காமல் கொடுக்கின்ற கண்ணோட்டம் உடையவர்கள், அந்த பண்பு நலன் உடையவர்கள். அப்படி இருக்கிறப்ப கேட்டதை ஒழிக்காம மகிழ்ந்து தருகின்ற கண் போன்ற அருளுடையவர்கள் அப்படி இருக்கிறப்ப அவர்கிட்ட மனம் கெடுமாறு அவருடைய மனம் கெடும்படியாக கேளாமல் இருப்பது எதற்கு சமம்னா கோடி அந்த இரவாமை கோடி மடங்கு நன்மையை தருமா. கொடுக்கிறாருன்னு தெரியுது, அவர் மனம் கெடாமல் கேட்கின்ற தன்மையை நாம பெற்றுக்கொள்ளணும், கொடுக்கணும் ஐயா. மிக மகிழ்ச்சி, வாழ்த்து ஐயா. வாழ்த்து
0: ஐயா. ஏறக்குறைய நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மிக சிறப்பாக நேயர்களுக்கு இனிய திருக்குறள்களை வழங்கிய உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா.
2: மிக மகிழ்ச்சி ஐயா, மிக மகிழ்ச்சி. கோடை பண்பலை வானொலி நிலையத்தார் அனைவருக்கும் அதில் இருக்கிற தொழில்நுட்ப உதவியாளர்கள் அத்தனை பேருக்கும் மிகுந்த வாழ்த்தையும், குறிப்பாக கணீர் குரலுக்கு சொந்தக்காரராக இருக்கின்ற கானல் மீனன் ஐயாவுக்கும் நிறைந்த வாழ்த்தை உரித்தாக்குகின்றோம் ஐயா. வள்ளுவம் என்பது சொல் அல்ல, செயல். வாழ்க ஐயா. வாழ்க. நன்றி.
0: ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வானவில்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நிறைவுக்கு வருகிறது கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் இன்றைய வானவில். இன்று குரலின் குரல் தந்து விடைபெறுகிறார் சிறப்பு விருந்தினர் தேனி நாகலாபுரம் புலவர் சனா இளங்குமரன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் ஆர் கே ராஜேஷ் மற்றும் எம் சரவணன். அழைப்புகளை ஒருங்கிணைத்து தந்தார் கலைவாணி. கணினியாக்கம் செந்தில் சீதாராமன். கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் இனி கலையும் கானமும் நிகழ்ச்சியின் முகப்பில் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. டிஜிட்டல் பண பரிமாற்ற முறையில் யுபிஐ பண பரிவர்த்தனை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 25 ரன் எடுத்துள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நானே
1: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க
3: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.

0: கோடை பண்பலை 100.5. கலையும் கானமும் அமுதத்தமிழ் வணக்கங்களோடும் உங்களின் ஸ்நேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடும் அமுதா நிகழ்ச்சிகள். இன்று பெருஞ்சலங்கை ஆட்டம். இந்த கலை குறித்து நம்மோடு பகிர காத்திருப்பவர் சிறப்பு விருந்தினராக இன்று நம்மோடு திருப்பூர் மாவட்டம் நத்தக்காடையூரை சேர்ந்த பெருஞ்சலங்கை ஆட்ட கலைஞர் கோபி செங்கோட்டையன் அவர்கள் இப்போது சந்திப்போமா? வணக்கம் கோபி செங்கோட்டையன் அவர்களே.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். பெருஞ்சலங்கை ஆட்டம் குறித்து, அந்த கலையை குறித்து கோடை பண்பலை நேயர்களுக்கு நீங்க நிறைய விஷயங்கள் பகிர காத்திருக்கிறீங்க.
1: கண்டிப்பாங்க மேடம்.
0: உங்களை சந்திப்பதில் கோடை பண்பலைக்கும் மகிழ்ச்சி.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க மேடம். வணக்கம்.

0: ஓபி செங்கோட்டையன் அவர்களே,
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். பெருஞ்சலங்கை ஆட்டம் குறித்து, அந்த கலையை குறித்து கோடை பண்பலை நேயர்களுக்கு நீங்க நிறைய விஷயங்கள் பகிர காத்திருக்கிறீங்க.
1: கண்டிப்பாங்க மேடம்.
0: உங்களை சந்திப்பதில் கோடை பண்பலைக்கும் மகிழ்ச்சி.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க மேடம். வணக்கம். நான் இப்போ என்னை நான் அறிமுகப்படுத்திக்கிறேங்க மேடம்.
0: சரி.
1: வணக்கம். எனது சொந்த ஊர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்பட்டம் நத்தக்கடையூர் அருகில் உள்ள மருதுரை. என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள வாய்ப்பு கொடுத்த கோடை எஃப்எம்க்கு முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடம். தொடர்ந்து வந்து நான் கோடை பண்பலை நிகழ்ச்சிகளை நான் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த வகையில நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். நான் சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா காலையில 8 மணிக்கு மனம் விரும்புதே, அப்புறம் சிற்பக செந்தமிழ், வானவில், மாலை 4 மணிக்கு வண்ணமலர்.
0: வண்ணமலர் இப்ப
1: ஆமாங்க, வண்ணத்தூரிகை அதுங்க, அப்புறம் சந்தோஷச்சாரல், பிறந்தமன், இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து கோடை பண்பலையோட ரசிகனாவும் இருக்கேன்.
0: கண்டிப்பாங்க. திருப்பூர் மாவட்டத்துல நிறைய நேர்கள் இருக்காங்க கோடை பண்பலைக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருப்பது போல திருப்பூர் மாவட்டத்துல நிறைய நேர்கள் இருக்காங்க. தொடர்ந்து கேளுங்க. நீங்க பேசுறதையும் உங்க நண்பர்கள் கேட்டுட்டு இருப்பாங்க. அடடா, இன்றைக்கு வந்து நம்ம திருப்பூர் கோபி செங்கோட்டையன் அவர்கள் தான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய விருந்தினரா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சவுண்டை ஏத்தி கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
1: திருப்பூர் மக்கள்
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எப்படி இருக்கு திருப்பூர்? மழை பெய்ததா? எப்படி இருக்கிறது
1: மேடம்? நேத்துக்கு
0: இருக்குதா?
1: இல்லைங்க மேடம், இல்ல. இந்த டைம் வந்து கொஞ்சம் வறட்சி தான், மழை இல்லாத காரணத்தினால கொஞ்சம் வறட்சியா தான் இருக்கேங்க மேடம். வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் மழைக்காக.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
4: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504. 4

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: கோடி பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
3: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
4: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு
3: வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
5: உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும்.

0: நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு திருப்பூர் மாவட்டம் நத்தக்காடையூர் பெருஞ்சலங்கையாட்ட கலைஞர் கோபி செங்கோட்டையன் அவர்கள்.
1: இப்போ வந்து நம்ம இந்த அழிஞ்சிட்டு இருக்கிற கலைகளை எல்லாமே இப்போ வந்து நம்ம எடுத்து நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். இது மூலம் நிறைய விழிப்புணர்வு நடந்துட்டு இருக்குங்க மேடம். அதாவது பாத்தீங்கன்னா நேரத்தை செலவழிக்கிறது, தொலைபேசியில அதிக நேரத்தை செலவழிக்கிறாங்க, அதையெல்லாம் கொஞ்சம் மாற்றி வேற முறையில, அதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு வகையில இந்த காலத்து இளைஞர்களையும் பெண்களையும் நாங்க மாற்றி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த கலைகள் மூலமாகவும்.
2: எப்படி
1: மேடம்? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோங்க மேடம். நான் அப்ப வந்து குணாளன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலைக்குழு நடத்திட்டு இருக்கேங்க.
2: சரிங்க.
1: அந்த கலைக்குழு மூலமா, அதாவது இப்பத்த இருக்கிற இளைஞர்கள் மத்தியில நாங்க இந்த கலையை கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். அந்த கலை மூலமா அவங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கறது வந்து, இந்த கலை மூலமா உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா தொலைபேசி அதிகமா யூஸ் பண்ண முடியாத சூழல்ல நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம். ஆமாங்க கண்டிப்பா. அலைபேசியை வந்து நாங்க அதிகமா பயன்படுத்த கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் நாங்க இந்த கலைய முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அதே போல இந்த கலை அழிந்து விட கூடாதுங்கிறதுக்காகவும் நாங்க நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம்.
2: நம்ம பொதுவாக சொல்றோம், நம்ம அலைபேசியை வந்து பயன்படுத்தாதீங்க, ரொம்ப அதிகமான நேரங்கள் வந்து கையில வைக்காதீங்க, பேசாதீங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம். அது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்றைக்கு எல்லா விஷயங்களையுமே அந்த அலைபேசிக்குள் உள்ளடக்கிட்டோம் நம்ம, இல்லையா? நம்ம வந்து வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் வாங்குறதுனா கூட நம்ம அலைபேசி மூலமா தான் நம்ம பதிய வேண்டியிருக்கிறது. அதுங்க தொடங்கி எல்லாமே இப்ப வந்து நிறைய ஆன்லைன்ல வந்து வாங்குறாங்க. ஒருத்தருக்கு வந்து செய்தி அனுப்புவது, குறுஞ்செய்தி அனுப்பிட்டு இருந்தோம், இப்ப வந்து அது கட் செய்தியாக மாற்றப்பட்டது. அது வந்து அவங்க அந்த செய்தியை பார்த்தாங்களா, ரெண்டு டிக் வந்துச்சா இல்லையா அப்படின்லாம் செக் பண்ணிக்காக, அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து அலைபேசி இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையை வந்து உருவாக்கிட்டோம். அதுல இருந்து ஒரு மாற்றம் வேணும் இல்லையா?
1: கண்டிப்பாங்க மேடம். அதை பாத்தீங்கன்னா நாங்க இப்போ திருவிழா காலங்கள்ல நாங்க போய் அந்த விழாக்கள்ல நடத்துற இந்த சலங்கையாட்டத்துல பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 மணி நேரம் பயணிக்கிறதுனால அந்த 3 மணி நேரம் பாத்தீங்கன்னா அந்த அலைபேசிய எடுக்கிறது இல்லை யாருமே, அந்த அலைபேசியை நினைக்கிறது இல்லை யாருமே. ஆமா, ஒரு ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் அதுக்காக அந்த கலைக்காக கலையில ஈடுபடும் போது அந்த அலைபேசியை வந்து எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடைக்கிறது இல்ல. அதனால அந்த இதுல இருந்து கொஞ்சம் விடுபடுறாங்கன்னு வச்சுக்கீங்களேன்.
2: மகிழ்ச்சி. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வெளியில கொண்டு வரணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க மேடம்.
2: சரி,
1: ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல குழந்தைங்க முதல் கொண்டு யூஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, அதனால அவங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து தடைபடுது அப்படிங்கறது தெரிஞ்சும் நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இது மூலமா நாங்க அதைய கொஞ்சம் மாத்துறோம்னு வச்சுக்கீங்களேன்.

0: 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு திருப்பூர் மாவட்டம் நத்தக்காடையூர் பெருஞ்சலங்கையாட்ட கலைஞர் கோபி செங்கோட்டையன் அவர்கள்.
1: கலங்கையாட்டத்திற்கும் இந்த பெருஞ்சல

0: சலங்கை ஆட்டத்திற்கும் என்ன வேறுபாடு?
1: மேடம், சலங்கை ஆட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பரதநாட்டியத்தில் கூட சலங்கை கட்டி ஆடுறாங்க. அது பாத்தீங்கன்னா சின்ன மணிகளால கோர்க்கப்பட்ட சலங்கையா இருக்கும். பாதத்துக்கு மேல கட்டி ஆடுவாங்க அவங்க, அதாவது பரதநாட்டியத்துல. இந்த பெருஞ்சலங்கை ஆட்டம் அப்படிங்கிறது பெரிய பெரிய மணிகளை கொண்டு, அதாவது அதோட எடை அதிகமா இருக்கும், அத வந்து நம்ம தோல் வாரால கட்டி கெண்டக்கால கட்டி ஆடுறதுங்க மேடம்.
0: ஓ, கணுக்காலுக்கு மேலயும் அது இருக்கும் அந்த சலங்கை.
1: ஆமாங்க, ஆமாங்க.
0: ஒரு பட்டை மாதிரி வச்சு அதுல வந்து சலங்கைகள் இருக்கும்.
1: ஆமாங்க, அது பாத்தீங்கன்னா தோல் வாரால கோர்க்கப்பட்ட மணிகளா இருக்கும்.
0: அதுதான் பெருஞ்சலங்கை ஆட்டம்.
1: ஆமாங்க, கண்டிப்பா கண்டிப்பா.

0: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
1: உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கலையும் கானமும் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு திருப்பூர் மாவட்டம் நத்தக்காடையூர் பெருஞ்சலங்கையாட்ட கலைஞர் கோபி செங்கோட்டையன் அவர்கள்.
2: பொதுவாக இது வந்து பரதநாட்டியம் போலவே ஆடக்கூடிய ஒன்றா, அல்லது இதற்குன்னு தனி அடவுகள்லாம் இருக்கா? எப்படி இதற்கு வந்து தாள கருவிகள் மட்டும்தான் இசைப்பீங்களா, இல்லை வாய்ப்பாட்டு உண்டா, எப்படி சொல்லுங்க?
3: கண்டிப்பாங்க மேடம், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாள கருவி கண்டிப்பா இருக்குங்க. தாள கருவி இல்லாம நம்ம இதுல நம்ம ஆட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாங்க, ஆமாங்க. நம்ம சங்ககால இலக்கியத்திலேயே இதற்கான குறிப்புகள் இருக்குங்க மேடம். அகநானூற்றில் வந்து பாத்தீங்கன்னா 368 பாடல்ல கொங்கர் மணி அரையாத்து மருகின் ஆடும் உள்ளி விளவு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆமாங்க, அதாவது கொங்க மக்கள் காலில் மணிகளை அணிந்து கொண்டு விழாக்களில் ஆடியதை பற்றி சங்ககால இலக்கியத்திலேயே இருக்குதுங்க மேடம்.
2: கொங்கு நாட்டவர்.
3: ஆமாங்க, ஆமாங்க மேடம். மேக்சிமம் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துலதான் இந்த பெருஞ்சலங்கை ஆட்டமானது அதிகமாக காணப்படுதுங்க மேடம். ஆமாங்க.
2: சரி, அப்ப வந்து இலக்கிய சிறப்பு மிகுந்த ஒரு கலை, அதை எடுத்து வந்து நீங்க பயிற்றுவிக்கிறீங்க, நீங்க கத்துட்டு நீங்க அதை நிகழ்த்திட்டு இருக்கிறீங்க இல்லையா?
3: கண்டிப்பாங்க மேடம். அதனால பாத்தீங்கன்னா நம்ம இதை வெறும் டான்ஸ் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது, பார்க்க கூடாது. அது நம்மோட மண்ணோட வரலாறு, பண்பாடு, வழிபாடு, உடற்பயிற்சி, சமூக ஒற்றுமை எல்லாத்தையுமே இணைத்த ஒரு கலை தான் பெருஞ்சலங்கை ஆட்டம்.
2: கடல் கடந்து நம்ம எங்க போனாலும் சரி, நம்ம வந்து பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்து எப்படி ஒரு நவீனத்துவம் தொழில்நுட்பம் எங்கெல்லாம் வந்து நம்ம உயர்ந்தாலும் சரி, அடிப்படையான சில விஷயங்கள்ல இருந்து நம்மள பிரிச்சுக்க முடியாது இல்லையா? அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்முடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம எங்க போனாலும் ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு விதத்துல நம்மளோட ஒட்டிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த கலை.
3: ஆமாங்க,
2: வந்து வெளிநாடுகள்ல போயிட்டு யாராவது அங்க வந்து நம்மளுடைய கலை பற்றியோ கலாச்சாரம் பத்தியோ நம்ம கிட்ட பேசும்போது, பாரம்பரியங்கள் குறித்து ஏதாவது கருத்துக்கள் பகிரும் போது, அங்க கிடைக்கக்கூடிய ஒரு தனி மகிழ்ச்சி அது வந்து எதற்குமே ஈடில்லைன்னு சொல்லலாம். அப்பதான் நமக்கு புரியும் நம்மளுடைய மண்ணின் அருமை என்ன அப்படிங்கறதெல்லாம். இந்த மாதிரி உணர்ந்திருக்கீங்களா நீங்க வந்து நிகழ்ச்சிகள் பண்ணும் போது வெளியில போய்?
3: கண்டிப்பா உணர்ந்திருக்கேங்க மேடம். கண்டிப்பா பெருமளவுல நாங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஒரு 4-5 பாத்தீங்கன்னா சென்னை, மதுரை, சேலம், ஒசூர், விருதுநகர், திருப்பூர், கோவை, திண்டுக்கல் ஆகிய ஏரியாக்கள்ல நாங்க தொடர்ந்து பரவலா நாங்க இந்த கலைய செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். அதோட முக்கியத்துவத்தையும் நாங்க எல்லாத்துக்கிட்டையுமே நாங்க பகிர்ந்துட்டு இருக்கோம். அது ஒரு விழிப்புணர்வாகவும் பயன்படுத்திட்டு இருக்கேங்க மேடம். கண்டிப்பாங்க
2: மகிழ்ச்சி. கோபி செங்கோட்டையன் அவர்களே,
3: கண்டிப்பா நன்றி மேடம்.
2: நிறைய இடங்கள்ல இன்னும் நீங்க போய் இந்த பெருஞ்சலங்கை ஆட்டம் பற்றிய ஒரு கலை பற்றிய ஒரு விழிப்புணர்வை நீங்க ஏற்படுத்தணும். மாணவ மாணவிகள் மத்தியில வந்து இந்த கலைக்கு நிறைய வரவேற்பு இருக்கிறது, பெரும் வரவேற்பு இருக்கிறது. கல்லூரி விழாக்கள்ல, பள்ளி விழாக்கள்ல, மற்றபடி ஊர் திருவிழாக்கள்ல, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து எங்கெல்லாம் கலை சம்பந்தமான கலை திருவிழாக்கள் நிகழ்கிறதோ அங்கெல்லாம் வந்து இதற்கு என்று ஒரு பெரிய இடம் இருக்கிறது. இடத்தை வந்து நம்ம வெற்றிடமாக விடாமல் அதை வந்து கலையோடு அந்த ரசனையோடு நிரப்பும் பொழுது நிச்சயமாக கலைகள் வாழும்.
3: கண்டிப்பா, நிச்சயமாங்க மேடம்.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
2: That's right.
3: வசந்தன் கோ, சரி சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: That's right.

0: கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு திருப்பூர் மாவட்டம் நத்தக்காடையூர் பெருஞ்சலங்கையாட்ட கலைஞர் கோபி செங்கோட்டையன் அவர்கள்.
1: இன்னொன்னு சொல்லிக்க விரும்புறேங்க மேடம், நமது கொங்கு மண்டலத்தின் பாரம்பரிய உரிய கலையான பெருஞ்சலங்கை ஆட்டத்தை தலைமுறை தலைமுறையாக கடத்தி கொண்டிருக்கிறேங்க மேடம். அதனுடைய பெருமை இந்த மண் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்குங்க மேடம். இந்த கலையின் அற்புதம் என்னவென்றன்னு சொன்னா, உடல் மனம் ஆரோக்கியமாக இருக்கும். எப்படி என்றால், ஆடுகின்ற உடல் அசைவு பெருஞ்சலங்கையின் ஓசையும் நமக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. நமது உடலின் நரம்பு மண்டலம் மற்றும் உடல் உறுப்புகள் அனைத்தும் தூண்டப்பட்டு ஆரோக்கியத்தை தருகிறது.
2: உடற்பயிற்சியே வந்து ஒரு நடன அசைவோடு கூடியதாக தான் இருக்கும். அதையே வந்து நடனமாக நம்ம மாற்றும் பொழுது அது உடற்பயிற்சியாகவும் மாறுகிறது.
1: கண்டிப்பாங்க மேடம். இதுல வந்து பாத்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய மன அழுத்தத்துல இருந்தாலும் அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு இந்த சலங்கை ஆட்டம் அப்படிங்கறத வந்து ஒரு உந்துகோலா இருக்குங்க மேடம். அதாவது அந்த சலங்கை ஆட்டத்தை பாக்குறவங்களும் சரி, அதை ஆடுறவங்களும் சரி, தன்னையே மறந்து அதோட நடனத்துல மெய்மறந்து ஆடுவாங்க மேடம். கண்டிப்பா அந்த ஓசையும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும்.
2: இல்ல, உங்களோட அனுபவம் பேசுகிறது நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க.
2: எப்படி நீங்க, அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துல எல்லாரும் பங்கேற்பாங்களா, இல்ல நீங்க மட்டும்தான் வந்து இந்த பெருஞ்சலங்கை ஆட்ட கலைஞரா?
1: இல்லை மேடம், இது வந்து பரம்பரை பரம்பரையா வருதுங்க. அப்படியே எப்படின்னா, எங்களுடைய முன்னோர்கள் வந்து இத நடத்திட்டு இருந்தாங்க. அதாவது பக்கத்துல, எங்க ஊரு பக்கத்துல கோயில் திருவிழாக்கள்ல மாரியம்மன் பண்டிகை அந்த மாதிரி கோவில் திருவிழாங்க போது வந்து பாத்தீங்கன்னா, அப்போ இந்த மாதிரி சலங்கை கட்டி ஆடிக்கிட்டு இருக்கும் போது இதை நாங்களும் அப்படியே வழி வழியா நாங்களும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதை விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லித்தான் நாங்க குணாலன் கலைக்குழு என்று பேர் வச்சு. ஆமாங்க, அவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி குணாலன் அப்படிங்கிறவரு. ஆமாங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பூர்வீகம் நத்தக்கடையூர் செல்லாம்பாளையம். அவர் வந்து தீரன் சின்னமலை அவரோட உற்ற நண்பராகவும் போர்படை தளபதியாகவும் ஆமாங்க அப்படி இருந்தவர் தான் குணாலன், கட்டுத்தடிக்காரன் என்று போற்றப்படும் குணசீலன் என்கின்ற குணாலன் அவர்கள்.
2: அவருடைய பெயரால் வந்து நீங்க இந்த கலை குழு வச்சு நடத்திட்டு வரீங்க?
1: கண்டிப்பாங்க மேடம்.
2: மகிழ்ச்சிங்க ஐயா. எத்தனை பேர் இருக்காங்க உங்களுடைய குழுல?
1: மேடம், நம்ம குழுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 120 பேர் இருக்காங்க மேடம்.
2: சரி, எல்லாமே வந்து தொழில் முறை ஆட்ட கலைஞர்களா அல்லது எப்படி?
1: மேடம், இது கண்டிப்பா தொழில்முறை கலைஞர்களும் இருக்காங்க. இதுல இடம்பெறவங்க பாத்தீங்கன்னா, மேக்சிமம் அதிகமான கலைஞர்கள் வந்து அவ்வப்போது நிகழ்ச்சி நடக்கிறப்போ உள்ள வர்றவங்களும் இருக்காங்க.
2: ஆமாங்க, விருப்பத்திற்கு தகுந்தாற் போல.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க மேடம்.

0: 90.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு திருப்பூர் மாவட்டம் நத்தக்காடையூர் பெருஞ்சலங்கையாட்ட கலைஞர் கோபி செங்கோட்டையன் அவர்கள்.
1: வேறு ஏதாவது இந்த கலை பற்றி சொல்ல விரும்புறீங்களா?
2: கண்டிப்பாங்க மேடம். இந்த சலங்கையை காலில் கட்டிக்கிட்டு ஆடுறதுன்னா கண்டிப்பா முடாமத்தாளம், தப்பட்டை, தவில் போன்ற பாரம்பரிய இசை கருவிகள் கண்டிப்பா வேணுங்க மேடம். இந்த கருவிகள் இருந்தா ஒருத்தர் மட்டும் ஆடுறது கிடையாது, ஒரு குழுவா நின்னு, ஆமாங்க, ஒரு குழுவா நின்னு ஒரே தாளத்துல ஒரே நேரத்துல கால்களை அசைத்து ஆடும் ஆட்டம் தான் பெருஞ்சலங்கை ஆட்டம்.
1: சரி, இப்ப 120 கலைஞர்கள் இருக்காங்கன்னு சொல்றீங்க, ஒரே நேரத்துல இத்தனை 120 கலைஞர்களை வைத்து நீங்க ஏதாவது எங்காவது நிகழ்ச்சி நடத்தினது உண்டா, இல்ல எத்தனை கலைஞர்கள் அதிகமாக பங்கேற்றிருக்கிறீங்க?
2: நடத்திருக்காங்க மேடம். ஒசூர்ல தமிழர் கலை பண்பாட்டு இயக்கம் சொல்லி நடத்தினாங்க, அங்க நடத்திருக்காங்க. அது இல்லாம அரசு விழாக்களிலும், லோக்கல்ல அதாவது பக்கத்துல அரசு விழாக்களிலும் நடத்திருக்காங்க மேடம். அதுக்கு உண்டான சர்டிபிகேட்டும் வாங்கியிருக்கோம். ஆமாங்க மேடம். அது இல்லாம நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் சங்கத்துல வந்து எல்லாருமே உறுப்பினர்களாகவும் இருக்கும். கால்கள்ல சலங்கை கட்டது மட்டும் பெருமை கிடையாதுங்க மேடம். அந்த சலங்கையோட ஓசை அடுத்த தலைமுறைக்கும் கேட்கணும். கண்டிப்பாங்க மேடம், அதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த பெருஞ்சலங்கை ஆட்டத்தை பற்றி பேசுவதற்கு, நம்முடைய கலைக்குழுவை பற்றி அறிமுகப்படுத்துவதற்கும் வாய்ப்பு கொடுத்த கோடை எஃப்எம்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் கலை வளரட்டும், நம் பண்பாடு வாழட்டும், நம் கொங்கு மண்ணின் பெருமை தொடரட்டும். ஆமாங்க, கண்டிப்பா. நன்றி மேடம்.
1: ரொம்ப அழகாவும் பேசுறீங்க. நீங்க என்ன மேடை பேச்சாளரா?
2: அப்படி இல்லை மேடம், அப்பப்போ பேசுவாங்க மேடம்.
1: நடனத்தை வந்து இந்த கலையை தொடங்குறதுக்கு முன்னால நீங்க ஏதாவது சொல்லுவீங்களா பார்வையாளர்கள் கிட்ட?
2: கண்டிப்பா கண்டிப்பா பேசுவோங்க மேடம், கண்டிப்பா பேசுவோம். ஆமாங்க, அதை நாங்க பேசிட்டு இருக்கோம்.
1: நீங்க பேசுவீங்கன்னு நினைக்கிறேன்.
2: கண்டிப்பா கண்டிப்பாங்க மேடம். நாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு போனதையுமே பொதுமக்கள் மத்தியில கண்டிப்பா நாங்க ஒரு உரையாற்றி தான் அது ஆரம்பிக்கணும் மேடம்.
1: ரொம்ப அழகு, அது தெரிகிறது உங்களுடைய பேச்சுல. நல்ல தமிழ், உங்களது உச்சரிப்பு எல்லாம் வந்து சிறப்பாக இருக்கிறது கோபி செங்கோட்டையன் அவர்களே.
2: நன்றி நன்றி மேடம்.
1: செல்லும் இடங்களில் எல்லாம் கலையோடு சேர்த்து தமிழையும் வளர்க்கலாம்.
2: கண்டிப்பா.
1: ரொம்ப அழகா வந்து நீங்க பேசும் பொழுது அகனா நூற்று பாடல்கள் எல்லாம் கூட வந்து மேற்கோள் காட்டினீங்க, அது ரொம்ப சிறப்பு. கலைஞர் வந்து எந்த அளவுக்கு அந்த கலையை பற்றிய ஒரு தேடல் இருக்குது அவங்களுக்கு, இதற்கான குறிப்புகள் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொல்லும் பொழுது அது கேக்குறவங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும். பரவாயில்ல, இந்த கலை வந்து ஏதோ கத்துக்கிட்டோம், கால்ல சலங்கையை கட்டணும், ஆடினோம், வேலை முடிஞ்சதுன்னா கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இல்லாம அதற்குள்ளாக சென்று நமக்கான ஒரு துறையில நம்ம வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னா முழு தேடல் இருக்கணும். அந்த என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எப்ப எங்கெங்க எப்ப ஆரம்பிச்சது, எங்க வந்து இது எங்கெல்லாம் வந்து பரப்பப்பட்டது இந்த கலை, எங்க ரொம்ப பிரசித்தியை பெற்றதாக இருந்திருக்கிறது இந்த கலை, வந்து இன்னும் இதை வந்து வேற மாதிரி என்ன வடிவங்களில் வந்து மக்களுக்கு வந்து செயல்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கறதெல்லாம் வந்து தெரிந்து வைத்து அதற்கான, ஆமா, தேடலை வந்து நீங்க ஆரம்பிக்கும் போது அது இன்னும் சிறப்பானதாக மாறும்.
2: கண்டிப்பா கண்டிப்பா.

திவ்யா கஷேத்ரா பிலிம்ஸ், டாக்டர் சி ஆர் ராஜன் தயாரிப்பில், திரு அருள் கிருஷ்ணன் இயக்கத்தில், தேஜஸ் ராஜன் நடிப்பில், KGF புஷ்பா திரைப்பட வரிசையில் அதிரடி திரைப்படம் அமரம் August 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போது இத்திரைப்பட பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: வானொலி பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு திருப்பூர் மாவட்டம் நத்தக்காடையூர் பெருஞ்சலங்கையாட்ட கலைஞர் கோபி செங்கோட்டையன் அவர்கள்.
1: இப்ப இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களை எல்லாம் வந்து இந்த கலை வளர்ப்பதற்கு நீங்க பயன்படுத்துறீங்களா?
2: ஆமாங்க மேடம், யூடியூப்லயும் பயன்படுத்துறோம், இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற வலைதளத்திலயும் நாங்க பயன்படுத்திட்டு இருக்கோம் மேடம்.
1: இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
2: ஆமாங்க மேடம், மற்றவங்க நம்மளுக்கு தொடர்பு கொள்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா வெளி மாவட்டங்களிலும் இருந்து நம்ம

0: உங்களுக்கு அழைப்புகள் வருவதற்கு இது எதுவா இருக்குன்னு வச்சுக்கங்களேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: பெருஞ்சலங்கை ஆட்டம், தூய தமிழ்ல உள்ளி விளவு.
1: உள்ளி விளவு,
0: ஆமாங்க,
1: ரொம்ப அழகா இருக்கு இந்த பெயர், உள்ளி விளவு.
0: கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க மேடம்,
1: பெருஞ்சலங்கை ஆட்டம்.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க.
1: ரொம்ப அழகான பெயர். இது வந்து எங்கே இருக்கிறது, எங்கே இடம் பெற்றிருக்கிறது இந்த உள்ளி விளவுன்றது? அகநானூர் இல்லையா?
0: ஆமாங்க மேடம்,
1: ஓ, அருமை அருமை. அகநானூர், புறநானூர்,
0: கண்டிப்பா
1: இதுகளெல்லாம்
0: கண்டிப்பா.
1: வந்து நம்ம போனோம் அப்படின்னா அழகான தமிழ் பெயர்கள், இதுவரை நம்ம காதலே கேட்டிராத தமிழ் பதங்கள், இதெல்லாம் வந்து நமக்கு தெரிய வரும். உங்களை போன்ற
0: கண்டிப்பா மேடம்,
1: கலைஞர்கள் மூலமாக அதை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம்.
0: நன்றி
1: உள்ளி
0: நன்றிங்க
1: விள
0: மேடம்.
1: உள்ளி விளவு.
0: உள்ளி விளவு.
1: உள்ளி விளவு ரொம்ப அழகான பெயர்,
0: ஆமாங்க
1: பெருஞ்சலங்கை ஆட்டத்திற்கான அழகான தமிழ் பதம். அதை
0: ஆமாங்க
1: வந்து
0: மேடம்,
1: இன்னும் சிறப்பாக நீங்க செய்யுங்க. இன்னும் கடல் கடந்து பல நாடுகளுக்கெல்லாம் இந்த பெருஞ்சலங்கை ஆட்டத்தினுடைய பெருமையையும் அருமையையும் தெரிய வைங்க.
0: கண்டிப்பாங்க மேடம்.
1: தொடர்ந்து நீங்க சொன்ன மாதிரி அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும், அதுதான் வந்து முக்கியமானது அப்படின்றது வந்து ஒரு கலைஞருக்கு உண்டான ஒரு ஒரு ஏக்கம், ஒரு ஆர்வம் அது உங்களுக்கு
0: ஆமாங்க
1: இருக்கிறது. அது இன்னும்
0: கண்டிப்பா.
1: சிறப்பாக செய்யுங்க. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் மேடம்.

தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னு தின்னா நாங்க தின்னு தின்னா தின்னா தின்னு தின்னா நாங்க தின்னு

வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். டிஜிட்டல் பண பரிமாற்ற முறையில் யுபிஐ பண பரிவர்த்தனை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. சென்னையில் புதிய குளிர்சாதன மின்சார பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கான குறைதீர்ப்பு முகாம் நாளை மறுநாள் மேற்கு மாம்பலத்தில் உள்ள ஸ்ரீ சீதாராம் பள்ளியில் நடைபெறவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 58 ரன் எடுத்துள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புடபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5.
1: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டுப்பட்டாலம்
2: இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ.
3: தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
5: ஹே, வசந்தன்கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி. சரி
6: சரி சரி சரி சரி சரி சரி
7: தட்ஸ் ரைட்
6: வசந்தன்கோ சரி சரி வசந்தன்கோ
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.

0: வணக்கம் நேயர்களே.
1: வணக்கம் நேயர்களே.
0: வணக்கம் பியூலா.
1: வணக்கம் மேனன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம், சொல்லுங்க.
0: இப்படி இந்த இதுலயும் நல்லா இருக்கேன்னு சொல்லும் பொழுதே உங்களுடைய வெல்த்னஸ் எல்லாம் தெரியுது வெளியே.
1: அப்படியா? பாட்டா தெரியுதா?
0: ஆமா ஆமா, நாங்களாம் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கு.
1: ஐயோ,
0: எப்படி
1: சொல்லுங்க சொல்லுங்க, என்னவோ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுங்க.
0: வாய்க்கு வந்தது இல்லம்மா, வந்ததை வாயில சொல்றோம்.
1: சரி,
0: இப்ப எப்படி இருக்கு? ஒரு காலகட்டத்துல எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்லாம் இருக்குல்ல. பொருளாதாரம் எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்குன்னு சீர்தூக்கி பார்க்கும் பொழுது
1: எப்படி இருந்தனா
0: இப்படி ஆயிட்டேன். அப்படி இருக்கு இல்லையா?
1: ஆமா,
0: ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கணுமா.
1: சரி சரி
0: சரி, அப்படி முன்னேற்றம் அடைந்த நண்பர்களை சந்திக்கிறோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற மாதிரிதான் கூட்டி கழிச்சு பார்த்தா தெரியுது. இருந்தாலும் அப்படியான நண்பர்கள் வரலாம் அப்படின்னு சொன்னா நம்மளை கூப்பிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, பாட்டு பட்டாளையா நிகழ்ச்சி எப்படி வரணும்?

0: பாட வரணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்னைக்கு ஒரு பாட்டில் வரக்கூடிய சரணத்தை ஒளிபரப்போம், அதை கேட்டுட்டு அதன் பல்லவிய கண்டுபிடிச்சு பாடணும். அதுதான் விதி. அதை சொல்லியா தேவலாம ஏன் சொல்ற?
1: முதல்ல வந்து நல்லா பாடணும்னு சொல்லிருங்க. தயவுசெய்து வந்து பாட்டை படிக்க கூடாது,
0: பாடணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதனால வாங்க அறிமுக நேயர்கள், 24 24 24 மகளிர்
1: மகளிர் 2 4 2 4 2 9 பேசுங்க, பாடுங்க.
0: வழக்கமான நேர்கள் ரெகுலரா வருவாங்கல்ல, டெய்லி வந்து ஒரு பாட்டாவது பாடிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் வந்து
1: 24 24 26 26
0: வரலாம். இன்னொரு நண்பர் இருக்கா இல்லையா?
1: இருக்கு இருக்கு, 290 333 இருக்கு, அதுலயும் வந்து பாடுங்க.
0: 0 4 5 4 2 இது முக்கியமா நினைச்சுக்கணும், அப்பதான் உங்களால கோடை பண்பலையில பேச முடியும் அப்படின்றத சொல்லிட்டு இப்ப முதல் நேயருக்கு ஒரு வணக்கத்தை வைங்க பாப்போம்.
1: இந்தா வந்துட்டாங்க.

0: 393 இருக்கு, அதுலயும் வந்து பாடுங்க.
1: 0-4-5-4-2 இது முக்கியமா நினைச்சுக்கணும், அப்பதான் உங்களால கோடை பண்பலையில பேச முடியும் அப்படின்றத சொல்லிட்டு இப்ப முதல் நேயருக்கு ஒரு வணக்கத்தை வைங்க பாப்போம்.
0: இந்த வந்துட்டாங்க. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்
2: மேடம். சாருக்கும் புயுலா மேடத்துக்கும் இனிய வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன் மேடம். இருவரும் நலமா மேடம்?
1: இருவரும் நலமா மேடம் அப்படின்றாரு. நீங்க இப்ப மேடம்னு, இப்ப நான் நல்லா இருக்கேன், அப்ப நீ மேடமா அப்படின்னு அவர் கேட்பாரு. சரிங்களா?
0: குணா என்ன குணா, இப்படி அவர்கிட்ட தான் பேசுவீங்களா, என்கிட்ட பேச மாட்டீங்களா?
1: நல்லா இருக்கும். இப்பதான் உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வாசித்தாங்க, அதை மீறி நம்ம. சரி, என்ன சாப்பிட்டீங்க காலை நேரத்துல?
2: சாம்பார் சார்.
1: அதான் கொஞ்சம் பருப்பு, அதான் கொஞ்சம் உப்பு சம்மா தான் இருக்கும்.
2: ஆமாங்க சார்.
1: சரி, உங்களுக்கான இசை கீற்று வருது கேளுங்க.
2: நல்ல ஒரு புது பாட்டா போடுங்க சார்.
1: நல்ல பாட்டா கொடுப்போம், புது பாட்டா.

0: குணா
1: மேடம் சார், சார் சத்தியமா அந்த பாடல கேட்டதே இல்ல சார்.
2: இப்ப நீங்க தாங்க கேட்டீங்க புது பாடல் ஒன்னு கொடுங்க அப்படின்னு. அதை மீறியும் நம்மளால செய்ய முடியாது, ஏன்னா நீங்க ஆணை இடுறீங்க. நினைக்கிறேன் அடுத்து வரக்கூடிய நண்பருக்கு ஒரு வணக்கத்தை வைக்கலாம். வணக்கம்
3: சார்,
2: பேசுறீங்க
3: நல்லா
2: இருக்குமா? எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம் கனிமொழி, சூப்பரா இருக்கும். சொல்லுங்க
3: சொல்லுங்க.
2: ஒரு பாட்டு ஒன்று நாங்கள் ஒளிபரப்பணும், அது பாடல் எப்படி தொடங்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க முடிஞ்சா இல்லை வேற ஒரு பாடல் உங்களுக்கு கொடுக்கலாமா? எப்படி
3: அந்த பாட்டை
0: பாருங்க, பாடுங்க.
3: அமுத கடல் உனக்குத்தான், ஆறாமல உனக்குத்தான், நீங்க நிழல் உனக்குத்தான், நீ கண்மணி எனக்குத்தான். ராக ராக வர மாட்டேங்குது சார்,
2: வராது. சித்தா படத்துல இருந்து இது போதும்.

அவங்களுக்கு வேற ஒரு பாடல் கேக்குறாங்க, அதான் கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, அப்புறம் இன்னொரு ஒரு பாடல் கொடுக்கணும், போதும். இப்ப ஒரு பாடல் கேட்கலாமா கொடை பண்பலையில?

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோலதானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: தொடர்புக்கு

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்.
3: இணைந்து வழங்கி கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.
8: நேரம் 11:16. இன்னைக்கு பாட்டு பட்டாளம், அதாவது இடைப்பட்ட வரிகளை, பாடல் வரிகளை ஒளிபரப்புவோம். நீங்கள் முதல் வரியை கண்டுபிடிக்கணும், அதுதான். சொல்லுங்கள் மேனன்.
9: அப்புறம்
8: சொல்லுங்கள்.
9: கல்யாண விருந்தெல்லாம் சாப்பிட்டீங்களா?
8: கல்யாண விருந்தா? நீங்கள் பத்திரிக்கை கொடுக்கலல்ல, அப்புறம் எப்படி நாங்கள் சாப்பிட முடியும்?
9: கொடுத்துருந்தா வந்துருப்பீங்க.
8: வந்திருப்போம்ல.
9: யார் கூப்பிட்டாலும் போயிடுறது.
8: சரி, ஏதோ சாப்பாடு போடுறாங்கல்ல, போக வேண்டியதான்.
9: கல்யாண விருந்து கேட்டிங்களா?
8: கேட்கல.
9: ஒரு பாடல் வந்திருக்கு டோரத்தில.
8: சரி,
9: கல்யாண விருந்துன்னு இசை ஞானி இளையராஜா ஒரு இசை அமைச்சிருக்கிறாரு.
8: சரி,
9: 80களில் அவர் எப்படி இசை அமைத்திருப்பாரோ அதே போல இசை அமைத்திருக்கிறாங்க.
8: அப்போ வந்து ஒரு இசை கலவை பயங்கரமா காத்துட்டு இருக்கு. விருந்து
9: நல்லா இருக்கு. என்னன்னா, அப்போ இருந்த அந்த லைவ் ஆர்கெஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு செட்டப்ல பண்ணியிருக்காங்க. துணிதாசன் பாடியிருக்கிறாரு.
8: சரி,
9: கூட வந்து யுகேந்திரன்
8: கேட்டிருப்பாங்க
9: அப்படின்னு நம்புறோம். அடுத்து வரக்கூடிய நண்பர்
8: வாங்க.
10: பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு தம்பி அவர்களுக்கும், அன்பு தங்கை அவர்களுக்கும், நாமக்கல் மாவட்டம் கரட்டூர் புளிக்கல் பாளையம் கரும்பு முருகனின் பாச வணக்கங்க.
8: என்ன தம்பி மட்டும் சொல்லிட்டு தங்கச்சி விட்டீங்களோன்னு அப்படி ஒரு மனசுல ஒரு நெருடலா இருந்துச்சு.
9: கரும்பு
10: அன்பு தங்கச்சி நீங்க
9: இல்ல, கரும்பு கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் ரேட் ஏறிட்டு இருக்கு. ஜீனிலாம் கிலோ 80 ரூபா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால கரும்புக்கு கொஞ்சம் அப்படிதான் இருக்கும்.
8: இல்ல சொல்லிட்டாரு தங்கச்சி விடல.
9: சரி, இங்க பாருங்க, கரும்பு முருகனுக்கு ஒரு இனிய புதிய பாடல் ஒன்று போடுங்க.

0: முருகனையா.
1: இந்த பாட்டை என் வயசுக்கு நான் கேட்டதே இல்லை தம்பி, எனக்காக ஒரு வேறு பாட்டு போடுங்க தம்பி.
0: சூப்பருங்க, இது அருமையான பாடல், நல்ல பாடல். அடுத்து வரக்கூடிய நண்பர் கண்டுபிடிக்கும் பொழுது நீங்களும் கேட்டுக்கலாம். ரொம்ப நன்றி முருகனையா. அடுத்து வரக்கூடிய நண்பர் யாரோ, வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்
3: சகோதரி, சகோதரருக்கும் அதிக வணக்கம்.
2: சரி,
3: பகல் வணக்கம்.
2: சரி,
3: எனக்கு ஒரு பழைய பாட்டு கொடுங்க.
2: பழைய பாட்டு தான் கேட்குறாங்க.
3: அதாவது
2: மேனன் வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் பாடல் எடுத்து வச்சிட்டாரு, அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க?
3: பழைய பாட்டை கொடுத்தாருன்னு தெரியும்.
2: சரி, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: என் பேர் சத்தியவாணி, சிவகங்கை மாவட்டம் மாட்டாமட்டி பேசுறேன்.
2: சத்தியவாணி மாக்காக. சரி, இருங்க, உங்களுக்காக பாடல் தரோம், கேளுங்க.
4: மணல் வெளி மேலே மணமகன் இருக்கு, மணமகள் பல்லாக்கில் போகின்ற

0: மா
1: சரிம்மா பாடுறேம்மா.
0: சரி பாடுங்க.
1: படகு படகு ஆசை படகு அந்த பாட்டு நான் அதுக்கு அங்கிட்டு தெரியல.
2: நீங்க கூட நினைச்சீங்கல்ல கஷ்டம் இதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு.
0: ஏன்னா நானே கண்டுபிடிக்கல.
1: இந்த படம் சின்ன பிள்ளைகள் நிறைய தடவை
0: பாத்துருக்கேன்,
2: மக்கள் பாக்குறாங்க. அதனால அந்த பாடல் பலருக்கு தெரியாது. ஏன் உங்களுக்கே தெரியாது இல்லையா? அதை
0: கேட்டுருங்கல்ல,
2: உங்களுக்கே தெரியாது இல்லையா? அதனால உங்களுக்கே தெரியாது.
3: படகு ஆசை படகு படகு படகு ஆசை படகு போவோமா பொன்னுலகம். படகு படகு ஆசை படகு படகு படகு.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
7: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
8: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
7: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
9: திவ்ய சேக்ரா பிலிம்ஸ், டாக்டர் சி ஆர் ராஜன் தயாரிப்பில், திருவருள் கிருஷ்ணன் இயக்கத்தில், தேஜஸ் ராஜன் மற்றும் பலர் நடிக்கும் KGF, புஷ்பா போன்ற அதிரடி திரைப்பட வரிசையில் அமரம். ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: இதுவரை கேட்டும் கோடை பண்பலை நுறுபுழையில் பாட்டு பட்டாளம்
1: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ.
2: தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அன்கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அன்கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அன்கோ. சரி சரி, வசந்த்
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர், வசந்த் அன்கோ.
6: தட்ஸ் ரைட்.
8: நேரம் இப்போ 11:31 ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி பாட்டு பட்டாளத்தில் இடைப்பட்ட வரிகளை நாங்கள் ஒளிபரப்பிட்டுருக்குறோம். நீங்கள் முதல் வரியை கண்டுபிடிச்சிட்ருக்கீங்க, தொடர்ந்தும் கண்டுபிடிக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம். சரிங்க மேனன், வந்துட்டாங்க.
9: வந்துட்டாங்க. அறிமுக நேரம் இல்லை வழக்கமான நேரம் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குது. அறிமுக நேர்கள் 24 வரலாம். முன் இணைப்பிற்கு 0-4-5-4-2. இப்போ யார் வந்திருக்கிறீங்க? வாங்க. வணக்கம்
10: சார். வணக்கம் சார்.
9: யார் பேசுறீங்க?
10: ரெண்டாவது தடவை பேசுறேன். ஃபர்ஸ்ட் தடவை ரொம்ப எமோஷனல்
9: ஆயிட்டேன்,
10: இப்போ ஃப்ரீ ஆயிட்டேங்க.
8: சரி சரி, அப்ப பாடிடலாமா? நல்லா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
9: பேரை சொல்லுங்க. இரண்டாவது முறை
8: ஸ்ரீதேவி. சரிங்க, பாடல் வச்சிருக்கோம், கேக்குறீங்களா?
10: கேக்குறேங்க.

0: சார் ரொம்ப பழைய பாட்டாக இருக்கு.
1: இது நல்ல பாடல் தானே, கண்டுபிடிக்க முடியலையா?
0: ஆமாங்க சார், ஆமாங்க.
1: கண்டுபிடிக்க முடியல, என்ன செய்யலாம் ஸ்ரீதேவிமா?
2: அப்போ அடுத்த நேரத்துக்கு தான் வாய்ப்பு கொடுங்க.
1: நல்லா இருக்கும்.
0: அன்னைக்கு ரொம்ப எல்லாம் சொல்ல ஆயிட்டா நீங்க பயந்துருப்பீங்க.
1: இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல.
0: நானும்
2: பக்கத்துல
0: இருக்கிறேன்.
1: பாடல் பாட மாட்டோம், அடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள்ல ஒரு நல்ல பாடல் பாடுங்க, ஒன்னும் தப்பு இல்ல. இப்ப அடுத்து வரக்கூடிய நண்பர் யாரோ?
2: வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்.
3: வணக்கம் சகோதரி, ராமாபுரத்துல இருந்து காஞ்சிரமுடிங்கிற கிராமத்துல இருந்து கலிதா பேசுறோமா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோங்கம்மா, நல்லா இருக்கோம். சரி, இந்த பாடல் தரோம், கேளுங்க. முதல் ஒரு பாடல் தந்தோமே, அது கண்டுபிடிக்க முடிஞ்சா ஸ்ரீதேவிக்கு கொடுத்தோம்.
3: இல்ல சகோதரி, நான் ரேடியோ கேட்கல, வெளியில இருந்து.
2: சரி, இப்ப கேளுங்க.

0: என்னங்கம்மா?
1: சகோதரி, அதிகம் கேட்டிராத பாடலா இருக்கு.
0: அதிகம் கேட்டிராத பாடலாம்,
1: ஆனா வந்து நெஞ்சில் இருந்த போடுவீங்க, நான் சரிவர ஞாபகம் வரல.
2: சரிங்க, அப்ப இவங்க அதிகமா கேட்கல. இந்த பாட்ட கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப

0: இப்போ கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஒரு பாடல்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit
3: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: நம்ம வந்து இடைப்பட்ட வரிகளை ஒளிபரப்புவோம், அவங்க முதல் வரியை கண்டுபிடிக்கணும்.
5: என்ன
4: விதி அப்படின்னா, திடீர்னு
5: நம்ம விதி தான் தெரியும்ல, உலகத்துக்கே தெரியும். அதனால இப்ப அடுத்து வரக்கூடிய நண்பர் யார், எங்கிருந்து, வணக்கம்.
4: வணக்கம் சரி, பாடல்
6: பாட்டா போடுங்க மேடம்.
4: சரி கேளுங்க.

0: வானொலி சத்தம் அதிகமா இருக்கு. கண்டுபிடிச்சாங்க
1: கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுல வேற பாட்டு வந்து சொன்னார் போல.
0: அவர் என்னன்னா பல முயற்சிகள் பண்ணியிருப்பாரு. குரல்ல அந்த மாதிரி பாடியிருப்பாரு. அப்படியான ஒரு கதை சூழலும் கூட அப்படி வச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. அந்த பாடல் தொடக்க வரிகளை கேட்டுடலாம். அந்த தொடக்க வரிகள் எப்படி இருக்குன்றது.

0: பாட்டை வந்து மல்லிகா ஆறுமுகம் கண்டுபிடிச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள் அப்படின்னு அடுத்த நேர் வந்துட்டாங்க, பேசுவோம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க. யார் பேசுறீங்க?
2: திருப்பூர் மாவட்டம் தெங்கப்பள்ளி வட்டம் காடபாளையத்திலிருந்து நிர்மலா சந்திரசேகர் பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் நிர்மலா. பாடலாமா
2: மேடம்? இடைக்கால பாட்டா போடுங்க மேடம்.
0: சரி, பாடல் வச்சிருக்கோம், கேளுங்க.
2: சரிங்க.

0: நிர்மலா,
1: சொல்லுங்க.
2: என்ன பாடல் இது? இடைக்கால பாடல்.
1: பிரம்மா படத்துல இருந்து வருங்க பாட்டு. இவள் ஒரு இளங்குருவி எழுந்து ஆடும் மலர் கொடி. தான் தெரியுங்க மேடம்.
2: அதுக்கடுத்து அருமையான வரி வருமே.
0: ஆனால் நம்ம தான் பாடல் கொடுத்துருவோம் அவங்களுக்காக, நிர்மலாக்காக.
1: நன்றி
2: நன்றி நன்றிமா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: இது கோடை பண்பலை 100.5 MHz பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி ரொம்ப ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய நேயர்கள் சரியா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதெல்லாம் அந்த சுகராங்கமே அதெல்லாம் ரொம்ப அருமையா கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா. மல்லி ஆறுமுகம் அவர் நிறைய அது நம்ம சி எஸ் ஜெயராம் காவியமா அப்படி அந்த குரலை மாத்தி தியாகராஜ பகதூர் மாதிரிலாம் அவரு நிறைய பாடியிருப்பாரு நம்மளு மலேசியா வாசுதேவன். அதனால அவருடைய பாடல்கள்லாம் இது கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த சுகர்
1: இந்த பாடல் எடுத்தோம்.
0: அதெல்லாம் எடுத்தோம், தேர்ந்தெடுத்து எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வு தான். தற்செயலாக அமைந்தது அல்ல அல்ல அல்ல அல்ல அப்படின்றது இந்த நேரத்தில் சொல்லிட்டு இப்ப நாம விடை பெற்றுக் கொள்ளலாம்.
1: பியூலா
0: கானல் மேனன், நன்றி, வணக்கம் நேர்களே.
1: நன்றி நேர்களே. Thank you.

கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு வழங்கும் மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது வருமுன்பாக செய்தி சுருக்கம்.

முடியாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை மூலம் நாட்டின் பணப் பரிமாற்றம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. சென்னையில் புதிய குளிர்சாதன மின்சார பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்துள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிரன் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

வணக்கம் நேயர்களே, வணக்கம் சகோதரிகளே. புத்தகம் நம்மை அறியாமலேயே நம்மை மாற்றும் ஒரு நல்ல நண்பன். ஒவ்வொரு பக்கமும் ஒரு புதிய சிந்தனையை உருவாக்குகிறது, ஒவ்வொரு வரியும் ஒரு புதிய அனுபவத்தை தருகிறது. அப்படி நாம் வாசித்து ரசித்த புத்தகங்களையும் பிடித்த வரிகளையும் பகிர்ந்து கொள்ள நம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது.

நிகழ்ச்சியில் பங்கு பெற சகோதரிகள் இணைய வேண்டிய எண் அறிமுக மகளிர் 24 24 26 என்ற எண்ணில் இணையலாம். அனைத்து சகோதரிகள் 24 24 29 மற்றும் 290 333 என்ற எண்ணில் இணையலாம். முன் இணைப்பிற்கு சுழியம் 4 5 4 2. நிகழ்ச்சியில் உங்களோடு கிருத்திகா. சரிங்க, ஒரு பாடலை கேட்டு வருவோமா?

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
3: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
2: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.

0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
0: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-515.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு
0: வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில். படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் பங்கு பெற சகோதரிகள் இணைய வேண்டிய எண் 94 87 0 7 74 48 மற்றும் 96 55 24 24 29. மறுமுறை ஒரு டைம் சொல்கிறேங்க, நிகழ்ச்சியில் பங்கு பெற சகோதரிகள் இணைய வேண்டிய எண் 94 87 0 7 74 48 மற்றும் 96 55 24 24 29 என்ற எண்களில் இணையலாம். இணைப்பில் வரும் சகோதரி, வாங்க. வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன?
3: திருச்சி மாவட்டம் ஸ்ரீயூர் வட்டம் கோணப்பாதையில இருந்து சந்திரா பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா?
2: வணக்கம் சந்திரா, நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேங்க. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி இணைப்பில் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி.
2: இணைப்பில் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா?
3: ஆமாங்க, ரொம்ப நேரம் எங்கே போகல.
2: சரிங்க,
3: அப்துல் கலாம் பொன்மொழிகள்ங்க.
2: சரிங்க, சொல்லுங்க.
3: நிகழ்காலத்துல மட்டும் நம்ம இன்றைய நாள மட்டும் நம்ம கையில வச்சுக்கணும்.
2: சரிங்க,
3: அதை பத்தி பொன்மொழிகள் எழுதியிருக்கேங்க.
2: சரிங்க,
3: நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. ஒரு நாள் பிறப்பிப்பதையே அறியாயே. சகையர் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறார். அவர் இதம் பேசினாலும் அவரை நம்பாதே. பொருளாசி வெறுக்கிறவர் தீர்த்த ஆயுசை பெறுவார். அரைகுறை அறிவு அரைக்கிணறு தாண்டுவது போல ஆபத்து. மற்றவரை அறிந்தவர் படித்தவர், அவரையே அறிந்தவர் அறிவாளி. பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதே. வாழ்க்கையில் வெற்றி பெற தேவை சுறுசுறுப்பும் ஊக்கமும் தான். தாயின் கண்களில் இல்லாத கடவுள் வேறு எங்கு இருக்க போகிறார்? சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் உதடு ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். நன்றி.
2: நன்றிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க.

தேஜஸ் ராஜன் மற்றும் பலர் நடிக்கும் KGF புஷ்பா போன்ற அதிரடி திரைப்பட வரிசையில் அமரம். ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: அமரம் ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கொடைப்பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
3: சகோதரி சந்திரா அப்துல் கலாமின் பொன்மொழிகள் புத்தகத்தை சொன்னாங்க. வாழ்க்கையில் எப்போதுமே நிகழ்காலத்தில் தான் நம்ம வாழணும், எதிர்காலத்தை பற்றி கவலைப்படக்கூடாது, வாழ்க்கையில் எப்போதுமே சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் இருக்கணும்னு ரொம்ப அழகாக வாசித்து சொன்னாங்க. இணைப்பில் வரும் சகோதரிகள் தாங்கள் கூற விரும்பும் புத்தகத்தையும் அதன் ஆசிரியர் பெயரை குறிப்பிட்டால் கேட்குற அனைத்து நேயர்களுக்குமே அது மிக உதவியாக இருக்குங்க. இணைப்பில் வரும் சகோதரி வாங்க.
4: அன்பு சகோதரிக்கு இனிய பகல் வணக்கம் கூறி பண்பலையில் இணைவது நாமக்கல் மாவட்டம் ஓலப்பலத்தில் இருந்து விஜயலட்சுமி அதிவாணன்.
3: வணக்கம் விஜயலட்சுமி, எப்படி இருக்கீங்க?
4: வணக்கம், வணக்கம் மேடம்.
3: வணக்கங்க.
4: என்னங்க மேடம்?
3: வணக்கம் சன்ன, என்ன பண்ணிட்டு

0: இருக்கீங்க?
1: சமையல் பண்ணலாம் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் இது படித்து பிடித்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அப்புறம் பண்ணலாம்னு வந்திருக்கிறேங்க மேடம்.
0: சரி சரிங்க, என்ன சமைக்க போறீங்க?
1: அதாவது சாம்பார் வச்சுட்டேங்க மேடம், பீட்ரூட் பொரியல் பண்ணிட்டு சாப்பாடு மட்டும் அரிசி தண்ணியில் போட்டிருக்கிறேன், போய் வைக்கணுங்க மேடம்.
0: சரி சரிங்க, படித்ததில் பிடித்ததில் பேசுறங்கிறதுக்காக அரிசி வைக்காம வந்திருக்கீங்க.
1: ஆமாங்க மேடம், வச்சுட்டு வந்தேன்னா அது அதுவும் கெட்டு போயிருங்க மேடம். இங்கே இதை இதை இதை கரெக்டாக பண்ண மாட்டாங்க மேடம்.
0: சரிங்கம்மா. சரி, இன்னைக்கு படித்ததில் பிடித்ததில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள எந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க?
1: அதாவது வெற்றியின் பாதைன்னு சொல்லி பிரம்மகுமாரிகள் எழுதியதுங்க மேடம்.
0: சரிங்க.
1: மனித உறவுகள் மேம்பாடு அடைய அப்படின்ட்டு ஒரு 7 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க மேடம். நல்லா இருக்குதுங்க மேடம், அது ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாத்துக்கும் உதவும்.
0: சரிங்க.
1: அதாவது படிக்கிற கேளுங்க மேடம்.
0: படிங்க.
1: மற்றவர்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளியுங்கள். பிறரின் நலன்களில் அக்கறை காட்டுங்கள். பிறர் சொல்வதை கூர்ந்து கவனியுங்கள். பிறரை குறைகளை பேசாதீர்கள். பிறரது குறைகளை பேசாதீர்கள். தாராளமாக பாராட்டுங்கள். சிரித்த முகத்துடன் இருங்கள். நகைச்சுவை உணர்வுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். நமக்கு பிறர் என்ன சொல்ல கூடாது அல்லது செய்ய கூடாது என நினைக்கிறோமோ அதையே மற்றவர்களுக்கு நாமும் சொல்லக்கூடாது செய்யக்கூடாது என வைத்துக் கொண்டாலே போதும், நாம் இணக்கமுடன் வாழ முடியும். இது மிகவும் எளிதாக பழகி பின்பற்றக்கூடிய ஒரு வழியே ஆகும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க மேடம். இந்த ஸ்கீல மாதிரி கடைசியில் சொன்ன கருத்து எனக்கு ஆட்டோகிராஃப்ல எங்க டீச்சர் எழுதி கொடுத்தாங்க மேடம். அது இந்த புக்ல வந்திருக்குதுங்க மேடம்.
0: ரொம்ப சந்தோஷங்க.
1: சந்தோஷம் மேடம். நன்றிங்க மேடம்.
0: நன்றி.

0: வழங்கிய மகளிர் நேரம்.
1: பண்பலை சொல்லும் நேரம் 12:32. விஜயலட்சுமி சகோதரி பிரம்மகுமார் எழுதிய வெற்றின் பாதை புத்தகத்தில் மனிதன் மேம்பட 7 முக்கிய கருத்துக்களை கூறினாங்க. இணைப்பில் வரும் அடுத்த சகோதரி, வாங்க வாங்கம்மா. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க.
2: தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரிட்ட ஐயனர். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க, உங்க பெயர் சொல்லுங்க.
2: தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரிதாய் ஐயனார்.
1: மாரிதாய் சொல்லுங்க.
2: ஐயனார்.
1: சரி சரி, என்ன பண்றீங்க?
2: மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன்.
1: அப்படிங்களா? சரி சரி. சாப்பிட்டாச்சுங்களா?
2: என்ன மேடம்
1: சாப்பிட்டீங்களா?
2: காலையில சாப்பிட்டு மத்தியானம் இப்ப வீட்டுக்கு போறேன், போய் சாப்பிடணும்.
1: சரி சரிங்க. நீங்க எந்த புத்தகத்தை பத்தி? நான் சாப்பிட்டேங்க. நீங்க எந்த புத்தகத்தை பத்தி சொல்ல போறீங்க?
2: கண்ணதாசன் வரிகள்.
1: சரிங்க.
2: நான் என்று நினைக்காதீர்கள், நினைத்தால் ஆண்டவன் தான் யார் என்று காட்டிடுவார். அதான் மேடம்.
1: சரிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க.
2: நன்றி மேடம்.
1: நன்றிங்க.
3: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
4: கல்யாணத்துல கவனிச்சியா?
5: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மஹேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
7: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மஹேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
10: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் கார்ப்பரேட் ட்ரெய்னிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
11: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504444.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. இணைப்பில் வரும் சகோதரி வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் அக்கா.
2: வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க.
3: திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கமலிருந்து சௌந்தர்யா பேசுறேன் அக்கா.
2: வணக்கம் சௌந்தர்யா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் அக்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா?
2: நான் நல்லா இருக்கேங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: பெற்றோரே கண் கண்ட தெய்வம், அவர்களை முதலில் வணங்குவது உன்னை விட சாந்தவரிடமும் அன்பாக பேசு. கோயிலுக்கு சென்று கடவுளை வணங்குவது மிகவும் சிறப்பானது. வரவு அறிந்து செலவு செய், அதுவே உனக்கு நல்லது. எந்த பொருளின் மீது அவனுக்கு ஆசை இல்லையோ அவற்றால் துன்பம் இல்லை. இது எனக்கு பிடிச்ச வார்த்தை.
2: சரிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 3 மணிக்கு உயிரிழத்தானது ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையம் சரவணன் அவர்கள் தெருவில் வலம் வர காத்திருக்கிறது.
1: கோடை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீள வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: மாயவளை நீள வழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
4: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான தலைப்பு கேமிங் சைபர் ஸ்கேம். கேம்ல ஜெயிக்கலாம், ஸ்கேம்ல சிக்காதீங்க. இன்னைக்கு நிறைய குழந்தைங்க மற்றும் பெரியவங்க எல்லாருமே இந்த ஆன்லைன் கேம்ஸை விளையாடுறாங்க. ஆனால் கேம் விளையாடுற போது கூட சைபர் ஸ்கேம் நடக்கலாம். அது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஃப்ரீ டைமண்ட்ஸ், ஃப்ரீ ரிவார்ட்ஸ், கேம் ரிவார்ட்ஸ், ஹேக்ட் அக்கௌண்ட்ஸ் இப்படின்னு பின்னாடி இருக்கிற நிறைய மோசடிகளை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு சின்ன பையன் இருக்கான், அவன் கேம் சேட்லேருந்து ஒரு மெசேஜ் வருது, கங்க்ராச்சுலேஷன், யூ ஒன் 10,000 ஃப்ரீ டைமண்ட், அந்த டைமண்ட்ஸ் வேணும்னா இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அதை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அவன் உடனே அந்த லிங்கை போய் கிளிக் பண்ணுவான், அந்த கேம் கூடிய யூசர் நேம கொடுப்பான், அதோட பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணுவான். அவ்வளவுதான், அவனோட அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. அதான்

0: வந்து அந்த ஹேக்கர்ஸ்க்கு வந்து இவனோட யூசர் நேமும் அவனோட பாஸ்வேர்டும் தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவன் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி அவங்க லாகின் பண்ணிடுவாங்க. ஸோ இவனோட கேம் அக்கௌண்ட்டை இனிமேல் வந்து அவன் லாகின் பண்ணவே முடியாது. அவனோட அக்கௌண்ட்டை ஸ்கேமர் வந்து கைப்பற்றிட்டாங்க. கேமிங்கில் எப்படிலாம் ஸ்கேம் நடக்குது அப்படின்னா, அந்த மாதிரி ஃப்ரீ ரிவார்ட்ஸ் தரேன், ஃப்ரீ காயின்ஸ் தரேன், ஃபேக் லாகின் பேஜ் வருது, ஃபேக் லாகின் லிங்க்ஸ் வருது, ஃபேக் கேமிங் ஃப்ரெண்ட்ஸ் வருது, அக்கௌண்ட்டை வந்து பையிங் செல்லிங் ஸ்கேம்ஸ் பண்ணுறது, ஃபேக் டோர்னமெண்ட்ஸ் ப்ரைஸஸ் அனௌன்ஸ் பண்ணுறது, ஃபேக் கேம் ஏபிகே, அதாவது லைக் ஏபிஐ மாதிரி சொல்லுவாங்க, ஸோ அப்ளிகேஷன் ரிலேட்டடான ஃபேக் கேம்ஸ் வருது, அதோட அப்டேட்ஸு, இப்படிலாம் நம்ம ஸ்கேம் பண்ணுவாங்க. இதுக்குரிய ரெட் ஃப்ளாக்ஸ் என்ன, அதாவது நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃப்ரீ கிளைம் நவ், லிமிட்டட் டைம், என்டர் யுவர் பாஸ்வேர்ட் டு கெட் த ரிவார்ட், அந்த மாதிரி எதை ஃப்ரீன்னு சொன்னாலோ, இப்போ உடனே கிளைம் பண்ண நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், இது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும், நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணால் உங்களுக்கு இந்த ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே ரெட் ஃப்ளாக், கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஒரு கேம்க்குரிய ரிவார்ட்ஸை நம்ம வாங்குறதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் நம்ம பாஸ்வேர்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேறு ஒரு சைட்டில் நம்ம அந்த கேமோட லாகின் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது, அப்படி நம்ம கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம வந்து கவனமாக இருந்துக்கணும். இந்த மாதிரி ஸ்கேம்லேருந்து நம்மளை எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா, கேம்ஸ் அப்டேட்டை வந்து நம்ம வந்து அஃபிஷியல் சைட் ஆப் ஸ்டோர்லேருந்து தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும். அன்னோன் லிங்க்ஸை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணுறத தவிர்க்கணும். கேமிங் அக்கௌண்ட்டுக்குன்னு நம்ம யூனிக் பாஸ்வேர்டு வச்சுக்கணும். நீங்கள் வச்சுருக்க ஜிமெயில் ஃபேஸ்புக் பாஸ்வேர்டே இந்த கேமிங் அக்கௌண்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணாதீங்க. எப்பவும் இந்த கேமிங் அக்கௌண்ட்ஸ்லையும் எம்எஃப்ஏ எனேபிள் பண்ண முடியும், மல்டி ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன், அதாவது ஓடிபியும் ஒரு பாஸ்வேர்ட் அப்படின்ற அந்த இதையும் நம்ம எனேபிள் பண்ண முடியும்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க கேம்ஸ் தான் விளாட்றாங்க அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு அதை கவனிக்காமல் இருக்கக்கூடாது. அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க, ஆன்லைனில் யார் கூட சேட் பண்ணுறாங்க, அந்த கேமிங் சேட் விண்டோஸு, அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். கேமில் நம்ம எப்போவுமே ஆப்போனண்ட்டை பார்த்து தான் விளாட்றோம். ஸோ ஆன்லைன் கேம்ஸில் நம்ம ஸ்கேமரை வந்து அடையாளம் பார்த்துக்கிட்டு நம்ம விளையாட கற்றுக்கணும். ஃப்ரீ ரிவார்ட்காக ஆசைப்பட்டு நம்ம வந்து நம்மளோட அக்கௌண்ட்டோ நம்ம அக்கௌண்ட்டோட ரிவார்ட்ஸோ நம்ம வேறு யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. ஸோ கவனமாக விளையாடுங்க.
1: இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம்.
2: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இணைவார்.
3: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை நீளவழி.
4: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
5: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில். படித்ததில் பிடித்தது. இன்னைக்கு படித்ததில் பிடித்ததுல நான் உங்க கூட பகிர்ந்துக்க எடுத்துட்டு வந்திருக்கிற புத்தகம் பெயர் நரிப்பல். இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் வே இறையன்பு. இது ஒரு சிறுகதை தொகுப்புங்க. இந்த நூலில் மனிதர்களோட வாழ்க்கை, எண்ணங்கள் மற்றும் சமூகத்தின் பல்வேறு நிலைகள் கதைகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் மனிதர்களையும் அவர்களோட மனநிலைகளையும் ஆசிரியர் நுட்பமாக வெளிப்படுத்துகிறார். எளிமையான மொழி நடையுடன் சிந்திக்க வைக்கிற கருத்துக்களையும் மனிதநேய உணர்வுகளையும் இந்த நூல் எடுத்துரைக்கிறதுங்க. வாசிப்பதற்கு சுவையாக மட்டுமல்லாமல் வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில் சிந்திக்க தூண்டுற சிறுகதை தொகுப்பாக நரிப்பல் அமைந்துள்ளதுங்க. வாசிப்பின் சுவை மனதில் நிற்கட்டும், அதன் பயன் வாழ்வில் மலரட்டும் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது இன்றைய மகளிர் நேரத்தில். படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் கிருத்திகா. நன்றி சகோதரிகளே.

0: மனம் கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கொடை பண்பலை 100.5 தொடர்கிறது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரம் சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியானு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

வணக்கம் நேயர்களே. அக்கவிஞரை முரண்களின் குழந்தை என சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு பாடல் எழுதுவதற்கு அதிகபட்சமாக 1000 ரூபாய் வாங்கிய முதல் கவிஞர் எனும் பெருமைக்கு சொந்தக்காரர். ஆனால் தன் இறுதி காலத்தில் பணமின்றி, கவனிப்பார் யாருமின்றி அனாதையாக உயிரை விட்டவர். பள்ளிப்படிப்பை நாட்டமின்மை அப்புறம் ஏழ்மை காரணமாக பாதியில் விட்டவர். ஆனால் ஹிந்தி, ஆங்கிலம், தெலுங்கு என பல மொழிகள் உட்பட தமிழின் இலக்கண நூல்களையும் விருப்பத்தோடு கற்றுக்கொண்டவர். அதிகம் சம்பாதித்தவர், குடி மற்றும் பிற காரணிகளால் வறுமையை தொட்டவர். அப்பாவு எனும் இயற்பெயர். இருப்பினும் சிஎஸ் ராஜப்பா என்ற பெயரில் நாடகங்களிலும் சில திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். நாடகங்களில் கதை, வசனம், பாடல்கள் எழுதியதோடு இசை அமைக்கவும் பாடவும் செஞ்சிருக்கிறாரு. பின்னர் திரைப்பட பாடல்கள் எழுத வாய்ப்பு கிடைத்தது. ஒரு சில படங்களில் நடிக்கவும் செஞ்சிருக்கிறாரு. இருப்பினும் தொடர்ந்து நடிக்க வாய்ப்பு இல்லாமல் போனது. நேரடி தமிழ் படங்கள் அப்படின்ற இதிலிருந்து பாடல்கள் எழுதும் வாய்ப்பும் குறைந்து டப்பிங் படங்களுக்கு வசனமும் பாடல்களும் எழுதும் வாய்ப்பை பெற்ற அந்த கவிஞர் தன்னை கம்பனின் தாசனாக அறிவித்து கொண்டு, கம் என்றால் அழகு, பா என்றால் பாட்டு என விளக்கமளித்து தன் பெயரை கம்பதாசன் என மாற்றிக்கொண்டார். அவர் எழுதி ஜி ராமநாதன் இசையமைத்த மணிமேகலை படத்தில் இடம்பெற்ற பாடலோடு தொடங்குகிறது கோடை பண்பலை 100.5 MHz-இன் இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை. திண்டுக்கல் நாகல் நகர், அறிவொலி சீதாராமன், ஜெயந்தி பாஸ்கர், பெருமாள் ஆகியோரின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கின்றனர் TR மகாலிங்கம் மற்றும் பானுமதி.

0: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: நெஞ்சில் நிறைந்தவை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கூடை பண்பலை. இனி திருடாதே பட பாடல். விருதுநகர் மேலத்தாயில்பட்டி சகுந்தலா மாணிக்கராஜ் குமார் நந்தியாவின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன்.

0: கொடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: நேரம் 1:14, கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் நெஞ்சில் நிறைந்தவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி என் கடமை படப்பாடல், தாராபுரம் தமிழணியன் சாய் வர்ஷாவின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சௌந்தரராஜன்.

0: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
2: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.

திவ்யா கஷேத்ரா ஆஃப்லைன்ஸ், டாக்டர் சி ஆர் ராஜன் தயாரிப்பில், திரு அருண் கிருஷ்ணன் இயக்கத்தில், தேஜஸ் ராஜன் நடிப்பில், KGF புஷ்பா திரைப்பட வரிசையில் அதிரடி திரைப்படம் அமரம் August 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போது இத்திரைப்பட பாடலை கேட்டு மகிழுங்கள்.

சபையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

என்றும் மரவா பாடல்களை தரவா தரவா என கேட்டு கேட்டு தந்து கொண்டு இருக்கிறது கொடை பண்பலை 100.5 MHz நெஞ்சில் நிறைந்தவை. இனி கேஜே யேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம் இணைந்து பாடிய மீனவ நண்பன் படப்பாடலை விரும்பி கேட்டிருக்கின்றனர் பெருந்துறை திருவாச்சி சின்னியம்பாளையம் சோமசுந்தரம் ஜானகி ரஞ்சித்குமார்.

0: கொடை பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நேரம் 1:31. கொடை பண்பலை 100.5 MHz. இது எங்கள் தங்கம் படப்பாடலை அடுத்து வழங்கவிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவையில். கரூர் புளியூர் மனோகரன் சுமதி நவீனின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கின்றனர் TM சௌந்தரராஜன் மற்றும் P. சுசீலா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: பகல் நேர இசை விருந்து நெஞ்சில் நிறைந்தவை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கூடை பண்பலை 100.5. இனி டி எம் சவுந்தரராஜன் பாடிய எங்கவூர் ராஜா படப்பாடலை விரும்பி இருக்கின்றனர் ராமநாதபுரம் பேரையூர் செல்லப்பாண்டியன் ஜெயராணி.

0: போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க.
1: நெஞ்சில் நிறைந்தவை தந்து கொண்டு இருக்கிறது உங்கள் கோடை பண்பலை. இனி கொடுத்து வைத்தவள் படப்பாடல். தூத்துக்குடி கயத்தாறு காந்தி முனியசாமி மகேஸ்வரி மருது தங்கமாரியின் விருப்பத்திற்காக.

நாளை மாலையில் பார்த்தா மனசில வெள்ளம் உது உருகுது இங்கே நாளொரு நீ பொழுதொரு வண்ணம் ஏறு

நேரம் 1:43, கொடை பண்பலையில் நெஞ்சில் நிறைந்தவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேர்களே, அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சி வென்றார் வந்தார். இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்க இருக்கிறார் தேனி மாவட்டம் விஜயலட்சுமி அவர்கள். இனி பி சுசிலா, ராஜ், சீதாராமன் இணைந்து பாடிய வாழ்க்கை படப்பாடலை அடுத்து வழங்கவிருக்கிறது. கொடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவை. தென்காசி சங்கரன் கோவில், முகேஷ், ஜனா, மகதி, பாலாஜி, மதியினியன், அன்பிற்கினியன், பொன் மாடசாமியின் விருப்பத்திற்காக.

0: ஒரு குக்கு,
1: ஆசையில் ஒரு குக்கு.
0: நமது கோடை பண்பலை 100.5
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
0: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
1: நீர்களின் ஆசை பாடல்கள்.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
0: 94-86-28-24-24
1: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
0: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
1: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
0: குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
1: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.

பண்பலை வானொலி நிலையம் ஆனந்தகிரி 4வது தெரு கொடைக்கானல் 624 101 என்ற முகவரிக்கு நீங்கள் எழுதி அனுப்பிய அஞ்சல் அட்டை சொன்ன பாடல்களை அரங்கேற்றி நிறைவுக்கு வருகிறது நெஞ்சில் நிறைந்தவை கோடை பண்பலையில்.

ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணிக்கு கோடை பண்பலை 100.5 ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் செப்பக செந்தமிழ் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற நேயர்களுக்காகவும் பண்பலையில் வளம் வரும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் என்ன கருத்துக்களை எழுதி அனுப்பி முத்தான நேயராக தேர்ந்தெடுக்கப்படும் நேயர்களுக்காகவும் வளம் வரும் நிகழ்ச்சி வென்றார் வந்தார். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தேனி விஜயலட்சுமி அவங்க கூட தான் நம்ம பேச போகிறோம். அவங்க கூட பேசுறதுக்கு முன்னாடி

0: பரிவா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: இனிய வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார்.

0: படித்தேன்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: நேரம் 2:10, கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில ஆரம்பத்துல என்னடா சிறப்பு விருந்தினர்கிட்ட பேசாம பாடல் கேட்குறோமே அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகம் வந்திருக்கும். இப்ப சிறப்பு விருந்தினர் அவங்க கிட்ட பேச போறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில கலந்துக்க யார் வந்திருக்காங்க அப்படின்னா, தேனி மாவட்டம் கோவிந்தநகர் விஜயலட்சுமி அம்மா அவங்க கூட தான் பேச போறோம். அம்மா வணக்கம்.
7: வணக்கம் மேடம்,
6: எப்படி இருக்கீங்க?
7: நலமா இருக்கும் மேடம். நீங்க எல்லாரும் அனைவரும் நலமா மேடம்?
6: நிலையத்தில் அனைவருமே ரொம்ப நலமா இருக்கும். சொல்லுங்க, உங்களை பத்திய ஒரு சிறிய அறிமுகம்.
7: என்னுடைய பெயர் வந்து விஜயலட்சுமி அம்சராஜன். நான் வந்து தேனி மாவட்டம் கோவிந்தநகரத்துலேருந்து வந்திருக்கேன். என் கூட வந்து எங்கள் பாப்பா வந்து சுபாஷினி, முதுகலை தமிழ் 2 காந்தி கிராமத்தில் வந்து பயில்கிறாள். தம்பி வந்து கொடுவிலார்வட்டி அரசு மேல்நிலை பள்ளி 12 வந்து பயின்றுட்டு இருக்கான். ரொம்ப ஆர்வத்தோடு எட்ட நின்று இத்தனை நாளும் இவ்வளவு உயரத்தில் இருக்கிற ஒரு கோடை பண்பலை வந்து இன்னைக்கு தான் நான் முதன் முறையாக கொடைக்கானலுக்கு வந்து நேரடியாகவே வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு எல்லையே இல்லை என்னுடைய மகிழ்ச்சிக்கு.
6: உங்களோட பேச்சிலையும் உங்களோட முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்கள் எவ்வளோ ஆனந்தமாக எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்படின்னு. கொடைக்கானலுக்கும் முதல் முறை, கோடை பண்பலைக்கும் முதல் முறைன்னு சொல்லியிருக்கீங்க. எத்தனை ஆண்டு காலமாக நம்ம பண்பலை கேட்குறீங்க?
7: நான் வந்து கோடை பண்பலை வந்து ஆரம்பித்த அந்த சோதனை ஒளிபரப்புலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் மேடம். இந்த குழந்தை வளர்ந்து 27 வயசை தொட்டுச்சு கோடை பண்பலை வந்து. அதுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் மேடம்.
6: ரொம்ப நன்றிம்மா, மிக்க மிக்க நன்றி. தொடர்ந்தும் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நாங்களும் கேட்டுக்கிறோம். சொல்லுங்க, வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, எதில் வெற்றி அடைஞ்சீங்க?
7: நான் வந்து செப்புக செந்தமிழில் கடந்த 1 ஆகியிருக்கும் மேடம் நான் கலந்துக்கிட்டு. எனக்கு நாள் திகதி வந்து நினைவில்லை.
6: சரி,
7: செப்புக செந்தமிழில் வந்து கலந்துக்கிட்டு அதிக நேரம் வெற்றி பேசிய நேயர்கள் வரிசையில் வந்து நான் வந்து வெற்றி பெற்று இங்கே வந்திருக்கேன் மேடம்.
6: எப்படி இருந்துச்சு? அதாவது இன்றைய செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் வாகை சூடிய நேயர் அப்படின்னு சொல்லி உங்களோட பேரை சொல்லியிருப்பாங்க, அதை நீங்கள் வந்து வானொலியில் கேட்டிருப்பீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு?
7: அது வந்து ரொம்ப ஒரு பரவசமூட்டுற மாதிரி. அதில் இடையில வேற மின்வெட்டு ஆயிடுச்சு மேடம். நான் எதிர்பார்க்கவே இல்லை மேடம் நான் வெற்றி பெறுவேன்னு சொல்லிட்டு. தம்பி தான் நான் பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே பாப்பாவும் தம்பியும் ஊக்கப்படுத்தி இந்தா உனக்கு இணைப்பு நாங்கள் பிடிச்சு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு இணைப்பு பிடிச்சு கொடுத்தாங்க மேடம். அதுக்கப்புறம் வந்து நான் பேசினேன். பேசிட்டு நம்ம இடையில வந்து நிறைய நேர்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த காணமுயல் அம்பினில் யானை பிழைத்த வேலையந்தல் இனிதுன்னு சொல்லிட்டு, சரி நம்ம நம்மளை விட திறமைசாலியான ஒரு குட்டீஸுகள்லாம் நல்லா பேசுறாங்க, அவங்களும் கூட வெற்றி பெறுவாங்க, நம்ம எப்படி நம்ம வெற்றி பெறுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க. திடீர்னு அந்த நிகழ்ச்சி முடிகிற நேரத்தில் எங்க

0: வீட்டில் அந்த மின்சாரம் வந்து வந்துருச்சு மேடம். அப்போம்போது நம்ம செப்பு கசந்தமில்ல அதிக நேரம் பேசிய நேயர்களில் வந்து விஜயலட்சுமி தேனின்னு சொன்ன உடனே எனக்கு குடும்பமே ஒரு குதூகலமாக ஆயிடுச்சு மேடம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு, மனசே ரொம்ப வலியோட காயங்களோடு நான் இருந்தப்போ, கவலையில் இருந்தப்போ, இந்த கோடை பண்பலையில் நான் வெற்றி பெற்றேன் செப்பு கசந்தமில்ல அப்படின்னு சொன்னப்போ எனக்கு எங்கேதே ஒரு புது ஒரு ரினுவல் எனர்ஜி கிடைச்சது மாதிரி இருந்துச்சு மேடம்.
1: உங்களோட கவலைகள்லாம் எங்கே பறந்து போச்சுன்னே தெரியல.
0: ஆமாம் மேடம்.
1: சரி, நீங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிங்க. முதல்ல வந்து உங்களோட மகன் உங்களை பாராட்டினாங்களா இல்லை மகளா?
0: ஏன்னா
1: ரெண்டு பேருமே முயற்சி எடுத்துதான் உங்களுக்கு வந்து தொலைபேசி இணைப்பு பிடிச்சி கொடுத்தாங்க அப்படின்னு
0: சொன்னீங்க. இருவருமே இரு விழிகள் மேடம், இருவருமே எம்மா வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள்மான்னு அப்படியே வாழ்த்து மலையாக பொழிஞ்சிட்டாங்க மேடம். தங்கச்சி வேற ஜெயலட்சுமின்னு சொல்லிட்டு அவ தம்பி முத்துக்குமார் எல்லாருமே அழைப்பு வந்து வாழ்த்து சொல்லி வாழ்த்து மலையாக பொழிஞ்சிட்டாங்க மேடம். உறவு
1: அன்னைக்கு குடும்பமே வந்து அப்போ ஒரே ஆனந்த மலையில் இருந்திருப்பீங்க போலயே.
0: ஆமாம் மேடம், இப்போ கூட எல்லாருமே அவங்களோட வானொலி பக்கத்தில் நின்று எத்தனை மணிக்கு போடுறது என்னன்னு சொல்லிட்டு வானொலி கேட்குற பழக்கம் அக்கா அவங்க வீட்டில் சத்யா அக்கா இங்க எல்லாருமே கேட்பாங்க மேடம்.
1: சரி,
0: எல்லாருமே ஆசையோட வானொலி பக்கத்தில் தம்பி முத்துக்குமார் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க.
1: எல்லாருமே வந்து தேனி மாவட்டம் கோவிந்தநகர் விஜயலட்சுமி அம்மா பேசுறத ரொம்ப ஆர்வமா ஆசையா மகிழ்ச்சியா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க
0: மேடம்.
1: சரி, நீங்களுமே வந்து ரொம்ப அழகா ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப புன்னகையோட பேசிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம். நிகழ்ச்சியில முதல் பாடலா வந்து திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் அந்த பாட்டை வந்து கேட்டிருக்கீங்க.
0: அதுக்கு முன்னாடி ஒரு அந்த முருகப்பெருமான் பாடல் நான் பாடலாமா?
1: ஆ, பாடுங்க, தாராளமா பாடலாம்.

0: நேரம் 2:19 கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வென்றார் வந்தார் இன்னைக்கு நிகழ்ச்சியில் தேனி மாவட்டம் கோவிந்தநகர் விஜயலட்சுமி அம்மா அவங்க கூட தான் பேசிட்டு இருக்கோம். ரொம்ப அழகா பாடினீங்கம்மா, இந்த பாடல் பாடும் பழக்கம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? எத்தனை ஆண்டு காலமா நீங்க பாடுறீங்க?
1: ஏன்னா நான் வந்து எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்தே நல்ல எம்ஜிஆர் பாடல், அவர் ரசிகர்னு சொல்கிறத விட எம்ஜிஆர் பக்தர்னு சொல்லணும் மேடம். அவ்வளவுக்கு நல்லா பாடுவார்.
0: சரி,
1: நல்லா ஒரு டிஎம்எஸ் தாத்தா மாதிரியும் அவன் நல்ல ஒரு உச்ச ஸ்தாயில நல்லா பாடுவார். அப்போ எங்களுக்கு சிறு வயசில் கேட்கும் போது நம்மளும் இப்படி பாடணும் அப்படிங்கிற ஒரு அவா வந்து எழுந்துச்சு. அதுக்கப்புறம் இயல்பாகவே எனக்கு வந்து விழித்திறன் குறைபாடில் இருக்கிறதுனால ஒளியில் வந்து ஈடுபாடு வந்துருச்சு இயல்பாகவே. அந்த ஒளியை கேக்குறது, பிள்ளையாரப்பா கோயில் இருக்கும், அந்த கார்த்திகை மாசம் நல்லா அந்த பக்தி பாடல்கள் எல்லாம் போடுவாங்க, எனக்கு நல்லா ஒரு வாசப்படியில உட்கார்ந்துட்டு அந்த ஒளி சித்திரம் இதுகளை எல்லாம் போட்டுட்டு அந்த மாமா போயிருவாங்க, அதை கேட்கறது, அந்த பாடல் வரிகளை எல்லாம் கேட்கறது, பாடல் வரிகள்ல சிறு சிறு ஐயப்பாடுகள்லாம் வரும், அம்மாட்ட அதை வந்து தெளிவுபடுத்திக்கிறது. அந்த சிறு குழந்தை பருவத்துல இருந்தே எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு வந்துச்சு மேடம்.
0: சரி, இப்போ வந்து நம்ம கோடை பண்பலை வந்து சோதனை ஒளிபரப்புல இருந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு
1: சொல்றீங்க. ஐயா வீராசாமி ஐயா அவங்க வந்து
0: கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கீங்க. இந்த பாடல் போடுறதுக்கு முன்னாடியே நான் பாட ஆரம்பிச்சிருவேன், அதாவது கோடை பண்பலையில இந்த பாடல் ஒளிபரப்புறதுக்கு முன்னாடியே நான் பாட ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னா எந்த பாடல் நீங்க சொல்லுவீங்க உங்களுக்கு பிடிச்ச பாடலை?
1: அது வந்து பாடல்கள் நிறைய பாடல் கூடயே பாடுவேன் மேடம். ஒரு சில நேரங்கள்ல வந்து எனக்கு வரிகள் தெரியாது, தெரியலன்னா தெரிஞ்சுக்கிடுவேன் மேடம்.
0: சரி, ஒரு தடவை கேட்டுட்டு திருப்பி அடுத்த முறை நீங்க பாடுவீங்க?
1: ஆமா, அந்த வரிகளை தொடர்ந்து பாடுறது, அந்த அந்த லாலாலா அப்படிங்கறது அதையும் விடாம கேக்குறது.
0: பொதுவாவே வந்து இந்த பாடல் வரிகள் எல்லாம் தெரியலன்னா அப்படிதானே நிறைய பேர் செய்வாங்க, லாலாலா போட்டு பாடுவாங்க அப்படிதானே?
1: ஆமா மேடம்,
0: நம்மளும் அதே மாதிரி பாடிக்கிறதான்றீங்களா? சரி, இப்ப நம்ம செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியை பத்தி பேசுவோம். செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில எத்தனை முறை நீங்க முயற்சி செஞ்சீங்க?
1: இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 வந்து வெற்றி பெற்றிருக்கேன் மேடம்.
0: சரி,
1: மில்கா ஒண்டர் கேக் அந்த 500 ரொக்க பரிசு அந்த
0: அது வாங்கியிருக்கேன்
1: மேடம். அதுக்கப்புறம் வந்து முனைவர் சுந்தரா உடைப்பேன் ஐயா வந்து திருக்குறள் தெளிவுரை அந்த புத்தகம் மேலே வாங்கியிருக்கேன் மேடம். இப்போ 3வது முறையாக வந்து நம்ம கோடை பண்பலை கலையகத்துக்கு வந்திருக்கேன் மேடம்.
0: 3வது முறையாக நீங்கள் வந்து செப்புக சிந்தமிழில் வாகை சுடியிருக்கீங்க.
1: ஆமாம்.
0: சரி, முதல் முறையாக செப்புக சிந்தமிழ் நிகழ்ச்சியில் வாகை சுடிய அனுபவம் எப்படி இருந்துச்சு? 3வது முறையாக வந்து ரொம்ப, அதாவது குடும்பமே ஆனந்த கடல்ல இருந்தோம் அப்படின்னு சொன்னீங்க, முதல் முறையா வெற்றி பெற்ற அந்த அனுபவம் எப்படி இருந்தது?
1: அந்த அனுபவம் வந்து அதை விட இருக்கும் மேடம். ரொம்ப பேச அம்மா வந்து ரொம்ப வானொலி கேட்கறதுல எனக்கு வந்து நல்ல விஷயங்கள் வந்து நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. புத்தகம் படிக்கிறது, அப்போ போது புத்தகம் படித்தேன் முதலையெல்லாம், 12 வரை வந்து நான் வந்து பயின்றிருக்கேன்.
0: சரி,
1: அது அப்போ அம்மா வந்து வானொலி கேட்கறது, வீட்டில் அம்மாவுக்கு கல்யாண திருமண சீர்வரிசையாகவே நெல்கோ செட்டுன்னு சொல்லிட்டு அந்த வானொலி தான் எங்கள் தாத்தா அவங்க வீட்டில் வந்து சீராக கொடுத்துருக்காங்க. அப்போ வானொலி கேட்குற பழக்கம் சிறு வயசுலேருந்து அப்பா அம்மாவிலேருந்து எனக்கும் வந்துருச்சு மேடம். மதுரை வானொலி, திருச்சிராப்பள்ளி வானொலி, இந்த கொழும்பு சர்வதேச வானொலி நிலையம், அந்த கொழும்பு சர்வதேச வானொலி நிலையம் கூட நான் வந்து அப்போ 13-14 இருக்கும் மேடம். லீவியின் சினிமா பாடல்னு ஒரு நிகழ்ச்சி கூட போட்டாங்க மேடம், அதில் போய் என்ன எழுதுறது, நம்மளும் எழுதி விடுவோம் பாடல் கேட்டு, விருப்ப பாடல் கேட்டுன்ட்டு ஒரு உறவு முறை கடி மடலில் போய் எழுதி எழுதிவிட்டு இந்த துள்ளி துள்ளி நீ பாடமா பாட்டு போய் நான் எழுதிவிட்டு அஞ்சல் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்புக்கு யாரும் போக மாட்டேன்ட்டாங்க மேடம். அது அப்படியே என்னோடையே வச்சுக்கிட்டேன் மேடம். அந்த துள்ளி துள்ளி பாடல் வந்து இப்ப குழந்தைகளுக்கு வந்து தாலாட்டு பாடலா, நான் எந்நேரம் மத்தியானம் பாடணும்னு ஆரம்பிச்சாலும் பாப்பாவுக்கு 2 கொட்டாவி விட்டுருவாங்க மேடம், தூக்கம் வந்துடும் மேடம்
0: பாத்தீங்களா. சரி, நீங்க செப்புக சிந்தமிழ் நிகழ்ச்சியில

0: மூன்று முறை வாகை சூடியிருக்கீங்க. உங்களோட பொண்ணு உங்களோட பையன்லாம் பேசியிருக்காங்களா? அவங்கள நீங்க பேச ஊக்கப்படுத்திருக்கீங்களா?
1: ஊக்கப்படுத்திருக்கேன் மேடம். தம்பி வந்து இப்போதான் என் பயிற்சி என்னென்ன சொல்லுக்கு நம்ம எப்படி அது தூய தமிழில் வந்து சொல்லணும் நேற்று கூட கேட்டுக்கிட்டு இருந்தியா மேடம். அதுக்கப்புறம் பாப்பா வந்து ஒரு முறை வானவில்ல நிகழ்ச்சியில் வந்து குரலியின் குரலில் கலந்துக்கிட்டா, செப்புக செந்தமிழில் ஒரு முறை வந்து கலந்துருக்காங்க.
0: ஒரு முறை கலந்துருக்காங்க.
1: ஆமாம். அந்த அந்த மின்னஞ்சல் மூலமாக நம்ம விமர்சன கடிதங்கள் எழுதுறது அதெல்லாம் எழுதிட்டிருக்கேன். பாப்பா அந்த டைப் பண்ணி உதவி செய்வாங்க மேடம்.
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்தும் நம்ம பேசலாம். அடுத்த பாடல் வந்து உங்களோட விருப்பத்தில் ராஜாவின் பார்வையிலே, அந்த படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்கீங்க.
1: இது வந்து என்னுடைய அம்மாவுக்காக வேண்டியது. அம்மா அவ்வளவு தூரம் எனக்கு வந்து ஒரு ஃபுல் சப்போர்ட் மேடம். அது வந்து குழந்தைகளை வளர்த்து பாப்பாவை வளர்த்து ஆளாக்குனதே அம்மாதே மேடம். எனக்கு வந்து அம்மா தான் எல்லா உலகமே மேடம்.
0: சரி, அவங்களோட பேர் இந்த நேரத்தில் சொல்லாமே நீங்க.
1: கற்பா எம்மாள் கார்மேகம். அப்பா பேர் வந்து கார்மேகம் மேடம், அம்மா பேர் வந்து கற்பா எம்மாள் மேடம். அம்மா நான் பேசணும்னு எந்த ஒரு நிகழ்ச்சியுமே நான் வந்து அவ்வளவு தெளிவாக அவ்வளவு திறமையாலாம் வானவில் நிகழ்ச்சியில எல்லாம் பேசிடுவேன். ஆனால் நம்ம மக பேசுகிறான்னு வானொலி பக்கத்தில் ஆர்வத்தோடு நான் கைபேசியை தூக்கிட்டு வேற ஒரு அறைக்குள்ளே போனால் அம்மா வானொலி பக்கத்தில் போய் அந்த பொழிப்புறை என்ன சொல்கிறாங்க நீ கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லிட்டு நான் போயிடுவேன் மேடம்.
0: கண்டிப்பா இந்த நேரத்தில் உங்களோட அம்மாவுக்காகவும் கோடை பண்பலை கேட்குற எல்லா நேயர்களுக்காகவுமே இந்த பாடல் கேட்கலாமா?
1: சரி, கேட்கலாமா?

0: நேரம் 2:29, கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வென்றார் வந்தார் எனக்கு நிகழ்ச்சியில் தேனி மாவட்டம் கோவிந்தநகர் விஜயலட்சுமி அம்மா அவங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்கம்மா, இப்போ இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செப்பக செந்தமிழ் நிகழ்ச்சியில் வெற்றி பெறுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்?
1: அது வந்து நம்ம முயற்சி செஞ்சால் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு, முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து அவங்க வந்து ஒவ்வொரு சொல்லுக்குமேவும் அந்த ஒவ்வொரு நேயர் ஒரு பிழை விடுறப்ப அதை திருத்தி அதற்கான இணையான தமிழ் சொல் வந்து சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம வந்து நல்லா விழிப்போட நல்லா கவனமாக கேட்டுக்கிட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் வெற்றி பெறுவது எளிது தான் மேடம்.
0: சரி, நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு என்ன யுக்திகள்லாம் பயன்படுத்துனீங்க?
1: நான் வந்து எந்த யுக்தியும் பயன்படுத்தலை மேடம்.
0: பயன்படுத்தலை,
1: அந்த அவங்க சொல்கிற அந்த விதிமுறைகளை வந்து சரியாக பின்பற்றிட்டு அது கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு அது வந்து கேட்குற கேள்விக்கும் நம்ம கரெக்டாக சரியாக பதில் சொல்லணும். அதே நேரத்தில் ஒரு ஐயா அப்படிங்கிற சொல் வந்து 3
0: சொல்
1: இருக்குது. ஆமாம், ஒற்றை சொல் நம்ம வந்து சொல்லக்கூடாது. வயவரேங்கிறது அடுத்து நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். ஐயாங்கிறது முடிஞ்சிருச்சுன்னா 3 முடிஞ்சிருச்சு, நம்ம வயவரை அடுத்து நம்ம சொல்லணும் அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சு, அவங்க மணி அடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு எச்சரிக்கை மணியை நமக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டோம்னா வெற்றி பெறுவது எளிது தான்,
0: ரொம்ப எளிது தான்.
1: ஆமாம்,
0: அதாவது நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து கேட்கணும், நிறைய தமிழ் சொற்களை வந்து நாம் கற்றுக்கணும்.
1: ஆமாம் மேடம்,
0: அதாவது அதற்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி நினைவுறுத்திக்கிட்டே இருக்கணும்.
1: ஆமாம் மேடம்,
0: அதே மாதிரி நம்ம பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும்.
1: ஆமாம்,
0: அவங்க மணி அடிக்கிறதுக்கு முன்னாடி நாமளே மணி அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க.
1: 3 பேசியாச்சு ஐயாங்கிறத, அடுத்து நம்ம வயவரே என்ன சொல்லிட்டு சொல்லணும், 3 அசை சொற்கள் நம்ம வந்து
0: சொல்லக்கூடாது
1: அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து
0: பெருமொழி சொற்கள் சொல்லக்கூடாது, ஏன்னா நிறைய விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளையும் தாண்டி நாம் ஜெயிக்கிறது தான் உண்மையான வெற்றி இல்லைங்களா?
1: இந்த நேரத்தில் வந்து செப்புக செந்தமிழ் வந்து ஒரு நம்மளுடைய மதுரை மாநகர் வந்து சங்கம் வைத்து நம்மளுடைய தமிழ் மொழியை வந்து வளர்த்துருக்காங்க மேடம். எந்த ஒரு மொழிக்குமே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு சிறப்பு இல்லாமல் இருக்குது. ஒரு தமிழ் அரசி, ஆங்கில செல்வி, அமெரிக்க அரசன் அப்படின்னு, தமிழ் செல்வன், தமிழ் அரசன், தமிழ் அரசி அப்படின்னு நம்மளுடைய தாய்மொழிக்கு மட்டும்தான் மேடம் அந்த சிறப்பு இதே இருக்குது. எந்த ஒரு மொழியிலையும் ஒரு மொழியை பெயர் மனிதர்களுக்கு பெயரா வச்சு என்னுடைய வயதுக்கு எட்டின வரைக்கும் மூளைக்கு எட்டின வரைக்கும் தெரியல மேடம். நம்மளுடைய தமிழ் மொழிக்கே உரிய செம்மொழி, தமிழுக்கே உரிய சிறப்பு மேடம்.
0: அது இந்த நேரத்தில் ரொம்ப பெருமையா நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்கம்மா, நம்ம பண்பலையில எந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: எல்லா நிகழ்ச்சிகளுமே பிடிக்கும்.
0: ரொம்ப பிடிச்சதுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கும்?
1: வானவில் வந்து சரியா காலையில சாப்பாடு போட்டுட்டு வானொலிக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருவேன் மேடம்.
0: சரி,
1: எல்லாரும் எல்லா நேயர்களும் சிறப்பா பேசுவாங்க மேடம். அதுல அந்த தலைப்பை ஒட்டி அந்த முடிவுரை வந்து சொல்வாங்கல்ல மேடம், அதுல வந்து நம்ம சொல்றது அந்த யோசிச்சு நான் ஒரு முடிவுரை வந்து யோசிச்சு
0: வச்சிருப்பேன் மேடம். சரியா இருக்கா?
1: ஆமா மேடம், நம்மளுடைய அறிவு எந்த அளவுக்கு தான் இருக்குது,
0: நம்மளோட கருத்தையும் சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி பாப்பீங்க.
1: சில நேரங்கள் எப்பயாவது ஒரு அத்தி பூத்தாற் போலதான் மேடம், அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். பிறகு பல நேரம் வந்து நான் வந்து அதை வந்து

0: திருத்திக்கணுமே. சரி, இதுக்கான ஒரு முடிவுரை வந்து இப்படித்தான் எடுக்கணுமா அப்படின்னு நிறைய வந்து வாழ்க்கை பாடங்களை வந்து கற்றுத்தரேன். ஏன்னா நான் வந்து வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியில் 100 நாள் வேலையை தவிர எனக்கு இல்லத்தரசி எங்கேயுமே வெளியில் போனதில்லை மேடம். அந்த வெளி உலகத்தோட தொடர்பு எதுவுமே கிடையாது. அப்போ எனக்கு வந்து இன்னென்ன ஒரு செயலுக்கு இப்படி இப்படித்தான் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கோடை பண்பலை வந்து நிறைய கற்றுக் கொடுக்குது மேடம்.
1: நம்ம கோடை பண்பலை 100.5 வந்து பல நேயர்களை பக்குவப்படுத்திருக்கு அப்படின்னு
0: பல பட்டறிவுகளை வந்து கொடுக்குது மேடம்.
1: சரிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் உங்களோட விருப்பத்தில் அடுத்த பாடல் வந்து நினைத்ததை முடிப்பவன். அந்த பாடல்
0: அப்பாவுக்காக வேண்டி மேடம். அப்பா ரொம்ப சின்ன வயசுலேயும் அப்பாவுக்கு வந்து அவங்க அப்பா எங்கள் அப்பத்தா வந்து அவங்க கணவரை இழந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. அப்பா களை வெட்டி பாப்பா தம்பிகிட்ட வந்து அறிவுரையாக சொல்லுவார், நான் வந்து களை வெட்டி செஞ்சு அந்த எருவு மாட்டு சாணங்களை வந்து எடுத்து போட்டு அவங்க சின்ன வயசில் தீபாவளி புத்தாடை எல்லாமே அப்படித்தான் கஷ்டப்பட்டு நான் வளர்ந்தேன். சித்தாள் வேலைக்கு அப்பா கொத்தனார் வேலை பார்த்தாரு, யாராவது என்னை கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னு எங்கள் ஆத்தா அப்படின்னு அந்த அப்பா வந்து சின்ன வயசில் அம்மான்னு இப்போ நாகரிக காலத்தில் தானே அவங்க ஆத்தா அப்பத்தா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ எங்கள் ஆத்தா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு எங்கள் ஐயா இல்லாமல். அப்போ நான் வந்து ஒவ்வொருத்தட்டையாக போய் வேலை கேட்டெல்லாம் நான் இது செய்வேன், கெஞ்சி அந்த வேலையை வந்து கஷ்டப்பாடுபட்டு ஒரு படிநிலையில் கற்றுக்கிட்டேன் கொத்தனாரா ஆளாயனே. அந்த அளவுக்கு கஷ்டப்பாடுபட்டு நான் வளர்ந்து உங்களை எல்லாம் ஆளாக்கி வளர்த்துருக்கேன், உங்கள் அம்மா உங்கள் மாமா எல்லாத்தையுமே. அப்போ நீயும் உங்கள் அம்மாவோட கஷ்டம் தெரிஞ்சு நீங்கள்லாம் வேறு எந்த கெட்ட பழக்கங்கள் அப்பாவுக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ எந்த கெட்ட பழக்கங்களுமே இல்லை மேடம். அதே மாதிரி நீங்களும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் வளரணும். வெளி உலகம் பொல்லாதது அந்த கூடுபாரோட கூடி கூடா நட்பு கேடாய் முடியுங்கிற மாதிரி ஒரு இரவு நேரத்தில் செய்கிறதுல போகக்கூடாது செய்யக்கூடாது, காரண காரியத்தோடு போயிட்டு போனமாக வந்தமான்னு இருக்கணும் அப்படின்னு அறிவுரை சொல்வார் மேடம் தம்பிக்கு. உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் தான் அந்த கஷ்டத்தை தெரிஞ்சு படித்து நல்லா வேலை பார்த்து இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசுங்கிற மாதிரி அந்த சம்பாதிக்கிற உங்கள் அம்மா அந்த பொதியை ஏற்றி வண்டியில் அந்த பாட்டில் இருக்கலாம், அவங்க 100 ஆக்கு வாங்க செல்லக்கண்ணுன்னு சொல்லிட்டு அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணுன்னு உங்கள் அம்மா கையில் கொடுக்கணும், கையில் காசு வந்துடுச்சு நம்ம வேலை பார்க்குறோம் சம்பாத்தியம் நம்ம சம்பாத்தியம் அப்படின்னு நினைக்காம நீங்கள் வந்து அம்மாவிட்ட கொடுத்து அம்மாவை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிடணும் அப்படின்னு அறிவுரை சொல்லுவாங்க மேடம் தம்பிகிட்ட வந்து.
1: இந்த அறிவுரையிலெல்லாம் உங்களோட அப்பா வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு சொன்னது.
0: ஆமாம்,
1: இந்த நேரத்தில் அதையும் நீங்கள் சொல்லிக்கிறீங்க. பாடல் கேட்கலாம். இப்போ பாடலுக்கு முன்னாடி
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: தொடர்புக்கு 8985712345.
4: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: கொடைப்பன்மலை நிற்புலியைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 கேட்கலாம் பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்துரிகை.
3: பூமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: நேரம் 2:43, கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். சொல்லுங்கம்மா, நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம கோடை பண்பலையில் நிலைய அரங்கில் போய் உட்காந்து நேரில் பேசுவோம் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா?
1: எதிர்பார்க்கவே இல்லை மேடம். ரொம்ப ஒரு அமேசிங்காக, ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நம்மளாம் காண்பது என்ன, கனமா அல்லது நினைவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரே ஆச்சரியமாக இருக்குது மேடம். அதில் தம்பிக்கும் பாப்பாவுக்கும் தேர்வு இல்லாதது ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஐயோ, அகமதிப்பீடு இன்டர்னல் எக்ஸாம் வச்சுருவாங்களோ, இவன் ஒரு பக்கம் காலாண்டு தேர்வுக்கு இது ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காங்க, அணியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. இந்த நீங்கள் வந்து திகதி சொன்னாங்க, 20ஆம் திகதின்னு சொல்லிட்டு சொன்னப்போ, அப்போது இவங்க தம்பிகிட்ட வந்து ஒப்புதல் கேட்கல மேடம். அதுக்கப்புறம் வந்து வேற நேயர் வந்து பேசுனதுனால சரி. அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேர்டையும் பேசி ரொம்ப மனசுக்கே இல்லை, எங்களுக்கெல்லாம் தேர்வெல்லாம் இல்லை.
0: அதாவது உங்களோட மகிழ்ச்சியை வந்து இரட்டிப்பாக்குறதுக்காக உங்களோட 2 குழந்தைகளையும் நீங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க
1: மேடம். எனக்கும் தனியாக வர முடியாது, அதனால பாப்பாவும் தம்பியுமே எனக்கு இரு கண்ணாக இருந்து என்னை அவ்வளோ பாதுகாப்பாக கூப்பிட்டு வந்திருக்காங்க மேடம். நீங்கள்
0: சரி, நீங்கள் இப்போ அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பீங்கல்ல, இந்த மாதிரி நம்ம வந்து வென்றார் இருந்தார் நிகழ்ச்சிக்கு எனக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க, நம்ம பண்பலைக்கு போகிறோம், கோடை பண்பலைக்கு கொடைக்கானலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்க?
1: ரொம்ப உன்னுடைய மகிழ்ச்சி தான் எங்களுக்கும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒருமித்த குரலில் சொன்னாங்க மேடம்.
0: நாங்களும் சேர்ந்து வரோமா, நம்ம 3 பேருமே சேர்ந்து போவோம், நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களா?
1: ஆமாம்
0: மேடம். சரி, சொல்லுங்கள், பண்பலை மூலமாக நிறைய நீங்கள் பயனடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: ஆமாம் மேடம், எனக்கு வந்து ஒரு துயர் துடைக்கின்ற ஒரு கரத்தை நீட்டுறது மாதிரி, ஒரு ஆதரவு கரம் நீட்டுறது மாதிரி எனக்கு வந்து கோடை பண்பலை நினைப்பு நாயகி உற்ற தோழி எனக்கு வந்து கோடை பண்பலை இருக்குது மேடம். ஒரு தடவை நான் வந்து அந்த நெடும்பேழையில் வந்து ஒரு ஏதோ ஒரு இதை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் போனப்போ என்னுடைய கணவருடைய அந்த சட்டை வந்து இருந்துச்சு மேடம். அப்போது 9 மணி கொடைத்தண்டல் போடுற நேரம் மேடம்.
0: சரி,
1: அப்போது நான் வந்து அந்த சட்டையை வந்து தற்செயலாக எடுத்து பார்க்குறப்ப எந்த ஒரு கிளிசலும் இல்லை, ஒரு பட்டன் ஒரு பொத்தான் கூட போகவே இல்லை. அப்போது எனக்கு அழுகையாக வந்துருச்சு மேடம். இந்த சட்டைக்கு இருக்கிற ஒரு ஆயுள் கூட நம்ம கணவருக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு மேடம். அப்போதுதான் கோடை பண்பலையில் வந்து காலமகள் கண் துடைப்பால் சின்னையா, நாம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா அப்படின்னு இந்த பாடல் எனக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறது மாதிரி இருக்கும் மேடம். அந்த அப்போது ரொம்ப அந்த அழுகை வந்த அழுகை கூட ஒரு கடவுளை பார்த்து எனக்கு நேரடியாக வந்து ஒரு ஆறுதல் சொல்கிறது மாதிரி இருந்துச்சு மேடம்.
0: நீங்கள் மட்டும் இல்லை, பல நேயர்களுக்கும் வந்து நம்ம கோடை பண்பலை வந்து உற்ற தோழியாக இருக்குது, நண்பனாக இருக்குது, துயர் துடைக்கும் ஒரு கருவியாக இருக்குது அப்படின்னு தான் இந்த நேரத்தில் சொல்லணுமா?
1: ஆமாம் மேடம். இன்னொரு ஒரு இது என்னென்னா, மனசுக்குள்ளே நினைக்கிறது கூட எனக்கு இந்த பாட்டை போட்டால் கூட என்ன ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டை கேட்டு அப்படின்னு சுகன்யா மார்த்தாண்ட பூபதி நெஞ்சில் இருந்தவை படத்தில் இந்திய நாடு நம் நாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை நம்ம கேட்கல ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நினைச்ச நினைக்கவங்களே அப்படியே கொஞ்ச நேரத்துலயே அந்த பாடல் வந்துச்சு மேடம். பிறகு வந்து சசிரேகா குமர குரு அந்த மேடம் வந்து சித்திர செவ்வானத்துல வந்து இந்த அந்த பாடல் வந்து
0: என்ன பாடல்,
1: ஒரு கடிதம், இந்த பாடல் நம்ம கேட்கல ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ரொம்ப நாள் சில அடிக்கடி ஒளிபரப்பாகும், முக்கியமாக பெனாசியர் யோகானந்தமே வர்றப்ப இந்த பாட்டு பாச பறவைகள் தென்பாண்டி குயிலே அந்த பாட்டு அவங்க வர்றப்ப அடிக்கடி வரும் மேடம். இந்த பாட்டு
0: அந்த பாடல்கள்லாம் நீங்கள் வந்து நினைப்பீங்க, இதெல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதே நம்ம கோடை பண்பலையில ஒளிபரப்பாகுது.
1: நாயகி கோடை பண்பலை 100.5 வந்து மனசுக்குள்ள நினைச்ச மாயத்திலே அப்படியும் இந்த பாடல்லாம் ஒளிபரப்பாயிரும் மேடம். எனக்கு ரொம்ப நமக்கும் கோடை பண்பலைக்கும் ஏதோ ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உறவு இருக்குது. அதனால தான் நம்ம நினைச்சது கூட உடனடியாக அந்த பாடல் வடிவத்தில் நமக்கு நிறைவேறியது அப்படின்னு நினச்சி நான் மகிழ்ச்சி இருவேன் மேடம்.
0: சரிங்கம்மா, கேட்கறதுக்கே எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்த பாடல் வந்து நெற்றிக்கண் படத்துலேருந்து கேட்டிருக்கீங்க.
1: என்னுடைய மகனுக்காக மேடம், என் மேலே ரொம்ப ஒரு பாசமாக இருப்பேன். அந்த ஒரு நான் வந்து ஒரு பிற பெண்களையுமேவும் இப்போ இருந்தேமும் ஒரு நம்மளுடைய பாய்ஸு நீ இஷ்டத்துக்கு இருக்கலாம், கேர்ள்ஸ்னால் ஒரு கண்ட்ரோலாக இருக்கணும், கட்டுப்பாடோடு வளர்க்கணும் அப்படின்னலாம் இல்லை மேடம். ஒரு பாரதியார் வந்து மகா

0: கவி பாரதியார் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பினை பொதுவினில் வைப்போம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் நான் என்னுடைய குழந்தைகளை வந்து அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி ஒழுக்கம்தான் முக்கியம். அது வந்து நம்முடைய வீட்டு பெண்களை மட்டும் பாதிக்காது, பிற பெண்கள்கிட்டையும் அது வந்து ஒழுக்கத்தோடு நடந்துக்கிடணும், மதிப்போடையும் நோக்கணும். அவங்களையும் மற்ற பெண்களையும் நம்மளுடைய தாயாகவோ சகோதரியாகவோ நினைக்கணும்னு சொல்லிட்டு அவனை வந்து வளர்த்துருக்கேன். மேடம் அவனும் அப்படித்தான் மேடம் பெரியவங்கள்கிட்ட மரியாதையோடு இருப்பான். பாப்பாவுமேவும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பாப்பா தம்பி இருவருக்குமேவும் பெரியவர்கள் தான் மேடம், ஃப்ரெண்ட்ஷிப்பே தோழர்களையும்.
1: சரிங்கம்மா, இந்த நேரத்தில் உங்களோட மகனுக்காக குறிப்பாக இந்த பாடல் ஒலிக்குது, கோடை பண்பலை 100.5.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
2: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர்'ஸ் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட்.

0: Abbas, best quality, reasonable price.
1: நேரம் 2:55 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வென்றார் வந்தா நிகழ்ச்சியில் தேனி மாவட்டம் கோவிந்தநகர் விஜயலட்சுமி அம்மா அவங்க கூட தான் பேசணும். அவங்களுக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம்.
2: நானும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம். எனக்கு உதவி செஞ்சவங்க, உதவணும்னு நினச்சவங்க, அவங்க எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கோடை பண்பலையில் நிலைய இயக்குனர், நிகழ்ச்சி பொறுப்பாளர், ஒளிபரப்பு அதிகாரி, அனைத்து அறிவிப்பாளர்கள் எல்லாத்துக்கும், நேயர்கள் அனைவருக்குமேவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மேடம்.
1: உங்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்களும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோமா. சொல்லுங்கள், நிகழ்ச்சியில் வந்து நிறைவாக ஒரு பாடல் பாடுறேன் அப்படின்னு சொன்னீங்க, பாடுங்க கேட்போம்.
2: ஆமாம் மேடம். துள்ளி துள்ளி

0: அழைக்கிறோம்.
1: கோடை பண்பலை 100.5 இனி தொடர்வது உயிரெழுத்து. நிகழ்ச்சி வருமுன் செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை மூலம் நாட்டின் பணப்பரிமாற்றம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கிய தொழில்நுட்பங்களை தொழில் நிறுவனங்களுக்கு மாற்ற பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்தியாவில் ஜப்பானிய நீண்டகால முதலீடுகளை அதிக அளவில் ஈர்க்கும் விதமாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அந்நாட்டின் முன்னணி தொழில் நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் நம்பகமான மற்றும் பாதுகாப்பானதாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். நாட்டில் விமான சரக்கு போக்குவரத்து குறிப்பிடத்தக்க அளவிற்கு வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தன்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்த 7 அம்ச யோசனைகள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வகை செய்யும் என்று பிஜேபி கூறியுள்ளது. ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் உருது மொழி புத்தக தயாரிப்பில் சிறந்து விளங்கியமைக்காக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வெளியீட்டு பிரிவு இந்திய புத்தக வெளியீட்டாளர் கூட்டமைப்பின் 7 விருதுகளை பெற்றுள்ளது. மாநகர் போக்குவரத்துக் கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். கர்நாடக வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தமிழர்களின் உயிரிழப்புக்கு நீதி கிடைக்க தமிழக அரசு முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வலியுறுத்தியுள்ளார். 2010 ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கக் கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. தமிழகம் முழுவதும் வக்ஃப் சொத்துக்கள் சட்டப்பூர்வமாக மீட்கப்பட்டு வருவதாக வக்ஃப் வாரிய தலைவர் திரு நவாஸ்கனி தெரிவித்துள்ளார். மாநில அரசின் நிர்வாக திறமையின்மை காரணமாக அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதை அடுத்து அணையின் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு குத்தாலிங்கம் நேரில் ஆய்வு செய்துள்ளார். குஜராத் இணைய மோசடி குற்ற வழக்கு தொடர்பாக மகாராஷ்டிரா, குஜராத், தெலங்கானா, பீகார் மற்றும் தெலங்கானாவில் உள்ள பல்வேறு இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை சோதனை நடத்தியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

மனதில் பதிந்த நினைவுகளுக்கு மெட்டெழுதி மௌனமாயிருக்கும் உணர்வுகளுக்கு குரல் கொடுத்து ஒவ்வொரு நொடியையும் இசையால் இனிமையாக்கும் நிகழ்ச்சி உங்கள் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு இங்கே கிருத்திகா. இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் பிடித்த பாடல்களை தொகுத்து அதற்கான விளக்கங்களோடு இணைத்து வழங்கியிருக்கிறார் ஈரோடு மாவட்டம்

அம்பாளையும் சரவணன் அவர்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நிலவே நீ சாட்சி திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பொன்னென்றும் பூவென்றும் பாடல். இப்பாடலுக்கான நேயரின் பொழிப்புரை கேட்டு ரசிப்போமா? நியூட்டனின் புவியீர்ப்பு விசையை விட இவளின் வெளியீர்ப்பு விசைக்கு பலம் அதிகம். வெளியீர்ப்பு விசையில் வீழ்ந்த இந்த வித்தகன் வெளிப்படுத்தும் அவள் அழகின் வர்ணனைகளை இந்த வார்த்தை ஊர்வலம். உவமைகள் ஆயிரம் உன்னை வர்ணிக்க உலகத்தாருக்கு உறக்கச் சொல்லும் நாயகனின் நற்சான்றிதழ் இது.

I'm not going to be able to do it.

இன்பம் அவளையும் அறியாத கல்வி.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: கொடைப்பன்மலை நிற்புலியில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 கேட்கலாம் பூமேக்ஸ் பலன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்துரிகை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

பண்பலை சொல்லும் நேரம் 3:10. கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க இருக்கும் பாடல் 4 சுவர்கள் திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில் ஓமைனா ஓமைனா பாடல். இப்பாடலுக்கான பொலிப்புரை நேயர் இவ்வாறு தந்துள்ளார். கண்கள் திறக்கும் வரைதான் கனவு நீடித்திருக்கும். ஆனால் என்னுள் கலந்தவளே, நம் காதலின் நினைவுகளோ ஆயுள் வரை நீடித்திருக்கும். உன் நாணமும் நடை அழகும் என்னை மூச்சடைக்க வைக்கிறது. காதலிப்பவர்களுக்கு நம் காதல் என்றும் வழிகாட்டும் புத்தகமே.

கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்த நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க இருக்கும் பாடல் அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கிற 1000 நினைவு 1000 கனவு பாடல். இப்பாடலுக்கான நேயரின் பொழிப்புரை. நாயகன் தனக்கு சொர்க்கமாக தெரிவது தன் உள்ளத்தை கொள்ளையடித்த நாயகின் உள்ளம்தான் என்கிறான். ஏனெனில் காதலில் வெளிப்படும் அன்பு அவ்வளவு வீரியமானது. மகிழ்ச்சியையும் அன்பையும் அள்ளித்தரும் அட்சய பாத்திரம்தானே காதல்.

0: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா?
1: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
0: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
2: பன்மலை நிற்புலியைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
3: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 கேட்கலாம் பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்துரிகை.
4: பூமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். அடுத்து கேட்க இருக்கும் பாடல் இருளும் ஒளியும் திரைப்படத்திலிருந்து பி சுசிலா பாடியிருக்கிற திருமகள் தேடி வந்தால் பாடல். இப்பாடலுக்கான நேயரின் பொழிப்புரையை காண்போமா?

மனிதர்களின் தலைமை செயலகம் மூளை, காதலர்களின் தலைமை செயலகமோ இதயம். இதயத்தில் குடிபுகுந்தவள் திருமகளாக இருந்தாள் எல்லையில்லா மகிழ்ச்சிதானே மன்னவனுக்கு. தன் இல்லம் தேடி வருபவள் முப்பெரும் தேவியர் வடிவத்தில் வரும்போது கசக்கவா போகிறது இந்த காதல் கல்வனுக்கு.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கொடைப்பன்மலை நிற்புலியைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 கேட்கலாம் பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்துரிகை.
4: பூமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையம் சரவணன் அவர்களின் தெரிவில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க இருக்கும் பாடல் பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியிருக்கிற தேன் சிந்துதே வானம் பாடல். இப்பாடலுக்கான பொழிப்புரையை நேயர் இவ்வாறு தந்துள்ளார். தேன் சிந்தும் வானத்தில் உள்ள மேகங்களின் ராக ஆலப்பனையோடு காதல் மயக்கத்தில் கண்ணயர்ந்த காதல் பறவைகள் தாளாட்டு பாட அழைக்கிறது. காதலின் அன்பிற்கு பஞ்ச பூதங்களும் கட்டுப்பட்டதுதானே.

பண்பலை சொல்லும் நேரம் 3:30. உயிரெழுத்த நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க இருக்கும் பாடல் ஸ்கூல் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில் பூங்கொடியே பூங்கொடியே பாடல். இப்பாடலுக்கான நேயரின் பொலிப்புரை கேட்டு ரசிப்போமா? இவள் கண்களில் வரும் நாணத்தை கைகளால் மறைத்தால் என்ன ஓடிவிடுமா? காதலின் அலங்காரமே நாணம்தானே. கண்களால் பார்க்காமல் ஆன்மாவால் பார்க்கப்படும் இந்த காதல் கிளிகளின் காதலை கவி வரிகளால் வார்த்தெடுத்த கவிஞனுக்கும் தெரியும் காதல் எவ்வளவு புனிதமானது என்று.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: இசை வேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்த நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க இருக்கும் பாடல் நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில் அங்கே வருவது யாரோ பாடல். இப்பாடலுக்கான நேயரின் பொழிப்புரையை பார்ப்போமா? காதலர்களின் கனவுகள் யாவும் கவிதை காவியம். அவை காதலர்களுக்கு கசப்பில்லா அருமருந்து. கனவு பாதையில் வசந்த தேரை ஓட்டி வருபவன் கூட வள்ளலாகிறான். இவனின் காதல் பார்வையில் கலைமிகு கோயில் சிலையல்லவா அவள் என ரசனையோடு ரசிக்கிறான்.

0: பதனம்
1: பத்திரம்
0: அல்லது
1: பாதுகாப்பு
0: அல்லது
1: இரக்கம்
0: அல்லது
1: தாழ்மை
0: அல்லது
1: அமைதி.
0: பதனம்
1: பத்திரம்.

பண்பலை சொல்லும் நேரம் 3:42. நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க இருக்கும் பாடல் நீ ஒரு மகாராணி திரைப்படத்திலிருந்து சங்கர் கணேஷ் இசையில் அவள் ஒரு பச்சை குழந்தை பாடல். இப்பாடலுக்கான நேயரின் பொழிப்புரை. உணர்வுகளின் ஒப்பற்ற பெட்டகம் காதல். இங்கே நாயகி பருவ வயதை அடைந்தாலும் நாயகனுக்கு என்றுமே அவள் குழந்தைதான். குழந்தையாக தன்னை பாவிக்கும் நாயகனின் ரசிப்புத்தன்மைக்கு அங்கீகாரம் தருகிறாள். காரணம், அவளுக்கு

கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்த நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையம் சரவணன் அவர்களின் தெருவில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க இருக்கும் பாடல் பயணம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கிற தென்றலுக்கு என்றும் வயது பாடல். இப்பாடலுக்கான பொழிப்புரை நேயர் இவ்வாறு தந்துள்ளார்.

நாணம் பெண்களுக்கே உரித்தான அற்புத குணம். நாயகியிடம் வெளிப்படும் நாணத்தை பார்க்க நாயகன் அவளின் அழகை கவி வரிகளில் பாடுகிறான். கவி சக்கரவர்த்தி கம்பன் கூட காவியம் படைக்க முடியும் இன்பத்தமிழில் இவளின் அழகினை பார்த்து என்கிறான் நாயகன். அவளின் அழகின் மீது அவ்வளவு நம்பிக்கை நாயகனுக்கு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: இசைவேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியில் உயிரெடுத்த நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க இருக்கும் பாடல் சீர்வரிசை திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில் பஞ்சாங்கம் பார்த்து சொல்லவா பாடல். இப்பாடலுக்கான நேயரின் பொழிப்புரை காணலாமா? இளமைக்கு எல்லையை வரையறுத்து தருவது திருமணம். திருமணம் என்ற நறுமண மலரை நுகர துடிக்கும் இரு உள்ளங்கள். பஞ்சாங்கத்தின் துணையோடு நல்ல நாள் பார்க்கும் நாயகனுக்கு தெரியும் மனப்பொருத்தமே மகிழ்ச்சியான வாழ்வை தரும் என்று.

நிறைவுக்கு வருகிறது இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி. சிறப்பான பாடல்களை தொகுத்து அதற்கான பொழிப்புரையும் தந்து இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்தார் ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையம் சரவணன். அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன் கிருத்திகா. நன்றி நேர்களே.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கிய தொழில்நுட்பங்களை தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு 6G உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக திகழும் என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். விமானிகளுக்கு ஆண்டுதோறும் போதைப்பொருள் பயன்பாடு குறித்த சோதனையை மேற்கொள்வதை கட்டாயமாக்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மாநகர் போக்குவரத்துக் கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். கர்நாடக வனத்துறையினால் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தமிழர்களின் உயிரிழப்புக்கு நீதி கிடைக்க தமிழக அரசு முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வலியுறுத்தியுள்ளார். 2010 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதையடுத்து அணையின் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு குத்தலாலிங்கம் நேரில் ஆய்வு செய்துள்ளார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டானியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதிச்சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: குளிரிலே உரைய வைக்கும் கடும் பணியிலே உங்களை எல்லாம்
2: கதகதப்பாக்கேக்குது கோடையப்பம் தானுங்க.

0: அதேதான் அதேதான்.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்ட் சிறந்த

0: விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்
1: வழங்கும் வனத்துறை. இனிய மாலை வணக்கம் நேயர்களே. சினிமா என்றாலே நம் நினைவுக்கு வருவது கதைகள், கதாபாத்திரங்கள், பாடல்கள், வசனங்கள் என எண்ணற்ற நினைவுகள். திரையில் பார்த்த ஒரு படம், கேட்ட ஒரு பாடல், ரசித்த ஒரு கதாபாத்திரம் என சினிமா நம்மோடு எப்போதுமே பயணித்து கொண்டே இருக்கிறது. அந்த சினிமா உலகத்தை பற்றிய சிந்திக்க வைக்கும் கேள்விகளோடு உங்களை சந்திக்க காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5 சினிமா கொட்டகை. நேயர்கள் நிகழ்ச்சியில் இணைய பொது நேயர்கள் 24 24 26 மற்றும் 290 300 33 என்ற எண்களிலும், மகளிர் 24 24 29 என்ற எண்ணிலும், அறிமுக நேயர் 24 24 24 என்ற எண்ணிலும் இணையலாம். முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2.
2: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. வணக்கம் கிருத்திகா, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் பிரேமா, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கும். பாடல்கள்லாம் உயிரெழுத்து நிகழ்ச்சியில ரொம்ப அழகான பாடல்கள்லாம் போட்டீங்க, கேட்டோம், இனிமையா இருந்தது.
1: நன்றி.
2: சினிமா அப்படின்றது வாழ்க்கையில ஒன்றோடு ஒன்றாய் கலந்தது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்ப 3 மணி நேரம் சினிமா பாக்குறோம் இல்லையா, அந்த 3 மணி நேரம் சினிமா வந்து சலிப்படைஞ்சிடக்கூடாது அப்படின்றக்காக இடையில வந்து ஒரு இடைவெளியை தருவாங்க.
1: கண்டிப்பா
2: பாத்திருக்கீங்களா? போயிருக்கீங்களா திரையரங்கங்களுக்கு?
1: நிறைய டைம்
2: போயிருக்கீங்க, படம் பாத்திருக்கீங்க.
1: பாத்திருக்கேன்.
2: அந்த இடைவேளை இருக்கும், அந்த 3 மணி நேரம் திரைப்படமே சினிமாவே வந்து சலிப்படையக்கூடாது அப்படின்றக்காக ஒரு இடைவெளி வச்சுருக்காங்க, அதாவது பிரேக் அப்படின்னு சொல்கிறது.
1: ஆமாம்.
2: அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் நம்ம எடுத்துக்கணும், ஒரே மாதிரி இருந்தால் சலிப்பாயிடும், இன்பமாகவே இருந்தால் சலிப்பாயிடும், துன்பமாகவே இருந்தாலும் சலிப்பாயிடும். அதனால தான் இன்பமும் துன்பமும் கலந்தது வாழ்க்கை, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்கே, எப்போ பார்த்தாலும் எனக்கு இப்படி இருக்கே அப்படின்னு நம்ம வருத்தப்படாமல் சோகப்படாமல் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மாறி வரணும். அதுக்கு வந்து சினிமா ஒரு உதாரணம்னு சொல்ல வரேன் நான். சரிங்களா?
1: சரிங்க.
2: இந்த சினிமா அப்படின்றது வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒன்று. சில படங்கள் பார்க்கும்போது விழிப்புணர்வு தர மாதிரி இருக்கும், சில படங்கள் தன்னம்பிக்கை தரும், சில படங்கள் வந்து உற்சாகத்தை தரும், சில படங்கள் வந்து நம்மள அறியாமையே ஏதோ ஒரு உத்வேகத்தை தரும். நிறைய படங்கள் நம்ம பார்க்கும்போது ஒரே பாட்டில் பணக்காராயிருவாங்க, பார்த்துருக்கீங்களா படங்கள்? அந்த மாதிரி பாடல்களுமே வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடும். சினிமாவில் வந்து அந்த 5 நிமிட பாடல்களில் அவங்க மொத்த வாழ்க்கையுமே வந்து மாறும்.
1: கண்டிப்பாக ஒரு புத்துணர்ச்சியே கொடுக்கும்.
2: ஆமாம், அந்த 5 நிமிட பாடல் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்மளோட சிந்தனைகளை மாற்றும், எண்ணங்களை மாற்றும், வாழ்க்கையை வந்து உயர்த்துறக்க ஏதோ ஒன்று ஒரு விஷயம் இருக்கும். இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, சினிமா பற்றிய கேள்விகள் தான் இன்னைக்கு செவ்வாய் தோறும் மாலை 4 மணிக்கு சினிமா கொட்டகை. சினிமா பற்றிய கேள்விகள் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, பார்த்தாலே தெரியுது, பக்கம் பக்கமாக பேப்பர்கள் இருக்குது, கேள்விகளும் தயாராக இருக்குது, நேயர்களும் தயாராக இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: ஆ, பேர் சொல்லுங்கய்யா.
3: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடாளுமன்ற வந்து காலிங்கிங்க. நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோங்கய்யா, எப்படி இருக்கீங்க?
3: நின்னு
2: போச்சுங்களா? இங்க கொடைக்கானல இப்ப மழை வந்துச்சுங்க, ஒரு 3:30 மழை வந்தது, 3:25 மழை நின்றுச்சு.
3: இங்க வரலீங்க, காலையில சாரல் இருந்தது, அப்படி நின்றுச்சு.
2: சரிங்க, மழை வரும் அப்படின்னு நம்புவோம். சரி ஐயா, உங்களுக்கான குறிப்பு பாடல் கேட்கலாமா?
3: கொடுங்க.
2: ஆ, கேளுங்க.

0: கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு?
1: கேட்டிருக்கீங்க.
0: என்ன கேள்வி கேட்க போறீங்க அப்படின்னு குழப்பத்துல இருப்பீங்க அப்படிதானே?
1: ஆமாங்க.
0: என்னன்னா இதுல நல்ல டான்ஸ் ஆடுவாங்க, நடனம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அந்த நடன அமைப்பை ஏற்படுத்தியவர் யார், அதாவது டான்ஸ் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. எளிமையான கேள்வி. இல்லையே, அவர் இல்லையே.
1: இல்லைங்களா?
0: அவர் இல்ல.
1: லேடிஸ்ங்களா?
0: லேடி இல்ல, ஜென் அவரா? ஆண் தான் அவரு. சரிங்கய்யா, நன்றிங்க. நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, நம்ம யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்க. இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
2: காற்றலையில் ஒரு காந்தாலை, கோடை பண்பலை நூறு புள்ளைந்துக்கும் மாலை வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன?
2: மாவட்டம் பெருந்திரை திருவாஜி சினியம்பாளையம் சோமசுந்தரம் பிரமஜெகன்.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கோம் நாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?

0: இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
1: காற்றலையில் ஒரு காந்தாலை, கோடை பண்பலை நூறு புள்ளைந்துக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன?
1: மாவட்டம் பெருந்திரை திருவாஜி சினியம்பாளையம் சோமசுந்தரம் பிரமஜெகன்.
0: முழு பெயர் சொல்லுங்க. அவரை சுருக்கி தான் சாண்டின்னு கூப்பிடுவாங்க. அவரோட முழு பெயர்
1: மேடம் தெரியல மேடம், அதை சொல்லிட்டு மேடம். அவர் எதை நடிச்சு படம் பார்த்துருக்கிறனால சொல்லிட்டு மேடம்.
0: அப்படியா, என்ன படம் நடிச்சிருக்காரு?
1: இல்ல மேடம், அந்த படத்துல நடனம் இருக்குதான் நடிச்சுக்க தெரியல, அதனால பார்த்து தெரிஞ்சு மேடம்.
0: அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
1: ஆமா மேடம்.
0: சரிங்க, ஆனா அவர் பேர் வந்து அது கிடையாது. என்ன அப்படின்னு பாட்டோட இல்ல, அடுத்த நேரத்துக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்க
1: மேடம்.
0: யாருங்க?
1: சந்தோஷ்குமார்.
0: சந்தோஷ்குமார், என்ன பாடல் கேக்கலாம்?
1: மனிதிலிருந்து காலக்கால நம்முடைய அனைத்து நேயர் ஒருவளுக்காகவும் இந்த பாடல்.
0: காலக்கால யார் அந்த முரட்டு கால?
1: ஸ்டார் தான் மேடம்,
0: ஸ்டார் தான் எப்பயுமே. சரிங்கயா, பாடல் கேக்கலாம். நன்றி.
2: என்ன
3: புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட
4: சமையல
3: சமைக்கிறது
4: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரைன் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
8: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
7: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504.
9: இசைவேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.

0: நாம் இணைந்திருக்கிறோம் வண்ண தொரிகையில் சினிமா கொட்டகை. இணைப்பில் இணையும் நேயர்
1: வந்துட்டாங்க நினைக்கிறேன். வாங்க பேசலாம். வணக்கம்.
0: வாங்க.
2: திண்டுக்கல் மாவட்டம் நாகராஜன் பேசுறேன்.
1: என்ன பேருமா?
2: ஜெயலட்சுமி நாகராஜன், புதுக்கோட்டை.
1: ஜெயலட்சுமி நாகராஜனா?
2: ஆமாங்கம்மா.
0: வணக்கம் ஜெயலட்சுமி. நாங்க நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம்மா.
0: சரி சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: தேவைப்படுது. இப்படி டெய்லர்களா தான் தேடிட்டு இருக்கோம், ஒரு மணி நேரத்துல அரை மணி நேரத்துல. ஆனா சொன்ன மாதிரி தப்பீங்களா? கொடுத்து பார்த்தா தான் தெரியும்ல. சரிங்க ஜெயலட்சுமிமா, உங்களுக்கான கேள்வி கேக்குறீங்களா?
0: சிறந்த வெளிநாட்டு மொழி திரைப்படத்திற்கான அகாடமி விருதுக்கு இந்தியாவின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக பரிந்துரைக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம்.
1: ரொம்ப பெரிய கேள்வியா இருக்கலாம். அகாடமி விருதுன்னு ஒண்ணு கொடுப்பாங்க சினிமாவுக்கு, வந்து அகாடமி விருதுன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அதுல வந்து எல்லா மொழிகளும், வெளிநாட்டு மொழி எல்லாமே, எல்லா மொழியில எடுத்த படத்தையும் கொடுப்பாங்க. அதுல முதல்ல தமிழ் திரைப்படத்தை ஒண்ணு கொடுத்துருக்காங்க இந்தியால இருந்து. அது என்ன படம்?

0: இல்ல இல்ல அது பழைய படம, பழைய படம் 1969 வெளியான படம்.
1: ஹரிச்சந்திராவா?
0: இல்லையே,
1: இல்ல
0: இல்ல ஹரியவே விட்டுருங்க, ஹரியே கிடையாது, ஹரியே கிடையாது. அதுல வந்து சிவாஜி நடிச்சிருப்பாரு.
2: சொல்லவே இல்ல,
0: சொல்றம்ல, சிவாஜி நடிச்சிருப்பாரு, ஜேஜே நடிச்சிருப்பாங்க. சரி நீங்க யோசிங்க என்ன படம் அப்படின்னு, யோசித்துட்டே நிகழ்ச்சியை நீங்க கேளுங்க, தெரிஞ்சுக்கலாம், பதில் தெரிஞ்சுக்கலாம்.
3: அடுத்த நேயர் வாங்க,
0: வந்துட்டீங்க, பேசலாம்.
4: திரும்பும் திசையெல்லாம் கலக்கி கொண்டிருக்கும் கலக்கல் பண்பலையம் கோடை பண்பலை 100.5 பிரேமா அக்கா அவர்களுக்கும் சகோதரிக்கும் மாலை வணக்கம்.
3: வணக்கம்ங்க.
4: சேலம் மாவட்டம் கூலியூர் சுரேஷ்.
0: எப்படி இருக்கீங்க சுரேஷ்
4: அக்கா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும். மழை பெய்யுதா சுரேஷ் கூலியூர்ல?
4: ஆமாங்கா, இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா பெஞ்சிட்டு இருக்கு, நேத்து கொஞ்சம் பரவாயில்லைங்க.
0: சரிங்க சரிங்க. எப்படி போகுது வியாபாரம்லாம்?
4: ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குதுங்கா.
0: இப்ப ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அகாடமி விருது வந்து குடுக்கறதுக்காக முதல் தமிழ் திரைப்படம் இந்தியால இருந்து அனுப்பிச்சாங்க. ஒரு பெங்காலி நாவல் உல்கான் சொல்லிட்டு அந்த நாவல தழுவி எடுக்கப்பட்ட, அப்பயே நாவல தழுவி எடுக்கப்பட்ட 1969 வந்து இந்த மாதிரி நாவல்கள் எல்லாம் தழுவி படங்கள் எடுத்திருக்காங்க. அதுல சிறந்த படமா தெய்வ மகன் படத்தை பரிந்துரை செஞ்சிருக்காங்க அகாடமி விருதுக்கு. ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க சுரேஷ். என்ன பாடல் கேட்கலாம்?
4: விஜயகாந்த் பிறந்தநாளுக்காக மாநகர காவல் படத்துல இருந்து வண்டிக்கார சொந்த ஊர் மாதிரி அந்த பாட்டு.
0: சரிங்க, உங்க பாடல் கேட்கலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நன்றி சுரேஷ்.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல்படி.
8: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
9: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
8: எப்படிமா?
9: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
8: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
10: திவ்யா கஷேத்ரா ஃபிலிம்ஸ் டாக்டர் சி ஆர் ராஜன் தயாரிப்பில், திருஅருள் கிருஷ்ணன் இயக்கத்தில், டீச்சர்ஸ் ராஜன் நடிப்பில், KGF புஷ்பா திரைப்பட வரிசையில் அதிரடி திரைப்படம் அமரம் August 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போது இத்திரைப்பட பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: கேஜிஎஃப் புஷ்பா திரைப்பட வரிசையில் அதிரடி திரைப்படம் அமரம் ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: இசைவேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: வழங்கிய வண்ணத்துரிகை.
0: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
5: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: தாரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
8: தாரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
0: வழங்கும் வண்ணத்துரிகை.
9: நேரம் மாலை 4:33, கோடை பண்பலை 100.5 வண்ணத்துரிகை. இன்று சினிமா கொட்டகையாக சொல்லுங்க கிருத்திகா, நிறைய கேள்விகள், சுவாரஸ்யமான கேள்விகள் இல்லையா? சினிமா அப்படின்னாலே சுவாரஸ்யம்தான். ஏன்னா சினிமா பார்க்காத ஆட்கள் இருக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும். குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் சினிமாவில் அவங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும். அதனால சினிமா பத்திய கேள்விகள் நிறையவே இருக்கு. நேயர்களை சந்திக்கலாமா?
10: கண்டிப்பா கேட்கலாம் பிரேமா. இணைப்பில் இணைந்திருக்கும் நேயர் வாங்க.
11: வணக்கம் இனிய மாலை. வணக்கம்.
10: வணக்கங்க. உங்க பேர்?
11: திண்டுக்கல் மாவட்டம் அய்யனூர் கார்த்திக்.
10: கார்த்திக், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
11: நான் மளிகை கடை வச்சிருக்கேன்.
9: எப்படி போகுது வியாபாரம் கார்த்திக்?
11: இப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கு.
9: இப்ப ஃப்ரீயா இருக்கீங்க? பொதுவா கேக்குறேன், எப்படி போகுதுன்னு.
11: அடிக்கடி
9: காசு கொடுத்தாலும் சிரிக்க மாட்டாங்க.

0: ஆனால் அந்த புன்னகைக்கு வந்து நிறைய என்ன சொல்கிறது விலை மதிப்பில்லாததுன்னு தான் சொல்லணும். ஆமாம், மதிப்பு அதிகம். ஒரு சின்ன புன்னகையில் கூட எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் மறக்கடிச்சிடலாம். காசு பணம் கொடுத்து கூட நம்ம செய்ய முடியாத ஒரு விஷயத்த புன்னகையால் செய்யலாம். அதனால் எப்பவும் புன்னகையாகவே இருங்க. சரிங்க கார்த்திங்க, உங்களுக்கான கேள்வி கேளுங்க.
1: மகாராஜா திரைப்படத்திற்காக சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? கார்த்திக்
0: விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாரு. அதுல வந்து நிறைய பேரும் நடிச்சிருப்பாங்க. அதுல ஒருத்தருக்கு வந்து துணை நடிகைக்கான தேசிய விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஆமா, யாரு? சின்ன பொண்ணுதான் அவங்க. இணைப்பில்
1: வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கங்க. திண்டுக்கல் மாவட்டம் மாலையகம்ல இருந்து ராதாசிங் பேசுறீங்க.
0: என்ன பேருமா?
2: ரெண்டு பேரும் கிருத்தியா பிரேமா.
0: ரெண்டு பேருமே நல்லா இருக்கும். ராஜேஸ்வரி தானே?
2: கொடைக்கானலே
0: மழை வர மாட்டேதுங்க. 5 நிமிஷம் வந்துட்டு போயிடுது.
1: என்ன காடு களவெட்றீங்க ராஜலட்சுமி?
2: கண்ணு காட்டணும், கண்ணு திறக்கணும்.
0: கண்டிப்பா அதுக்கு என்ன பண்ணணும்னா மரம் நடணும். உங்க தோட்டத்துல மட்டும் இருக்க கூடாது, எல்லாரும் தோட்டத்திலயும் இருக்கணும், எல்லாரும் வீட்லயும் இருக்கணும். சரிங்க, அது வந்து செய்வாங்க அப்படின்னு நம்புவோம். இப்ப நாங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், மகாராஜா படத்துல வந்து ஒரு நடிகைக்கு துணை நடிகை அப்படின்னு தேசிய விருது அறிவிச்சிருக்காங்க, சிறந்த துணை நடிகை அப்படின்னு சொல்லி. அவங்க யாரு? படம் பேர்லாம் சொல்லிட்டோம். மகாராஜா தங்க விக்கிற விலைக்கு. சரிங்க ராஜலட்சுமி அம்மா, பாட்டு கேக்கலாம். நன்றிங்க.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா?
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
4: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39

0: ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
1: இசைவேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: இசைவேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்,
4: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
5: நேரம் மாலை 4:46. எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலையின் 100.5 வண்ணத்தூரிகை சினிமா கொட்டகை. சினிமா பாடல் இதை பற்றி பேசிட்டே இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நேரம் போகிறதே தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 3/4 போயிடுச்சு பாருங்க, இன்னும் நிறைய நேர்கள் ஐயோ நம்ம பேச முடியலையே அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்துடலாமா யாருன்னு?
6: கண்டிப்பா.
7: இருவருக்கும் மாலை வணக்கம்.
5: வணக்கம்.
6: வணக்கம்.
7: சேலம் மாவட்டம் தொளசம்பட்டி சுதாகர் மேடம்.
5: வணக்கம். சொன்னட்டே நீங்க பேரை சொல்லிடணும். பேர் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன பிறகுலாம் நீங்க சொல்லக்கூடாது சரிங்களா? சரிங்களா. எப்படி போகுது வேலையெல்லாம்?
7: வேலை கோடை பண்பலை கேட்டுட்டு அருமையா.
5: சேலம் பக்கம் கொஞ்சம் மழைன்னு சொன்னாங்க அப்படியா?
7: ஆமா மேடம், கொஞ்சம் மோடமா இருக்கு, சும்மா பனி மாதிரி தூரிட்டு இருக்கு மேடம்.
5: சரிங்க.
7: நேற்று மழை மேடம், இன்னைக்கு கொஞ்சமா பனி மாதிரி தூரிட்டு
5: இருக்கு. சரிங்க, உங்களுக்கான குறிப்பு பாடல் கேளுங்க, அதுக்கப்புறம் கேள்வி என்னன்னு பாக்கலாம்.
7: கேக்கலாம்.

0: சூர்யா.
1: மேடம் சூர்யா, சூர்யா நடிச்ச படம். ஆமா, காக்க காக்க மேடம்.
0: சரிங்க, சூர்யா ஜோதிகா அதெல்லாம் இல்ல. யார் வந்து இயக்குனது இந்த படத்தை? இயக்குனர் அததான் கேப்போன்னு உங்களுக்கு தெரியுமே, சொல்லுங்க.
1: கௌதம் வாசு மேடம்.
0: என்னங்க, என்னமோ சொல்றீங்க.
1: கௌதம் வாசுதேவ்,
0: கௌதம் வாசுதேவ் மேனன் அப்படின்னு பெரிய பேர் இருக்கு. ஆனா கௌதம் மேனன் நம்ம வந்து சுருக்கி சொல்லிக்கலாம், முதல் தமிழ் திரைப்படம் எது? ரெண்டாவது படம் தான் காக்க காக்க, முதல் படம்
1: ஆண்டுல வந்தது.
0: அது வந்து 2001 நினைக்கிறேன். அவர் வந்து நடிச்சிருக்காரு, நிறைய படம் நடிச்சிருக்காரு, நீங்க பாத்திருப்பீங்க. அவர் முதல் முதல்ல ஒரு சிறப்பு தோற்றத்துல வந்த திரைப்படம் எது சொல்லுங்க? அரவிந்த் சாமி நடிச்சிருப்பாரு, பிரபுதேவா நடிச்சிருப்பாரு, கஜோல் நடிச்சிருப்பாங்க. ஊலலலான்னு ஒரு பாட்டு வேற இருக்கும்,
2: வெண்ணிலவே
0: வெண்ணிலவே.
1: மின்சார கனவு மேடம்,
0: மின்சார கனவு. பாருங்க எப்படியும் உங்களை சொல்ல வச்சிட்டோம் பாத்தீங்களா. சரிங்க ஐயா, என்ன பாடல் கேக்கலாம்?
1: படம் கண்ணு போகுதா போகுதையா?
0: மனசு மடிச்சு போகுதா இல்ல?

0: பட போகுதா?
1: கண்ணு போட போகுது ஐயா.
0: கண்ணு பட போகுது. சரி, என்ன பாட்டு சொன்னீங்க?
1: போகுது ஐயா. மனசு மடிச்சு அப்படிங்கிற பாட்டு மேடம்.
0: சரிங்க.
1: சூரம்பட்டி வளர்ச்சி இளங்கோ இரும்பாலை எப்பவும் வெங்கடேஷ்.
0: எல்லாருக்காகவும் பாடல் கேட்கலாம்.
1: அதுக்கு
0: முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை, சரிங்களா?
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
3: பருத்தி தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ்

0: நேரம் மாலை 4:53 நிமிடம். கூடை பண்பலை 100.5 வண்ணத்தூரிகை சினிமா கொட்டகையாக இன்னும் ஒரு 7 நிமிடங்கள் இருக்குது. பேசியே தீர்வேன் அப்படின்னு ஒரு நேர் ரொம்ப நேரமாக காத்திருக்காங்க. வாங்க பேசலாம். வாங்க.
1: அம்மா வணக்கம்.
0: ஆ வணக்கம்யா.
1: தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டம் கரும்பூர் மாணிக்கவாசன் பேசுகிறேன்மா.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்குமா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: நாங்களா அருமையா இருக்கோம்.
1: அனைவருக்கும் மாலை நேரம் வணக்கம்.
0: சரிங்க சரிங்க. தென்காசி எப்படி இருக்கு?
1: என்னம்மா
0: உங்க ஊர் எப்படி இருக்கு?
1: ஏம்மா காத்து வெயில் குற்றாலத்துல தண்ணி விடுதுங்க. அம்மா கொஞ்சம் கேரளா போயிருந்தாங்க.
0: சரிங்க. போய் பாத்தீங்களா குற்றாலத்தை?
1: என்னம்மா
0: குற்றாலம் போனீங்களான்னு கேக்குறேன்.
1: இல்ல போகல. போய் அதே நாளாச்சு, போன ஒரு நாளாச்சு.
0: சரி.

0: சரிங்க, போயிட்டு வாங்க.
1: கடன் போடுறதால பேப்பர்ல.
0: சரிங்க, அதனால பாத்துட்டு மட்டும் வந்துருங்க. சரிங்க, பாத்துட்டு மட்டும் வந்துருங்க.
1: எல்லாம் வாங்க, நல்லா சிறப்பா இருக்கும்.
0: சரிங்க, கண்டிப்பா ஒரு நாளைக்கு வரோம்.
2: என்ன செய்யுங்க?
0: அவனா குளிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா? அதனால தான் என்ன செய்யறதுன்னு தெரியல. சரிங்கய்யா, என்ன கேள்வி அப்படின்னா,
3: 2024 வெளியான அயலான் திரைப்படம் இருக்கு இல்லைங்களா, அதுல வேற்று கிரக உயிரினம் ஒரு கதாபாத்திரம் இருக்கும். அந்த கதாபாத்திரத்தோட பெயர்
0: அயலான். ஒரு படம்
1: டைனோசர்
0: இல்ல, வேற்று கிரகத்துல இருந்து அந்த ஏலியன் மாதிரி ஒரு உருவம் வரும்.
1: என்ன
0: கேள்வி அப்படின்னா, அந்த அந்த ஏலியன் பொம்மைக்கு என்ன பேர் அந்த படத்துல? பாருங்க, இப்ப எல்லாரும் வந்து இந்த கைகள்ல எல்லாம் வந்து இந்த பச்சை குத்துறதுன்னு ஒண்ணு
1: சொல்லுவாங்க.
0: ஆமா, டிசைன் டிசைனா படம் வரைகிறது, பேர் எழுதுறது, அந்த மாதிரி பச்சையெல்லாம் குத்துவாங்க. அதுக்கு வந்து நாங்க இப்ப இருக்க பசங்க எல்லாம் சொல்லுவாங்க, நாங்க கையில எது போட்டிருக்கோம் அப்படின்னு. அதுக்கு என்ன பேரு, பச்சை குத்துறதுக்கு என்ன பேரு ஆங்கிலத்துல சொல்லுங்க. சரி, குட்டீஸ் குட்டீஸ் யாராவது இருக்காங்களா உங்க வீட்டுல? குட்டீஸ் யாராவது இருக்காங்களா? என்ன பேருன்னு சொல்லிடுறோம். என்ன
1: பேருன்னா
0: டாட்டூ குத்துருவாங்க இல்ல கையில, அதுக்கு பேரு பச்சை குத்துறது. டாட்டூ, தேங்க்யூ இல்ல டாட்டூ. சரிங்க, ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து பேசுனதே, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம்.
1: எல்லாருக்கும் நன்றி.
0: என்ன பாட்டுன்னு சொல்லிருங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு.
1: பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவா.
0: ஆனா நீங்க ஒரு பேர் வச்சீங்க பாருங்க படத்துக்கு. சரி, இல்ல படம் பேருக்கு நீங்க ஒரு பேர் வச்சீங்கல்ல, அத சொல்றேன். டிக்கிலோனா அந்த படம். சரிங்க, ரொம்ப சந்தோஷங்கய்யா. நன்றிங்க, நன்றி.

0: அடிப்படை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
6: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673 கால் 9244504444.

0: வழங்கிய வண்ணத்துரிகை. நிறைவு பெறுகிறது சினிமா கொட்டகை. நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் ஆர் கே ராஜேஷ், எம் பிரேம்தாஸ், ஆர் சுந்தரராஜன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கலைவாணி. கணினியாக்கம் செந்தில் சீதாராமன்.
1: மீண்டும் சினிமா கொட்டகை கேட்கலாம். எதிர்வரும் செவ்வாய் அன்று மாலை 4 மணிக்கு நாளைக்கும் வண்ணத்தூரிகை இருக்க, அது விடுகதை வண்ணத்தூரிகை. இனி 100.5 சித்திர செவ்வானம் சிவக்கும் செய்தி சுருக்கத்திற்கு பிறகு.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பண பரிவர்த்தனை புரட்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கிய தொழில்நுட்பங்களை தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். ஜப்பான் நாட்டு தொழில்துறையினருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இந்தியாவின் கப்பல் கட்டுதல், சரக்கு போக்குவரத்து, கடல்சார் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு 6G உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக திகழும் என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். விமானிகளுக்கு ஆண்டுதோறும் போதைப்பொருள் பயன்பாடு குறித்த சோதனையை மேற்கொள்வதை கட்டாயமாக்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மின்னணு பண பரிவர்த்தனை திட்டத்தின் மூலம் பெரிய அளவிலான மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புத்தக வெளியீட்டில் சிறந்த பங்களிப்பை வழங்கிய மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வெளியீட்டு பிரிவு இந்திய புத்தக வெளியீட்டாளர் கூட்டமைப்பின் 7 விருதுகளை பெற்றுள்ளது. மாநகர் போக்குவரத்து கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். கர்நாடக வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தமிழர்களின் உயிரிழப்புக்கு நீதி கிடைக்க தமிழக அரசு முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வலியுறுத்தியுள்ளார். 2010 ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. தமிழகம் முழுவதும் வக்ஃப் சொத்துக்கள் சட்டப்பூர்வமாக மீட்கப்பட்டு வருவதாக வக்ஃப் வாரிய தலைவர் திரு நவாஸ் கனி தெரிவித்துள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புதாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் இளைஞர்கள் பங்கேற்ற மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் தர்மபுரி அணியை வீழ்த்தி வத்தலகுண்டு அணி கோப்பையை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: நமது கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
1: வழங்கும் சித்திரச்ச வானம்.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.

மனதின் எண்ண ஓட்டங்களையும் மனதின் எண்ண ஓட்டங்களையும் உணர்வையும் உணர்ச்சியையும் வார்த்தைகளாக வடித்து இசையால் மெருகேற்றி குரலால் உயிரூட்டி உயிர்ப்பில்லாத மனிதர்களுக்கு உயிர்ப்போடு இன்பத்தை தரவிருப்பது 100.5 சித்திரச்சவானம் நிகழ்ச்சி. அவள் அவதரித்து வாழ்வில் வந்தது, அவள் அவதரித்து வாழ்வில் வந்தது அவனுக்காகவே என்கிறது கொண்டவனின் நெஞ்சம். காரணம், உளமிரண்டும் ஒருமுகமாக தஞ்சமானதால்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: நேரம் இப்பொழுது மாலை 5:10 ஆகுது. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கோடை பண்புடைய 100.5 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சி. உளம் விரும்பியவளை கண்டதும் ஏதேதோ அவனுக்குள் எண்ணத்தில் வெளிப்பட ஜோடிகள் இரண்டும் சங்கமிக்கிறது சந்தத்தில்.

இதழ்கள் முணு முணுக்கும் இசை சந்தங்கள் அரங்கேறி கொண்டிருப்பது உங்கள் அபிமான கோடை பண்பை 100.5 சித்திரை செவ்வானம் நிகழ்ச்சியில். வானத்திலிருந்து வந்த தேவமங்கை தன்னவள், வானத்திலிருந்து வந்த தேவமங்கை தன்னவள், வையத்தில் ஜனனித்ததில் அவளை வாலிப்பானவள், இது தலைவனின் வினவள். வையத்தில் ஜனனித்ததில் அவள்தான் வாலிப்பானவள், இது தலைவனின் வினவள்.

0: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா?
1: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
0: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
2: திவ்ய சேக்ரா பிலிம்ஸ், டாக்டர் சி ஆர் ராஜன் தயாரிப்பில், திருவருள் கிருஷ்ணன் இயக்கத்தில், தேஜஸ் ராஜன் மற்றும் பலர் நடிக்கும் KGF, புஷ்பா போன்ற அதிரடி திரைப்பட வரிசையில் அமரம். ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: வரும் ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

நேரம் இப்பொழுது மாலை 5:25 நிமிடமாக போகுதுங்க. செவி மகிழும் கணங்கள் அருங்கறி கொண்டிருப்பது உங்கள் அபிமான கோடை பண்பை 100.5 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில். நறுமணத்தில் அனைவரும் விரும்பும் மலரவள், நறுமணத்தில் அனைவரும் விரும்பும் மலரவள், வெட்கம் அவளது மொழி.

0: இதுவரை நம் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்தோம்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
0: வழங்கிய சித்திரச்ச வானம்.

0: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.
2: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: நேரம் இப்பொழுது மாலை 5:31 ஆகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை புண்பை 100.5 சித்திரச்சவான் நிகழ்ச்சி. இதயத்தில் இடம் பிடித்தவள், இதயத்தில் இடம் பிடித்தவள் இல்லறத்தில் இணைந்த போதும் உள்ளிருந்தே தன்னை எப்போதும் இயக்கிக் கொண்டிருக்கிறாள் என்கிறான் உரிமையானவன்.
1: அம்மனு போய் உட்காரணும்னா அவனுக்கு எத்தனை பெரிய மனசு

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: கவிதை கேளுங்கள்.
5: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
6: பண்பலை படைப்பாளிகள்.
7: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
5: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு. பண்பலை படைப்பாளிகள்.
8: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் தணைகள் பரிமாறும் தேகம்.
5: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
6: கோடை பண்பலை 100.5
5: பண்பலை படைப்பாளிகள்.
9: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
6: நிலைய இயக்குனர்,
9: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
6: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 6241.
5: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
3: அன்பர்க்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 30 நள்ளிரவில் தொடர்ச்சி. விக்ரமனை

0: யாரப்பனிடமிருந்து தப்புவித்து செண்பகத்தீவுக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று யோசனை சொன்னாள் குந்தவி. அதற்கு உடன்படுவதாக பொன்னனும் கூறினான். இனி குந்தவியின் கட்டளையின் பேரில் கிடைத்த படகை எடுத்துக்கொண்டு பொன்னன் அக்கரைக்கு சென்றான். இதற்குள் நன்றாக இருட்டுவிட்டது. பொன்னனுடைய கைகள் படகை செலுத்திக் கொண்டிருக்க அவனுடைய உள்ளம் அலைந்து கொண்டிருந்தது. உறையூர் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செலுத்த வேண்டிய விக்ரம மகாராஜா இன்று இரவு அதே உறையூரில் சிறையில் படுத்திருப்பார் என்பதை எண்ணிய போது அவனுடைய நெஞ்சு புண்ணாயிற்று. அன்றிரவே உறையூருக்கு போய் ஊர் ஜனங்களிடமெல்லாம் உங்கள் மகாராஜா சிறையில் இருக்கிறார் என்ற செய்தியை பரப்பி ஒரு பெரிய கலகத்தை உண்டு பண்ணலாமா என்று பொன்னன் நினைத்தான். பிறகு அது நடக்காத காரியம் என்று அவனுக்கே தோன்றியது. சோழ நாட்டு மக்கள் இப்போது வீரமிழந்த கோழைகளாக போய்விட்டார்கள். அயல் மன்னனின் ஆதிபத்தியத்தை ஒப்புக்கொண்டு வாழ்கிறார்கள். மாரப்பனை போல் பல்லவ சக்கரவர்த்தியின் கட்டளைகளை அடிபணிந்து நிறைவேற்றவும் காத்திருக்கிறார்கள். தன்னுடைய நிலைமையும் அதுதானோ என்ற எண்ணம் பொன்னனுக்கு தோன்றிய போது அவனுடைய உடம்பு வெட்கத்தினால் குறுகியது. சிவனடியாரின் வேஷத்தையும் அவருடைய பேச்சையும் முழுவதும் நம்பலாமா? அவர் கூறியதெல்லாம் உண்மை என்பது என்ன நிச்சயம்? ஒருவேளை தானே ஏமாந்து போயிருக்கலாம் அல்லவா? விக்ரம மகாராஜாவிடம் உண்மையான அன்பு கொண்டு அவரை காப்பாற்ற கவலை கொண்டிருப்பவர் குந்தவி தேவி என்பதில் சந்தேகமில்லை. யமன் வாயிலிருந்தே அவரை மீட்டு வரவில்லையா? இவ்விதம் பலவாறாக யோசித்து கடைசியில் பொன்னன் குந்தவி தேவியின் விருப்பத்தின்படி காரியம் செய்வதென்று உறுதி செய்து கொண்டான். படகு அக்கறையை அடைந்ததும் பொன்னன் தன் குடிசையை அடைந்து கதவு சாத்தி தாளிட்டிருப்பதை பார்த்து அதிசயித்து கதவை தட்டினான். யாரது என்று வள்ளியின் அதட்டும் குரல் கேட்டது. பொன்னனின் குரலை தெரிந்து கொண்ட பிறகுதான் அவள் கதவை திறந்தாள். கதவை அடைப்பானேன் என்று கேட்டபோது அவள் கூறிய விவரம் பொன்னனுக்கு வியப்பையும் பயங்கரத்தையும் உண்டாக்கிற்று. பொன்னன் வருவதற்கு சற்று முன்னால் இருட்டுகிற சமயத்தில் ஏதோ பேச்சுக்குரல் கேட்டு வள்ளி குடிசைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டாள். பேச்சுக்குரல் குடிசையின் பக்கம் நெருங்கி வந்தது. ஒரு பயங்கரமான பேய்குரல், நீ இங்கேயே இருந்து பூபதியை அழைத்து கொண்டு வா, நான் கோவிலுக்கு போகிறேன் என்றது. இன்னொரு குரல், மகாபிரபோ இந்த குடிசையில் தங்கியிருக்கலாமே என்றது. நீ இருந்து அழைத்து வா என்று முதலில் பேசிய பயங்கர குரல் கூறிற்று. சற்று பொறுத்து வள்ளி மெதுவாக திறந்து பார்த்தபோது தூரத்தில் இருவர் போவது மங்கிய வெளிச்சத்தில் தெரிந்தது. அவர்களில் ஒருவன் நெட்டையாக வளர்ந்தவன். அவனுக்கு ஒரு கை இல்லை என்பதை கண்டதும் நெஞ்சு துணிவுள்ள வள்ளி கூட பயந்து நடுங்கிவிட்டாள். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றி நேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்ச வானம்.

மனதிற்கினிய கானங்கள் ஒளிவளம் வந்து கொண்டிருப்பது கோடை பண்புடைய 100.5 சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில். நேரில் இன்று இரவு 10 ஒளிவளம் வரும் தொலைபேசி வழி விருப்ப பாடல் நிகழ்ச்சியான நினைவே சுகம் இன்று தேனி மாவட்ட நண்பர்களுக்காக விளம்பர காத்திருக்கிறது.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்ச வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனித இசைச்சரங்களால் பாமாலை தொடுத்து இதயம் நெறித்து நிறைவு பெறுகிறது 100.5 சித்திர செவ்வானம். இனி 100.5 வழியாக ஆலய தரிசனம் செய்யலாமா?

38 திவ்ய தேச தலங்களில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள திருவாலி அழகிய சிங்கர் கோவில் மற்றும் திருநகரையில் உள்ள கல்யாண ரங்கநாதர் கோயில் ஆகிய இரு கோவில்களும் ஒரே திவ்ய தேசமாக கருதப்படுகின்றன. திருமங்கை ஆழ்வார் மற்றும் குலசேகர ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது. திருமங்கை மன்னனுக்கு காதில் அஷ்டாட்சர மந்திரத்தை ஓதி பெருமாள் ஆட்கொண்ட தலம் இது. இங்கு அழகிய சிங்கர் என்ற திருநாமத்துடன் மூலவர் லக்ஷ்மி நரசிம்மராக அருள் பாலிக்கிறார். பெருமாள் திருமந்திரத்தை தனக்குத்தானே உபதேசம் செய்த தலமாக இத்தலம் விளங்குவதால் பத்ரிகாசிரமத்துக்கு இணையாக இத்தலம் கருதப்படுகிறது. நரசிம்ம அவதாரம் எடுத்த திருமாலுக்கு இரணியனை வதம் செய்த பிறகும் கோபம் தணியவில்லை. அதனால் மகாலட்சுமி அவரின் தொடையில் சென்று அமர்ந்ததும் நரசிம்மரின் கோபம் தணிந்து சாந்தமானார். மகாலட்சுமியை ஆலிங்கனம் செய்த கோலத்தில் நரசிங்க பெருமாள் அழகிய சிங்கர் என்ற திருநாமத்துடன் காட்சியளிக்கிறார். பெரும்பாலான நரசிம்மர் கோவில்களில் பெருமாளின் இடதுபுறத்தில் தான் லக்ஷ்மி அமர்ந்திருக்கும் தோற்றம் இருக்கும். ஆனால் மிக அரிதாக இந்த தலத்தில் மகாலட்சுமி நரசிம்மரின் வலது தொடையில் அமர்ந்த நிலையில் காட்சி தருவது தனிச்சிறப்பாகும்.

0: இத்தலத்து தாயாருக்கு பூரணவள்ளி மற்றும் அமிர்த கடவள்ளி என்ற இரண்டு திருநாமங்கள் உண்டு. திருமங்கை ஆழ்வாருக்கு அருள் புரிய வேண்டும் என்று லக்ஷ்மி தேவி திருவுள்ளம் கொண்டார். அதற்காக திருமால் கூறியபடி திருவாளியில் தவம் செய்யும் பூர்ண மகரிஷியின் மகளாக லக்ஷ்மி பிறந்தார். அதன்படியே மகாலட்சுமி பெருமாளை திருமணம் செய்து கொண்டு திருவாளி அருகே தேவராஜபுரம் என்ற இடத்திற்கு வரும்போது திருமங்கை மன்னன் பெருமாளை வழிமறித்து வழிப்பறி நடத்த பெருமாள் திருமங்கை மன்னனுக்கு காதில் அஷ்டாட்சர மந்திரத்தை ஓதி உபதேசம் செய்து ஆட்கொண்டார். திருமங்கை ஆழ்வார் வழிப்பறி செய்த இடத்தில் இருந்த மண்டபத்தை இன்றும் காணலாம். இதை முன்னிட்டு ஆண்டுதோறும் தேவராஜபுரத்தில் திருமங்கை மன்னன் பெருமாளை வழிப்பறி நடத்தி திருமந்திர உபதேசம் பெறும் விழா நடக்கின்றது. திருமங்கை ஆழ்வார் சன்னதி கருட மண்டபத்திற்கு எதிரில் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. வைகாசி சுவாதி திருவிழா, ஆவணி பவித்ரோஷவம், வைகுண்ட ஏகாதசி, தை மாதம் 12 கருட சேவை, பங்குனி உத்திரம், மாத சுவாதி, பிரதோஷ தினங்களில் சிறப்பு திருமஞ்சனமும் ஆராதனைகளும் நடைபெறும். இன்று மயிலாடுதுறை திருவாலி அழகிய சிங்கர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: நாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: செல்வத்துள் செல்வம் என்ன சொன்னாங்க? செவி செல்வம். அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. மனிதர்கள் எதனால் அழைக்கப்படுகிறார்கள் தெரியுமா? ஹைட்டு அப்படிலாம் கிடையாது. பணத்தாளா? இல்லை. மூணாவது தலைமுறையில் அவன் ஏழையாக போயிடுவான். பதவியாளா? இல்லை. 58 வயசில் ரிட்டையர்ட் ஆயிடுவான் அல்லது 60 வயசில் ரிட்டையர்ட் ஆயிடுவான். அழகினாளா? அதுவும் இல்லை. பிறகு எதனால் மனிதன் அழைக்கப்படுகிறான் தெரியுமா? செயல்களால் அழைக்கப்படுகிறான். ஞாபகம், நாம் என்னங்கிற விஷயத்தை நாம் போன பிறகுதான் சொல்லுவாங்களாம். தோட்டத்து முல்லைக்கு வாசனை மட்டு வடிமா, இது ஒரு பழமொழி. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு மூலிகை அபூர்வமாக மலை உச்சியில் இருந்தால் தான் போய் பார்ப்போமா, வீட்டு வாசலில் இருந்தால் அதுக்கு பெருமை இல்லையா? திருக்குறள் படிப்பது என்பது எதற்காக என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கைக்காக. அந்த திருவள்ளுவர் சொல்கிற வார்த்தை இருக்கே, அது இன்றைக்கும் கூட நமக்கு பொருந்தி வருது. அதுதான் உண்மை. சிந்தனை செய் அப்படின்னு நம்ம தொடங்குகிறோம். சிந்தனை அப்படின்னா என்ன அப்படின்னா, தூங்குகிற போது சிந்தனை செய்வோமா? இல்லை. ஏன்னா தூக்கத்தில் நம்மளை மறந்து தூங்குவோம். சிந்திப்பது என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதர்கள் சிந்தித்து கொண்டே இருக்கணுங்கிறாங்க. சிந்தனை செய் மனமே, தினமே செய்தால் தீவினை அகன்றிடுமே. சிந்திக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம பெரும்பாலும் எப்படி சிந்திக்கிறோம் தெரியுமா? ஹோட்டலில் போய் உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்லாமா புரோட்டா சாப்பிட்லாமா, இதுக்கு பேர் சிந்தனையா? மேட்னி ஷோ போவோமா செகண்ட் ஷோ போவோமா, இதுக்கு பேர் இல்லை, இதுக்கு பேர் சிந்தனை இல்லை. சிந்தனைனா என்னென்னா, ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கான விடை நம்மளை கொஞ்சம் நேரம் யோசிக்க வைக்கணும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் சிந்தனைன்னு பேர். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். எது உயர்நிலைக்கு நம்மளை கொண்டு வருது? இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது நமக்கு கீழே உட்காந்துருப்போம், ஒருத்தர் பரிசு வாங்கி கொடுப்பாரு, ஒருத்தர் பரிசு வாங்குவார். பரிசு கொடுக்குறவர், பரிசு வாங்குறவர், கைதட்டுறவர், மூணு பேர் வச்சுக்கோங்க. முதல் நிலை கைதட்டுறோம், ரெண்டாவது நிலை நம்மளே போய் பரிசு வாங்குகிறோம், மூணாவது நிலை என்ன தெரியுமா, நாம் பரிசு கொடுக்குற ஆளாக வரணும். அதோடு படித்த எல்லாரும் இந்த முதல் மார்க் வாங்குறவங்கள பார்த்தா ரொம்ப அரளுவோம். எனக்கெல்லாம் தெரிஞ்சு எங்கள் வீட்டில் என் கூட படிக்கிற முதல் மார்க் வாங்கின பையனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு என்னை அடிப்பாங்க. படிக்கிறான் பார், எப்படி படிக்கிறான், நீ இருக்கியே, உயிரோடு இருக்கியே, வாழ்றியே, எல்லா அடியும் வாங்கியிருக்கேன். அந்த அடிபட்ட வேகத்தில் நான் எந்திரிச்சு ஓடி வர்றேன். எங்கெல்லாம் எனக்கு தோல்வி வருதோ அங்கெல்லாம் விடாம ஓடணும் நினைச்சேன்.
0: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
4: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

வண்ணம் வேறு, வாசம் வேறு. ஆனால் ஒன்றாய் மலரும் கதம்ப மலர்கள் பூத்திடும் வேளையில் காற்றும் கவிதை பேசும். வண்ணங்கள் ஒன்றாய் சேர்ந்திட வசந்தம் வாசம் வீசும். பல மலர்கள் சேர்ந்த கதம்பம் மனதை மயக்கும் நேசத்தோடும் இனிய பாடல்களோடும் கோடை பன்னலை 100.5 இணைந்து ரசிப்போம் கதம்ப மலர்கள்.

இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. இன்றிரவு 10 மணிக்கு தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி தேனி மாவட்ட நேர்களே உங்களுக்காகத்தான். இரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளுக்காக இளமை பேசுகிறது. இரவு தாலாட்டாய் கொடை தென்றல் இன்றிரவு 9 மணிக்கு விருந்தினர் விருப்பமாக. நேரமாலை 6:15 இணைந்திருக்கிறோம் கதம்ப மலர்களில்.

0: விருப்பத்தையும் உங்களுக்கு வழங்குகிறது. பாலிசியை வாங்குவதற்கு உங்கள் முகவர் அல்லது அருகில் உள்ள எல்ஐசி கிளையை தொடர்பு கொள்ளவும். ஆபத்து காரணிகள், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனையை முடிப்பதற்கும் சேல்ஸ் ப்ரோக்கரை கவனமாக படிக்கவும். எல்ஐசி, இனி ஒவ்வொரு நொடியும் உங்களுடன்.
1: குழக்கட்ட புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்ட.
2: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறமா?
3: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
8: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
7: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.

வரிசையில் அதிரடி திரைப்படம் அமரம் ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போது இத்திரைப்பட பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
1: எங்கேயும் எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கதம்ப மலர்கள். நேரமாலை 6:25.

கோடை பண்பலை 105 நாளை கலை 8 மணிக்கு சேலம் மாவட்ட நேர்களுக்காக மனதோடு ராகம். கலை 9 மணிக்கு வானவில் பயிர் பல்வகைப்படுத்துதல். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் குன்றக்குடி வேளாண் அறிவியல் மையத்தின் பண்ணை மேலாளர் SG கமலி அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை. கன்னியாகுமரி மாவட்டம் மணக்காலை கிராமத்திலிருந்து ஓணம் பண்டிகை கொண்டாட்டம். நாளை நண்பகல் 12 மணிக்கு நாங்களும் நடிப்போம்ல மகளிர் நேரம். பிற்பகல் 3 மணிக்கு கரூர் மாவட்டம் குளித்தலை பாக்கியா அவர்களின் தெரிவில் உயிரெழுத்து. மாலை 4 மணிக்கு விடுகதை வண்ணத்தூரிகை. இரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு கொக்கு. நாளை இரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளுக்காக இளமை பேசுகிறது. இரவு 9 மணிக்கு இரவு தாலாட்டாய் கொடை தென்றல். நாளை இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்காக. இவையாவும் கோடை பண்பலை 105 நாளை வலம் வரும் நமது நிகழ்ச்சிகள்.

0: ஒரு குக்கு,
1: ஆசையில் ஒரு குக்கு.
0: நமது கோடை பண்பலை 100.5
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
0: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
1: நீர்களின் ஆசை பாடல்கள்.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
0: 94-86-28-24-24
1: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
0: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
1: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
0: குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
1: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.

0: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: நேர்களை, நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
1: தங்கள் அன்புடன் பகுதி,
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
1: kodafm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
1: 94-86-28-24-24.
3: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
3: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
4: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
3: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்ட.
4: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறமா?
5: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
6: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

ரவிதாசனும் அவனுடைய கூட்டாளியான சோமன் சாம்பவனும் சந்து பொந்துகளில் புகுந்து அவர்கள் வேகமாக விரைந்து சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களை பின்தொடர்ந்து அவர்கள் என்ன செயலில் ஈடுபடுகிறார்கள் என்பதை கவனிப்பதே தன்னுடைய பிரதான வேலை என்று கருதிய வாய்ப்பேச இயலாத கரையர் மகள் மந்தாகினி தேவி அவர்களை பின்தொடர்ந்து சென்றாள். தங்களை யாரும் பின்தொடர்வார்கள் என்ற எண்ணமே அவர்களுக்கு லவலேசமும் இல்லை. ஆகையால் அவர்கள் திரும்பி பாராமலே விரைந்து சென்றார்கள். திரும்பி பார்த்திருந்தாலும் மந்தாகினி தேவியை அவர்கள் பார்த்திருக்க முடியாது. கடைசியில் அவர்களுடைய துரிதப் பயணம் பெரிய பழுவேட்டரையருடைய அரண்மனை தோட்டத்தின் பின்மதில் ஓரத்தில் வந்து நின்றது. புயலினால் வேருடன் பறிக்கப்பட்ட மரம் ஒன்று அந்த மதில் மேலே விழுந்து முறிந்து கிடந்தது. ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் அந்த மரத்தின் மீது எளிதில் ஏறி மதிலை கடந்து அப்பால் தோட்டத்தில் குதித்தார்கள். அவர்கள் குதிப்பதை பார்த்த மந்தாகினி தேவியும் சிறிது நேரத்துக்கெல்லாம் அதே மரத்தின் மீது ஏறி அப்பாலிருந்த தோட்டத்தில் இறங்கினாள். ரவிதாசன் சோமன் சாம்பவனை சற்று தூரத்திலேயே நிறுத்திவிட்டு பெரிய பழுவேட்டரையரன் அரண்மனையை அணுகினான். பெரிய பழுவேட்டரையரும் பழுவூர் இளையராணியும் இல்லாதபடியால் அரண்மனை சூன்யமாகக் காணப்பட்டது. என்றாலும் பெண்களின் பேச்சுக்குரல் மட்டும் கேட்டது. ஒருமுறை இரண்டு தாதிப் பெண்கள் அந்த மாளிகையின் பின்முகப்புக்கு வந்தார்கள். தோட்டத்து மரங்கள் பல முறிந்து விழுந்து கிடப்பதை பார்த்தார்கள். ஆகா, அனுமார் அழித்த அசோகவனம் மாதிரியல்லவா இருக்கிறது என்றாள் ஒருத்தி. நம்முடைய சீதாதேவி இங்கே இந்த சமயம் இருந்திருந்தால் ரொம்ப மனவேதனைப்பட்டிருப்பாள் என்றாள் இன்னொருத்தி. சற்று நேரம்

0: இவ்விதம் பேசிக் கொண்டிருந்துவிட்டு அவர்கள் திரும்ப உள்ளே செல்லும் சமயத்தில் ரவிதாசன் வாயை குவித்துக் கொண்டு ஆந்தைக் குரல் போன்ற ஒலி உண்டாக்கினான். தாதிப்பெண்கள் இருவரும் திரும்பி பார்த்தார்கள். ரவிதாசன் நன்றாக மறைந்து கொண்டிருந்தான். தாதிகளில் ஒருத்தி, பாரடி, பட்ட பகலில் கோட்டான் கத்துகிறது, நேற்று அடித்த புயலில் ஆந்தைக்கும் புத்தி சிதறிவிட்டது என்றாள். இன்னொருத்தி ஒன்றும் பேசவில்லை. சற்று நேரத்துக்கெல்லாம் மறுமொழி சொல்லாமல் சென்றவள் திரும்பி வந்தாள். பழுவூர் அரண்மனைக்கும் பொக்கிஷ நிலவரைக்கும் நடுவில் இருந்த வசந்த மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தாள். இந்த மண்டபத்திலேதான் வந்தியத்தேவன் பழுவூர் ராணியை சந்தித்தான் என்பது நேயர்களுக்கு நினைவிருக்கலாம். அந்த தோழிப்பெண் தோட்டத்தை உற்று பார்த்தாள். மறுபடியும் ஆந்தையின் குரல் கேட்டது. குரல் வந்த இடத்தை நோக்கி அந்த பெண் நடந்து வந்தாள். மரத்தின் மறைவிலிருந்து ரவிதாசனும் முன்னால் வந்தான். காந்த சக்தி கொண்ட கண்களால் அவளை விழித்து பார்த்தாள்.
1: மந்திரவாதி, வந்துவிட்டாயா? இளையராணி கூட இங்கே இல்லையே, எதற்காக வந்தாய் என்று கேட்டாள்.
2: பெண்ணே, இளையராணி அனுப்பித்தான் வந்திருக்கிறேன் என்றான் ரவிதாசன்.
1: போன இடத்திலும் ராணியை நீ விடவில்லையா? இங்கே எதற்காக வந்தாய்? யாருக்காவது தெரிந்தால்?
2: தெரிந்தால் என்ன மொழிகிவிடம்?
1: அப்படி சொல்லாதே. சின்ன பழுவேட்டரையர் எங்கள் பேரில் சந்தேகம் கொண்டிருக்கிறார். என்னை அழைத்து ஒரு நாள் கடுமையாக எச்சரித்தார். மறுபடியும் மந்திரவாதி வந்தால் தம்மிடம் வந்து சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்.
2: அவன் கேட்டாம் போ. அவர்களுடைய காலமெல்லாம் நெருங்கிவிட்டது. நீ ஒன்றும் கவலைப்படாதே. நிலவரையின் சாவி வேண்டும், சீக்கிரம் கொண்டு வந்து கொடோ என்றான் ரவிதாசன்.
1: ஐயையோ, நான் மாட்டேன்.
2: இதோ பார், உன் எஜமானியின் மோதிரம்
0: என்று ரவிதாசன் இளையராணியின் முத்திரை மோதிரத்தை காட்டினான்.
1: இது நீ எங்க திருடினாயோ என்னமோ, யார் கண்டது?
2: அடி பாவி, என்னையா திருடன் என்கிறாய்? இளையராணியே என்னை கண்டு நடுங்குவதை பார்த்துவிட்டுமா இப்படி சொல்லுகிறாய்? பார், இந்திரவே 9 பிசாசுகள் வந்து உன்னை உயிரோடு மயானத்துக்கு தூக்கிச் சென்று.
1: ஐயோ, வேண்டாம் வேண்டாம், உன் பிசாசுகளெல்லாம் உன்னிடமே இருக்கட்டும். எனக்கு என்ன வந்தது? இளையராணியின் மோதிரத்தை காட்டினால் நீ கேட்டதை கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன். ஆனால் அவசரப்படாதே.
0: தோட்டம் அழிந்து கிடப்பதை பார்க்க அடிக்கடி பெண்கள் இங்கே வருகிறார்கள். எல்லோரும் சாப்பிடும் சமயத்தில் நான் உன்னிடம் சாவியை கொண்டு வந்து கொடுக்கிறேன். அதுவரை பொறுத்திரு.
2: ஆகட்டும், எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வா. சாப்பிட்டு 2 நாள் ஆகிறது, நிறைய கொண்டு வா என்றான் ரவிதாசன்.
0: தாதிப்பெண் போன பிறகு ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் விழுந்து கிடந்த மரம் ஒன்றில் மேல் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அறியாத வண்ணம் மந்தாகினியும் சற்று தூரத்தில் மறைவான இடத்தில் உட்கார்ந்து கொண்டாள். ரவிதாசனும் தாதிப்பெண்ணும் பேசியது ஒன்றும் அவளுக்கு புரியாவிட்டாலும் ஏதோ நடக்கப் போகிறது என்று ஊகித்து கொண்டாள். வெகுநேரம் கழித்து அந்த தாதிப்பெண் திரும்பி வந்தாள். ரவிதாசன் எழுந்து முன்னால் போனான். அவள் கொண்டு வந்திருந்த சோற்று மூட்டையையும் சாவிக்கொத்தையும் வாங்கி கொண்டான். பிறகு வசந்த மண்டபத்தை அடைந்து அங்கிருந்த பொக்கிஷ நிலவரைக்குச் சென்ற நடைபாதையில் இருவரும் சென்றார்கள். ஒரு சாவி, 2 சாவி, 3வது சாவியையும் போட்டு திருப்பிய பிறகு பூட்டு திறந்தது. நிலவரையின் உள்ளே ஒரே கும்மிருட்டாக இருந்தது. ரவிதாசன் தாதிப்பெண்ணை பார்த்து,
2: அடாடா, ஒன்று மறந்து விட்டேனே. இந்த இருட்டறையில் விளக்கு இல்லாமல் எப்படி செல்வது? ஒரு விளக்காவது, தீபர்த்தியாவது கொண்டு வா என்றான்.
1: பட்ட பகலில் தீபர்த்தியும் விளக்கும் எப்படி கொண்டு வருவேன்? யாராவது பார்த்து சந்தேகப்பட்டால்?
2: அது எனக்கு தெரியாது. உனக்கு அவ்வளவு சாமர்த்தியம் இல்லை என்றா சொல்லுகிறாய்? நான் நம்ப மாட்டேன். தீவர்த்தியாவது தீபமாவது கொண்டு வா. இல்லாவிடில் ராத்திரி 12 கொள்ளிவாய்ப்பிசாசுகளை அனுப்பி.
1: ஐயையோ, சும்மா இரு, எப்படியாவது கொண்டு வந்து தொலைக்கிறேன் என்று கூறினாள் அந்த தாதிப்பெண்.
2: அதற்குள் நானும் சாப்பிட்டு முடிக்கிறேன்
0: என்றான் ரவிதாசன். தோழிப்பெண் அரண்மனையை நோக்கிச் சென்ற பிறகு ரவிதாசனும் சோற்று மூட்டையுடன் தோட்டத்துக்குள் பிரவேசித்தான். சோமன் சாம்பவனிடம் வந்தான். அவனிடம் சோற்று மூட்டையை கொடுத்து,
3: ஒருவேளை 2-3 நாள் நிலவரையிலேயே நீ இருக்கும்படி நேரலாம்.
2: சரியான சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டுமல்லவா? ஆகையால் இந்த சோற்று மூட்டையை வைத்துக்கொள். வேலை எடுத்துக்கொண்டு என்னோடு சத்தமிடாமல் வா. அந்த பெண் தீவர்த்தி கொண்டு வரப் போயிருக்கிறாள். அதற்குள் நீ நிலவரைக்குள் புகுந்து விட வேண்டும்
0: என்று சொன்னான். இருவரும் துரிதமாகச் சென்றார்கள். மந்தாகினியும் அவர்கள் அறியாமல்

0: பின்தொடர்ந்தாள். நாற்புறமும் நன்றாக பார்த்துவிட்டு ரவிதாசன் திறந்திருந்த நிலவரைக் கதவை சுட்டிக்காட்டி சோமன் சாம்பவனை அதன் உள்ளே போகச் சொன்னான். முதலில் இருட்டு, கண் தெரியாது, அதற்காக கதவின் அருகிலேயே நின்றுவிடாதே, உள்ளே கொஞ்சம் தூரமாக போய் நின்றுகொள் என்றான். சோமன் சாம்பவன் நிலவறைக்குள் புகுந்ததும் அவனை இருள் விழுங்கிவிட்டது போல இருந்தது. பிறகு ரவிதாசன் நடைபாதை வழியாக திரும்பி நந்தினி தேவியிடம் வசந்த மண்டபம் வரையில் சென்றான். அங்கிருந்து பழுவேட்டரையரின் அரண்மனையை பார்த்து கொண்டிருந்தான். தாதிப்பெண்ணைத் தவிர வேறு யாராவது வந்துவிட்டால் அவனும் நிலவறைக்குள் அவசரமாகச் சென்று கதவை சாத்திக் கொள்வது அவசியமாயிருக்கலாமல்லவா? ரவிதாசன் அவ்விதம் வசந்த மண்டபத்தில் நின்று கொண்டு அரண்மனை வாசலையே பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் மந்தாகினி சிறிதும் சத்தமின்றி நடந்து வந்து திறந்து இருந்த நிலவறைக்குள் பிரவேசித்தாள். அடர்ந்த காடுகளில் நள்ளிரவில் எத்தனையோ நாள் இருந்து பழக்கப்பட்டவளுக்கு அந்த நிலவரையின் இருட்டு ஒரு பிரமாதமா என்ன? சில வினாடி நேரத்தில் கண் தெரிய ஆரம்பித்தது. ரவிதாசனுடன் வந்தவன் சற்று தூரத்தில் ஒரு தூணுடன் முட்டி கொண்டு தவித்ததை பார்த்தாள். இவள் அதற்கு நேர்மாறான திசையில் சென்றாள். அங்கே ஒரு படிக்கட்டு காணப்பட்டது. நிலவரை பாதை அங்கே கீழே சென்று இறங்கியது. படிகளின் வழியாக இறங்கி கீழே நின்று கொண்டாள். சோமன் சாம்பவனுக்கு ஏதோ சிறிது சத்தம் கேட்டிருக்க வேண்டும். யாரது என்று குரல் கொடுத்தான். அது திறந்திருந்த வாசல் வழியாகப் போய் ரவிதாசனுடைய காதில் லேசாக விழுந்தது. அதே சமயத்தில் அரண்மனை வாசல் வழியாக தாதிப்பெண் கையில் தீவர்த்தியுடன் வந்து கொண்டிருந்ததை ரவிதாசன் பார்த்தான். தான் முன்னால் சென்று சோமன் சாம்பவனுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக விரைந்து நடந்தான். நிலவரை வாசற்படிக்குள் புகுந்ததும்,
1: சாம்பவா, எங்கே இருக்கிறாய்? என்னை கூப்பிட்டாயா
0: என்றான்.
1: ஆமா, கூப்பிட்டு. அதற்குள்ளே அவசரமா? உன் குரல் வெளியிலே யாருக்காவது கேட்டால் என்ன செய்கிறது? உன்னை இங்கே இப்படி விட்டுவிட்டு போய்விடுவேன் என்று நினைத்தாயா?
0: இல்லை இல்லை, ஒரு விஷயம் கேட்பதற்காக கூப்பிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே சோமன் சாம்பவன் ரவிதாசனை அணுகி வந்தான்.
2: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: தனாதிகாரி இளையராணி ரெண்டு பேரும் ஊர்ல இல்லை. தாதி பெண்களுக்கு ஒரே கொண்டாட்டம். நந்தினிய நம்முடைய சீதா தேவின்னு கேலி பண்ணி பேசுற அளவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. மந்திரவாதி ரவிதாசை எதிர்பாராத விதமா வந்துட்டான். வாசுகிக்கு தான் பெரிய தலைவலி. ஆமா, நந்தினியின் அந்தரங்க பணிப்பெண் வாசுகி தான். நேர்களுக்கு நினைவு இருக்கும், அவ வச்சிருந்த ஏணியில் ஏறி வந்தியத்தேவன் வந்ததும் சந்தேகம் ஏற்பட்டு நீதானான்னு கேட்ட வாசுகி. வந்தியத்தேவனுடன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, உன் இடத்துக்கு போ, யாராவது வர காலடி சத்தம் கேட்டால் கதவை படியிருந்து சாத்துன்னு நந்தினி அவளை விரட்டினதும் நினைவு இருக்கும். இது ரொம்ப நெருக்கடியான கட்டம். எஜமானி, கோட்டை காவலர் ரெண்டு பேர்கிட்டையும் ஏதாவது சொல்லி தப்பிச்சுக்கலாம். இந்த ரவிதாசன் பொல்லாதவன், பாவம். இது அவளுடைய கணிப்பு. சோமன் சாம்பவன் இந்த பேரில் சில சுவையான செய்திகளை காணலாம். சோமன் சந்திரன், சந்திரனை சூடிய பெம்மான், கொடைத்தன்மையை தருபவன். நிழல் அருமை வெயிலிலே நின்று அறிமின், ஈசன் கழல் அருமை வெவ்வினையிற்கான்மின். பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில், சோமன் கொடையருமை புல்லரிடத்தே அறிமின் போய். ஔவையார் பாடல். நிழலோட அருமை வெயிலையும், ஈசனின் திருவடி அருமை கொடிய வினையிலேயும், தமிழின் சொல் அருமை நாலடியார் திருக்குறள் இரண்டிலேயும், சோமன் கொடை அருமை அற்பரின் சிறுமையிலேயும் விளங்கும். சாம்பவ, சிவனுக்குரிய சாம்பவன், சிவபக்தன். வேர் சொல் சம், மங்களம் பிறக்கும் இடம். சம்பு சிவன், அவன் பத்தினி சாம்பவி. ஹனுமார் அழித்த அசோகவனம், சீதை தங்கியிருந்த மரம் தவிர அனைத்து மரங்களும் சாய்ந்து விட்டன. இது எப்படி இருக்குதா? கம்பர் சொல்றார், மும்முறை உலகமெல்லாம் மும்முறை முடிவுதான அம்முறை ஐயன் வைகும் ஆள் என நின்றதம்மா. எல்லாமே அழிகிற ஊழிக் காலத்தில் திருமால் பள்ளி கொள்றதுக்காக ஒரு ஆலமரம் நிற்கிற மாதிரி, வனத்தை அழித்த அனுமன் தனியன்

0: நிற்கிறான். எப்படி? 14 உலகங்களையும் அளந்த திரிவிக்ரம மூர்த்தியைப் போல. அது மட்டுமா? ஆழியின் நடுவன் நின்ற அறுவரைக்கு அரசும் ஒத்தான். ஊழியின் இறுதி காலத்து உரிதிர மூர்த்தி ஒத்தான். பார்க்கடலின் நடுவே மத்தாக நின்ற மந்திர மலையைப் போல, ஊழிக்காலத்தின் இறுதியிலே நிற்கும் ருத்ரனைப் போல காட்சி அளித்தானாம். ரவிதாசனோட வந்தவனுக்கு இருட்டு கூட பயமில்லை, தனிமைதான் அச்சம் தருது. என்ன செய்ய போறான்?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

கதம்ப மலர்கள். மீண்டும் கதம்ப மலர்கள் மலரும் நாளை மாலை 6 மணிக்கு. எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க இனிய செயலி தரும் கூடை பன்மலை 100.5 இணைந்தே இருங்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து கேட்கலாம், ஆசையில் ஒரு குக்கூ.

நேயர்கள் அனைவருக்கும் ஈரோடு கைலாசத்தின் இனிய வணக்கங்கள். எப்போது கேட்டாலும் திகட்டாத தித்திக்காத இனிய கானங்களை நேயர்தம் குரல் வழியே கேட்டு வான்வெளியே அனுப்பி மகிழ்ச்சியூட்ட வருகிறது கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. இது ஒரு குரல் வழி விருப்ப பாடல் நிகழ்ச்சிங்க. உங்கள் விருப்ப பாடலும் அரங்கேற கட்சவி எண்ணான 94 84

0: ஆறு 28 24 24ங்கிற எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அது இடம்பெற்ற திரைப்படம், யார் யாருக்கு இந்த பாடல் பிடிக்கும், நீங்கள் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர், எந்த ஊரைச் சேர்ந்தவர், இந்த தகவலையெல்லாம் உங்கள் குரல் வழியாக கட்சிவியனுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு பாடல் தர தயாராக இருக்குது. கோடை பண்பலை 100.5 MHz. இப்போ நிகழ்ச்சியோட முதல் பாடல் யாருக்காக தெரிஞ்சுக்கலாங்க.
1: கோடை பண்பலைக்கு இரவு வணக்கம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயிலிருந்து பழனி பேசுகிறேன். ஆசையிலூருக்கு கூ நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் கேப்டன் பிரபாகரன் செய்யப்படுத்தி பாசமுள்ள பாண்டியரே, இந்த பாட்டு ஒளிபரப்பு. நன்றி.
0: உங்களுக்கான பாடல் இதோ.

0: இதயங்கள் விரும்பும் இசை சந்தங்களை காற்றின் வழியை தந்து கொண்டிருப்பது 100.5 நாசில் ஒரு கொக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாருக்காக தெரிஞ்சுக்கலாங்க?
1: இசையின் பூங்காவனம் 100.5 கோடி பண்பலைக்கு அன்பு வணக்கம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் பொன்மன செல்வன் என்ற படத்திலிருந்து பொட்டு வச்ச தங்க குடம் என்ற பாடல். நாமக்கல் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார். அனைவருக்காகவும் நன்றி.
0: உங்கள் மனம் விரும்பிய பாடல் இதோ வான்வெளியே.

0: நேரம் இப்பொழுது 7:12 ஆகுதுங்க. இதை எங்கள் விரும்பும் இசைச்சந்தங்களை காட்டின் வழியை தந்து கொண்டிருப்பது 100.5 ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த விருப்ப பாடல் யாருக்காக தெரிஞ்சுக்கலாங்க?
1: வணக்கம் கோடை பண்பலை, என் பேர் ஹரிகிருஷ்ணன், ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலிருந்து பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாட்டு காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து வானம் மண்ணும் கட்டி கொண்டது என்ற பாடல் ஒளிபரப்புங்கள். நன்றி.
0: இது அவருக்கான பாடல்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
4: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
3: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
5: திவ்ய கஷேத்ரா பிலிம்ஸ், டாக்டர் CR ராஜன் தயாரிப்பில், திருவருள் கிருஷ்ணன் இயக்கத்தில், தேஜஸ் ராஜன் மற்றும் பலர் நடிக்கும் KGF, புஷ்பா போன்ற அதிரடி திரைப்பட வரிசையில் அமரம். ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: அமரம் ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: நேரம் இப்பொழுது 7:23 ஆகுதுங்க. இது உங்கள் மனம் விரும்பிய கானங்களை தந்து கொண்டிருக்கும் ஆசியில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாருக்காக தெரிஞ்சுக்கலாங்க.
1: வணக்கம் கோடையப்பம், தேனி மாவட்டம் வடுகப்பட்டி சந்திரா பேசுகிறேன். ஆசையில் ஒரு குக்கு. எனக்கு பிடித்த பாட்டு கும்மிப்பாட்டு படத்திலிருந்து அடியே ஆசை அமைச்சா வாங்கி தந்த மல்லிகைப்பூ. போடுங்க. வணக்கம்.
0: உங்களுக்கான பாடல் இதோ.

0: கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிய இரவு வணக்கம். சொந்த பந்தம் நிகழ்ச்சியில் இன்றைய நம்ம நிகழ்ச்சியில் சொந்த பந்தமாக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க கொடைக்கானல் எங்கே பார்த்தாங்க, அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்க பேர் என்ன, இப்படி எக்கச்சக்கமான விஷயத்தை கேட்க இருக்கலாம், கேட்க ஆரம்பிச்சிடலாமா? ஐயா வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்களேன் எங்களுக்காக.
1: சார், என்னோடய பேர் மாணிக்கராஜ். எனக்கு சொந்த ஊர் தங்காசி மாவட்டம். அங்கே ஒரு சின்ன கிராமம், சின்ன வாய்க்குளங்கிற ஒரு கிராமம். அங்கேருந்து ஒரு 2 ப்ரோக்ராமாக கொடைக்கானல் சுற்றி பார்க்குறவங்க வந்திருக்கிறோம். அங்கே வந்ததில் ஒரு இருக்கிற ஏரியாவில் இன்றைக்கி ஒரு 45% இருக்கக்கூடிய எல்லாமே ஓரளவு கவர் பண்ணி பார்த்துருக்குறோம். நாங்கள் வந்த நேரமோ என்னமோ தெரியல, இயற்கை வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இன்றைக்கி சாரல் மலையும் நல்லா பனி மேகத்தையும் பார்த்து ரசிச்சிட்டோம். இந்த மாதிரி வாய்ப்பை வந்து எங்கள் ஊரில் வந்து இப்போதைக்குல பார்க்க முடியல. கடந்த 2 காலமாக எங்கள் ஊரை பொறுத்தளவில் சரியான வெக்கையாக இருந்துச்சு.
0: தென்காசிக்காரங்களும் இப்படி சொன்னால் எப்படியா?
1: அது தென்காசி நம்ம எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தோட ஒரு எல்லை, கேரளா காற்று உங்களுக்கு என்றாகும்,
0: எல்லாரும் கற்பனையில் இருக்கு
1: அப்படிலாம் நினச்சிருப்பாங்க. பக்கத்தில் குற்றாலம் இருக்கிறது இப்படிலாம் நினச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு அங்கே எல்லாம் வறண்டு ரொம்ப வெக்கையாக இருக்குது. இப்போ 2 தான் கொஞ்சம் மலைகள் இருக்குது. அந்த ஏக்கத்தை இங்கே வந்து தீர்த்துக்கிட்டோம் சார்.
0: சந்தோஷமாக இருந்தது.
1: ஆமாம் சார்.
0: சரி, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க
1: சார்? நான் பார்க்குறது வந்து இப்போதைக்கு டிரைவிங் ஃபீல்டில் இருக்கிறேன், ஆக்டிங் டிரைவர்ஸாக பார்க்குறேன். இன்றைக்கி ஒரு சின்ன ஃபேமிலி சர்க்கிளோடு சேர்ந்து இன்றைக்கி ஒரு 2 ப்ரோக்ராமுக்காக இன்றைக்கி கொடைக்கல் வந்திருக்கேன் சார். அவங்களோட சேர்ந்து வந்ததில் எனக்கு இவ்வளோ ஒரு குளுமையான கிளைமேட்டில் குளிர்ச்சியான இடங்களாக பார்த்ததில் ஒரு முன்னு திருப்தி. அதுலேயும் உங்கள் பண்பலைக்கு வந்ததில் இன்னும் பேரன்போ
0: அப்படி சொல்லுங்க.
1: ஆமாம் சார்.
0: அது வாகன ஓட்டும் துறையில் இருக்கிறவங்க நிறைய பாடல்கள் கேட்கறது, வானொலி கேட்கறது, இதெல்லாம் வழக்கமாக இருக்கும். கொடைக்கானல் இத்தனை முறை வந்திருப்பீங்க
1: சார்? 4-5 வந்திருக்கேன் இப்போ ஒரு சமீபத்தை ஃபீல்டுக்குள்ளே. இருந்தாலும் நாங்கள் வந்து அனைத்து பாட்டுமே ரசிக்கத்தான் செய்தோம் ஒழிஞ்சு, நாங்கள் விரும்பி இதுதான் எங்களுக்கு வேணும்னு ஒரு தனிப்பட்ட ஃபீல்டு நாங்கள் கேட்க மாட்டோம். எந்த ஒரு ரசிகர் படமும் எந்த ஒரு இசை அமைப்பாளர்கள் ஏதோ எல்லா பாட்டையுமே ரசிப்போம்.
0: வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும் பாட்டு பாடுப்பா, நான் நீ பாட நான்
1: கேட்க. ஆமாம், எங்களுடைய தொழில் வந்து அனைத்தையுமே ரசிக்கிறது தான் எங்களுக்கு வேலையோ. அதே மாதிரி கூட

0: வர்றவங்களையும் ரசிக்க வைக்கணும். எங்களோட ஃபீல்டு வந்து அந்த மாதிரி பாதுகாப்பாக பயணத்தை உணர்ந்து அவங்க என்ன நோக்கத்துக்காக வராங்களோ அதை நிறைவேற்றி கொடுக்குறது வந்து எங்களோட கடமை. திரும்பி அதே மாதிரி அவங்கள போய் சேஃப்டியாக ஒப்படைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நாங்கள் வந்து அந்த பொறுப்பை கேர் எடுத்து பார்ப்போம்.
1: அழகாக சொன்னேன், கடமையும் இருக்குது பொறுப்பு
0: பொறுப்பு ரெண்டுமே இருக்குது. இந்த ரெண்டும் இருக்க போய் அந்த ஃபீல்டில் வந்து குரலும் நாங்கள் நினச்சி நிற்கிற மாதிரி.
1: சரி, இப்போ இந்த கொடைக்கானல் சாலை வந்து மலைப்பாதை கொண்டை ஊசி வளைவுகள் இப்படி நிறையா இருக்கும். நீங்கள் வரும்போது இந்த இடம் சவாலாக இருந்துச்சு, இப்படி வண்டி ஓட்டுறாங்க இப்போலாம் ஓட்டாதீங்க அப்படி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா?
0: அது வந்து இன்றைய தலைமுறை இளைய தலைமுறை தான் கொஞ்சம் நம்ம வந்து அதை சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து எடுக்கிற முடிவு எல்லாமே நம்ம எடுக்க தான் சரி அப்படிங்கிற அப்படி நினைக்கிறோம். அதாவது ஒரு டூ வீலரில் வந்தாலும் சரி, ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ண போகிறோம்னா சரி, நம்ம இப்படி நிப்பாட்டுறோம், ஒரு டீ சாப்பிட்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும்னு நினச்சாங்கன்னா அந்த 10 நிமிஷத்துக்கு நம்ம உள்ளே இருக்கும்போது அந்த 10 நிமிஷத்தில் எத்தனை வண்டி வாகனங்கள் கிராஸ் பண்ணும், அப்போ அவங்களுக்கு இது இடையூறு ஏற்படுத்துமா? அந்த மாதிரி சின்ன யோசனையோட இன்னும் கொஞ்சம் ஒதுக்கி நிப்பாட்டலாமா, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்களுக்கு வரணுங்கிற நான் எதிர்பார்க்குறேன் ஒரு டிரைவிங் ஃபீல்டில் இருக்கிறதால. அதே மாதிரி ஓன் போர்டு ஓட்டுற நபர்களும் அந்த மாதிரி தான். ஏன்னா அவங்கள வந்து ஃபேமிலி சர்க்கிள் ஃபேமிலியோட வரும்போது பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்னு இறங்கிட்டு ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வண்டி வாங்கினதுன்னு பட்டு போயிருந்தாங்க. அதை வந்து அவங்க ஃபீல் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம ஃபேமிலி அங்கனுக்கு கார் 5 நிமிஷத்தில் வந்து எடுத்துட மாட்டோமா அப்படிங்கிறது தான் எடுக்கிறாங்களோ ஒழிஞ்சு அந்த மற்றவங்களுக்கு இடையூறு வருதுங்கிறத வந்து அவங்க மனசளவில் அது ஃபீல் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது, ஒரு சில ஒரு அந்த அறியாமை அதை அப்படி தான் பக்குவப்படாமல் இருக்கிறாங்கன்னு அதையும் நம்ம அப்படி தான் மாற்றிக்க வேண்டியது இருக்குது.
1: நல்ல ஓட்டுறாரா இருப்பீங்க, ஒரு கோவப்படாத ஓட்டுறார், சரி அறியாமையில் சொல்கிறாங்க பரவாயில்ல போகிறது அப்படி
0: அப்படி நினச்சி அந்த இடத்த கடந்து போனாதான் எங்கள் மனசுக்குள்ள ஒரு சபலமோ ஒரு பரபரப்போ வெறுப்பு கோபதாவங்கள் இல்லாமல் நாங்கள் இயல்பான வேகத்தில் இயல்பாகவே போக முடியும்.
1: கோபத்தை வண்டியில் காமிக்க
0: அது அதை வந்து பப்ளிக்கில் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறத வந்து அந்த அடுத்த செகண்ட் மறந்துட்டு நம்ம அடுத்த ரோடு வளைவு எப்படி இருக்குது, மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குது, நம்ம எப்படி சொகுசாக அந்த வாகனத்தை போயிட்டு அவங்க சொகுசான பயணத்தை கொடுக்கணும், நம்ம கொடுத்த கமிட்மெண்ட்டை எப்படி உடைக்கணும், அதை அதில் நாங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி போயிடுவோம்.
1: ரொம்ப அழகாக இவ்வளோ நேரம் பேசுனீங்க, அதுவும் போகிற போக்கில் ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. கவனமாக போ ஓட்டுங்க, அதே நேரத்தில் ஓரமாக பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் வாகனத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
0: அது வந்து எனக்கு வந்து அதான் சொல்கிறேன் சார், காமனாக வந்து இன்ன நபர் இந்த சினிமா ஆக்டர் இந்த இசை அமைப்பாளர் இந்த டைரக்டர் இப்படிங்க பாகுபாடு வந்து ஓட்டுநர் சந்தர்ந்ததில் யாருமே அதிகமாக நாங்கள் விரும்பும்
1: பண்பலை விருப்பமா?
0: கண்டிப்பாக பண்பலை விருப்பமாக எல்லாருக்கும் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு நல்ல சாங்கை போட்டுருங்க சார்.
1: சரி, உங்களோட விருப்பத்தில் பண்பலையின் விருப்ப பாடலாக ஒன்று வர இருக்குது, இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5. ஐயா ரொம்ப நன்றி, உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட சொந்த பந்தம் நிகழ்ச்சியில் பயணித்தமைக்காக நன்றி.
0: ரொம்ப நன்றி சார்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சேவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

0: நேரம் இப்பொழுது 7:41 ஆயிடுச்சுங்க. இதை எங்கள் விரும்பிய கானங்களை தந்து மகிழ்ச்சி விட்டுக் கொண்டிருப்பது 100.5 ஆசையில் ஒரு குக்கு. இப்ப அடுத்த பாடல் யாருக்காக தெரிஞ்சுக்கலாங்க.
1: அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் கருவமாட்ட வாங்கலந்து ராஜேஸ்வரி. ஆசையில் ஒரு குக்கு. எனக்கு பிடித்த படம் சிறையில் புத்த சின்னமலையிலிருந்து வாசக்கருவே பிழையே அந்த பாட்டு படமாக கேட்டுக்க. நன்றி, வணக்கம்.
0: உங்களுக்கான பாடல் இதோ முகிலின் வெளியே.

0: உள்ளத்திற்கு உற்சாகமூட்டும் சந்தங்களை அரங்கேறி கொண்டிருப்பது உங்கள் அபிமான கோடை பண்புடைய நூறு புள்ளியில் ஆசையில் ஒரு கொக்கு நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாருக்காக தெரிஞ்சுக்கலாங்க?
1: வணக்கம் கோடை பண்பலை, நான் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலிருந்து வனிதா பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் வைதேகி காத்திருந்தாள் படத்திலிருந்து ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு, அந்த பாடல் போடுங்க. நன்றி, வணக்கம்.
0: உங்களுக்கான பாடல் இதோ வான்வெளியே.

0: எல்ஐசியின் புதிய ஜீவன் சாந்தி பாலிசி. ஒரு முறை பிரீமியம் செலுத்தி வாழ்நாள் முழுவதும் கேரண்டீட் ஆனுவிட்டி பெறுங்கள். எப்போது வேண்டுமானாலும் எல்ஐசி ஜீவன் சாந்தி, நிம்மதி கேரண்டி. எல்ஐசி ஹர்பல் ஆப்கே சார்.
1: விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்த விவரங்களுக்கு கையெழுத்திடுவதற்கு முன் விற்பனை ஆவணத்தை தெளிவாக படிக்கவும்.
2: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்

0: சார், காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.

நான் ரேவதி பேசுறேன். கோடை வானொலி நிலையம் எத்தனையோ நேயர்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. கோடை எஃப்எம் 100.5 நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம்.

அரசுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது, சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 94-43-88-64-52 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வன சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.

0: நேரம் இப்பொழுது 7:55 ஆயிடுச்சு. இது உங்கள் விமான கோடை பண்புடைய 100.5 ஆசியில் ஒரு குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கேன். நிகழ்ச்சி நிறைவான பாடல் யாருக்காக தெரிஞ்சுக்கலாங்க?
1: வணக்கம் கோடை பண்பலை, நான் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திலிருந்து கவிதா பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் இந்தியன் திரைப்படத்திலிருந்து பச்சை கிளிகள் தோளோடு.
0: இந்த பாடல் உங்களுக்காக வளம் வருது வான்வெளியே.

இனிதே நேயர்கள் மனம் விரும்பிய சந்தங்களை தந்து நிறைவு பெறுகிறது 100.5 ஆசையில் ஒரு கொக்கு. இனி 100.5 பள்ளி வயலும் கல்லூரி கற்கும் மாணாக்கரின் பங்களிப்பில் இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. முன்பாக கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன். யுபிஐ பணப்பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பணப்பரிவர்த்தனையில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், யுபிஐ பணப்பரிவர்த்தனை தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவு பெற்று 11வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் மின்னணு பரிவர்த்தனை பயணத்தின் திருப்புமுனையாக யுபிஐ திகழ்வதாகவும் ஒவ்வொரு இந்தியனும் இதுகுறித்து பெருமைப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யுபிஐ பணப்பரிவர்த்தனை மூலம் கிடைத்துள்ள நன்மைகளை அனுபவத்தையும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO உருவாக்கிய தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த நடவடிக்கை ராணுவத்தின் செயல்திறனை மேம்படுத்தி பாதுகாப்பு தளவாடங்களுக்காக இறக்குமதிக்கு சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜப்பான் நாட்டு தொழில்துறையினருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இந்தியாவின் கப்பல் கட்டுதல், சரக்கு போக்குவரத்து, கடல்சார் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இன்று அந்நாட்டின் முன்னணி தொழில் நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய பொருளாதாரம் எழுச்சி பெற்று கடந்த ஆண்டில் 7.7% அளவிற்கு வளர்ச்சி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு 6G உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்நுட்ப

ஊடகங்கள் நம்பகமான மற்றும் பாதுகாப்பானதாக உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் தொலைத்தொடர்பு சேவைகளை மேம்படுத்துவதில் சிடாட் அமைப்பின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த அமைப்பு தொலைத்தொடர்பு துறையில் பல்வேறு உள்நாட்டு தொழில்நுட்பங்களை உருவாக்கியிருப்பதுடன் தொடர்ந்து புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வேளாண் பட்டப்படிப்புகளில் சேர இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், வேளாண் கல்வி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவையும் இணைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வேளாண்மை தொடர்பான பாடங்களை வகுப்பறைகளில் கற்றுத்தருவதை குறைத்துவிட்டு வயல்வெளிகளிலும் அனுபவமிக்க விவசாயிகளோடும் இணைந்து மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் வணிக அனுமதிக்கான நடைமுறைகளை எளிதாக்கி 21 நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர், தமிழகத்தில் ஜவுளி தோல்பொருட்கள், பட்டாசுகள், வாகன உதிரிப்பாகங்கள், நகைகள் உள்ளிட்ட தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். செயற்கைக்கோள் மற்றும் உந்துவிசை உற்பத்திக்கான சிறப்பு விண்வெளி முதலீட்டு மண்டலங்கள் உருவாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஓசூர், கிருஷ்ணகிரி பகுதிகளில் சரக்கு போக்குவரத்து தேவையை கருத்தில் கொண்டு ஓசூரில் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செல்வி கீர்த்தனா கூறினார். ஆவின் நிறுவனத்தின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விடுத்த அறிவிப்பில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளதை வரவேற்பதாக கூறியுள்ளார். இருப்பினும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்களின் பொருளாதார நலனையும் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கொழும்புவில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா முதல் இன்னிங்ஸில் 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இன்றைய ஆட்ட நேர இறுதியில் இலங்கை 238 ரன் பின்தங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

இனிய வணக்கம் நேயர்களே, வணக்கம் மாணவ கண்மணிகளே. கனவுகள் கண்களில் இருக்கையில் தடைகள் ஒன்றும் பெரிதில்லை. விழுந்தாலும் எழுவோம், விடாமுயற்சியாய் நடந்திடுவோம். நாளை நம்முடைய நாளென்று நம்பிக்கையோடு பயணிக்க அழைக்கிறது கோடை பந்தலின் நுறுப்புள்ளியாய்ந்தின் இளமை பேசுகிறது. இன்னைக்கு இளமை பேசுகிறதுல ரெண்டு விளையாட்டுகள் இருக்கு, நான் நெகிழ் சிக்கு புக்கு. இந்த ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் விளையாட வரலாம். விளையாட்டுகளை எப்படி விளையாடணும் தெரியாது, விதிமுறைகள் என்னென்ன அப்படின்னு தெரியாத குட்டிச்சலங்களுக்காக விளையாட்டுகளை எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லிடலாமா? நான் நெகிழ் அப்படின்ற விளையாட்டு எப்படின்னா, நாக்கு பயிற்சி தரக்கூடிய ஒரு விளையாட்டு. அதாவது டங் ட்விஸ்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த டங் ட்விஸ்டரை வந்து நம்ம வந்து தமிழில் விளையாட போகிறோம். நான் நெகிழ் அந்த விளையாட்டுக்கு பேர். சொல்கிற வாக்கியத்தை பிழை இல்லாமல்

ரொம்ப வேகமாக சொல்லணும். இப்படி விளையாடுற விளையாட்டுக்கு பேர் நான் நெகிழ். சிக்கு புக்கு அப்படின்ற விளையாட்டு எப்படின்னா, முதல்ல ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லணும். ரெண்டாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதிலையும் ரெண்டாவது கேள்விக்கான பதிலையும் சேர்த்து சொல்லணும். அதே மாதிரி மூணாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில், ரெண்டாவது கேள்விக்கான பதில், மூன்றாவது கேள்விக்கான பதில், இந்த பதில்களை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சேர்த்து சொல்லணும். ஒன்றாவது கேள்விக்கான பதிலிருந்து எத்தனை கேள்விகள் கேட்குறோமோ அத்தனை கேள்விக்கான பதில்களையும் தொடர்ந்து நீங்கள் ட்ரெயின் போல், அதாவது சிக்கு புக்கு, அந்த ரயில் பெட்டி போல் தொடர்ந்து சொல்கிற விளையாட்டுக்கு பேர் சிக்கு புக்கு. என்ன குட்டி செல்லுங்களா, விளையாட்டுக்கள் எப்படின்னு தெரிஞ்சிருச்சா? வாங்க விளையாடலாம். உங்களுக்கான இலக்கங்கள் 24, 24, 24, 24, 26, 24, 24, 29. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045-42 சேர்த்துக்கங்க. உங்களோடு விளையாட காத்திருக்கிறேன். நான் உங்கள் பிரேமா ஜெகன்.

பாருங்க இத கேளுங்க. டொயங்கில் டொயங்கில் சூப்பர் ஸ்டார் ஔவை யாரு லிட்டில் ஸ்டார் அங்கே.

தாங்கிறதுக்கு நிமிடம், தாங்கிறதுக்கு நிமிடம், தாங்கிறதுக்கு நிமிடம், தட்டி தகுதி விடுதா, தட்டி தகுதி விடா, தட்டி தகுதி விடா, தகுதி தகுதி விடுதா.

ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் பார்த்தீங்கன்னா 8:13 ஆயிருச்சு. இன்னைக்கு இளமை பேசுகிறதுல ரெண்டு விளையாட்டுகள், நான் நெகிழ்ச்சிக்கு புக்கு. இந்த ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் விளையாட வரலாம்.
1: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
2: தங்கள் அன்புடன்
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
1: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
2: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
2: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
2: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
2: நமது கோடை பண்பலை 100.5.

என்றுமே தித்திக்கும் கோடை பண்பலையின் 100.5 இளமை பேசுகிறது. மாணவ கண்மணிகள் விளையாட வரலாம் இந்த எண்களில், அதாவது 94 870 77 448 அப்படின்ற ஒரு எண் இருக்கு. இன்னொரு எண் 96 55 24 24 29 ரெண்டு நம்பர் இருக்கு. இந்த ரெண்டு எண்களில் நீங்கள் முயற்சி செஞ்சு இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கலாம். எண்களை மறுபடியும் சொல்கிறேன், 94 870 77 448 அப்படின்ற ஒரு எண், இன்னொரு எண் 96 55 24 24 29. இந்த ரெண்டு எண்களை தொடர்பு கொண்டு வாங்க நிகழ்ச்சிக்கு பேசலாம்.

0: ஆயுள் காப்பீட்டின் பாதுகாப்பு வலையை உறுதி செய்து உங்கள் சந்தை வருமானத்தை விரைவாக முன்னோக்கி அனுப்ப நீங்கள் தயாரா? அறிமுகப்படுத்துகிறோம் LIC இன்டெக்ஸ் பிளஸ். ரூபாய் 2500 வரையிலான மந்த்லி பிரீமியம் உடன் உங்கள் பயணத்தை தொடங்கி இரண்டு டைனமிக் ஃபண்ட்ஸ்ல இருந்து ஒன்றை தேர்வு செய்யவும். நிப்டி 50 தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்குகளில் வளரும் பிளெக்சி ஸ்மார்ட் குரோத் ஃபண்ட் அல்லது நிப்டி 100 கவனம் செலுத்தும் பிளெக்சி குரோத் ஃபண்ட் உத்தரவாதமான கூடுதல்களின் பாதுகாப்புடன். மேலும் விவரங்களுக்கு உங்கள் ஏஜென்டை தொடர்பு கொள்ளவும் அல்லது www.licindia.in ஐ பார்வையிடவும். LIC, ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பொருந்தும்.
1: எங்கேயும் எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை இன்னொரு புள்ளியாய்ந்துள்ளது. இளமை பேசுகிறது. நேரம் 8:22. இன்னைக்கு இளமை பேசுகிறதுல ரெண்டு விளையாட்டுகள் இருக்கு. நான் நெகிழ்ச்சிக்கு புக். இந்த ரெண்டு விளையாட்டுகளை நீங்க விளையாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 94-870-77-448 94-870-77-448 அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். இல்லை அப்படின்னா 96-55-24-24-29 அப்படின்ற எண்ணுக்கும் முயற்சி செய்யலாம். இந்த ரெண்டு எண்களை நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்க விளையாடலாம். இப்போ காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: மலைகளின் இளவரசி கொடைக்கானல், நமது நேய உறவுகளின் மனங்களின் இளவரசி கோடை பண்பலை 100.5.
1: அழகா பேசுறீங்களே, யாரு?
2: பிரேமா ஜெகன் மேடம், உங்களுக்கும் நமது நிலையத்தில் பணியாற்றும் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் ஆணைக்கல்பட்டி

0: மேடம்.
1: ஓ, திவாகர் தானா? எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நாங்களும் நலமா இருக்கோம். திருச்சியில மழை பெய்யுதுன்னு கேள்விப்பட்டோமே, ஆமாவா இல்லையா?
0: அது ஒரு சில இடத்துல பெய்யுங்க மேடம்,
1: ஒரு சில இடத்துல.
0: எங்க ஊர்ல பெய்யல.
1: சரி,
0: ஜெயில் தாங்க மேடம்.
1: சரிங்க திவாகர், என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
0: 11ஆம் வகுப்பு மேடம்.
1: எப்படி வீட்ல எப்படி இருக்காங்க எல்லாரும்?
0: நல்லா இருக்கேங்க மேடம்.
1: வீட்டு பாடம்லாம் முடிச்சிட்டீங்களா? உங்களுக்கும் நிறைய கொடுப்பாங்க இல்லையா?
0: ஆமாங்க மேடம்.
1: ரொம்ப கஷ்டமா சொல்றீங்க. காலையில படிக்கிற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? எத்தனை மணிக்கு எந்திரிச்சு படிப்பீங்க?
0: அடிக்கடி
1: வாங்க பேசலாம், முயற்சி செஞ்சு வாங்க நிகழ்ச்சியில. சரிங்க திவாகர், இப்போ ரெண்டு விளையாட்டு இருக்குது, நான் நெகிழ் செக்கு புக்கு. உங்களுக்கு வந்து நான் நெகிழ் தரலாம் அப்படின்னு யோசித்திருக்கோம், விளையாடலாமா?
0: விளையாடலாங்க மேடம்.
1: ரொம்ப எளிமையான ஒரு நான் நெகிழ், புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக சொல்லிடலாம். சரிங்களா?
0: சரிங்க மேடம்.
1: சொல்லட்டுமா?
0: சொல்லலாம் மேடம்.
1: கடமுட மாட்டு வண்டி தட தடவென உருண்டு போய் மடமடவென கலன்றதால் படபடவென நெஞ்சம் பதறாதோ. புரியுதா? கடமுட மாட்டு வண்டி தட தடவென உருண்டு போய் மடமடவென கலன்றதென்றால் படபடவென நெஞ்சம் பதறாதோ.
0: தடகடன்னு மாட்டு வண்டி மடமடன
1: இல்லையே, ஒரு லைனவே விட்டுட்டீங்களே, ஒரு வரியவே விட்டுட்டீங்க. இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லவா? கலன்றதென்றால் படபடவன நெஞ்சம் பதறாதோ. சொல்லுங்க. ரெண்டு வரி மட்டும் மறந்து போயிடுதா? எந்த மாதிரி அது, அந்த என்ன அர்த்தத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா சொல்லலாம். கடமுட மாட்டு வண்டி தட தடவன உருண்டு போய் மடமடவன கலன்றதென்றால் படபடவென நெஞ்சம் பதறாதோ. நான்கே வரிகள்.
0: கடகடன்னு மாட்டு வண்டி தடதடன்னு உருண்டு போய் மடமடன்னு
1: கலன்றதென்றால், கலன்றுச்சு அந்த சக்கரம் கலன்றது அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு?
0: கலன்று.
1: சரி விடுங்க, சொல்லுங்க. மறந்து போச்சு, மனசு உடஞ்சு போச்சா? இல்ல இல்ல, இன்னும் ஒரு தடவை நல்லா கவனிங்க. கடமுட மாட்டு வண்டி தட தடவென உருண்டு போய் மடமடவென கலன்றதென்றால் படபடவென நெஞ்சம் பதறாதோ. மாத்திட்டீங்க. ரொம்ப சிரமமா இருக்கோ. என்ன திவாகர், ஞாபகம் வைக்க முடியலையா?
0: கடகடன்னு உருண்டு போய் மடமடன்னு நெஞ்சம்
1: மடமடன்னு கலன்றதென்றால், அதாவது அந்த சக்கரம் கலன்றுச்சு அப்படின்னா நம்ம நெஞ்சம் எப்படி இருக்கும்? படபட படன்னு அப்படியே பதறும். பதறந்தானே? மாட்டு வண்டியில போனாதான் தெரியும், மாட்டு வண்டியில போய் சக்கரம் கலண்டா எப்படி இருக்கும் மனசு? படபடன்னு இருக்கும், அனுபவிச்சாதான் தெரியும்ல. சரிங்க, முயற்சிக்கு பாராட்டுக்கள். சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம் திவாகர்? ஏதாவது பிடிச்ச பாட்டு?
0: படம் வந்து நினைத்தாரே இனிக்கும், காதல் அழகாய் போக்குது.
1: அழகாய் போக்குது, அழகான பாடல்.
0: பாடலை

0: உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நேரம் 8:33. இன்னைக்கு இளமை பேசுகிறதுல நான் நிகழ்ச்சிக்கு புக்கு விளையாட்டுகளை விளையாட மாணவ கண்மணிகள் தயாரா இருக்காங்க. இணைப்பில் காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தேனிலிருந்து ஹர்ணி பேசுறேன் மேம்.
0: எப்படி இருக்கீங்க ஹர்ணி? எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன்.
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி நல்லா
0: இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். கேக்குதா உங்களுக்கு பேசுறது? கேக்குதா?
1: ஆ கேக்குது மேம்.
0: வீட்டு பாடம் முடிச்சிட்டீங்களா நீங்க?
1: ஆ முடிச்சேன் மேம்.
0: என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
1: 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மேம்.
0: நாளைக்கு விடுமுறையா உங்களுக்கு?
1: ஆமா மேம்.
0: எதுனால விடுமுறை?
1: வா அது
0: என்ன, எதுக்காக லீவ் விட்டாங்க?
1: வா
0: யோசிங்க, எதுக்காக விட்டாங்க?
1: முஹரம் மேம்.
0: அப்படியா? என்னமோ சொல்றாங்க அம்மா.
1: மிலாடி நபி மேம்.
0: அப்படியா? இன்னொரு இன்னொரு விசேஷம் இருக்கே நாளைக்கு.
1: போஹி மேம்.
0: போஹி இல்ல, அது பொங்கல். இன்னொன்னு கேரள மாநிலத்துல கொண்டாடுவாங்க
1: ஓணம் பண்டிகை மேம்.
0: ஓணம், அதனால விடுமுறை. நீங்க என்ன செய்ய போறீங்க விடுமுறையில?
1: ஜாலியா பாப்பா கூட விளையாட போறீங்க?
0: விளையாட போறீங்களா? நான் கூட தூங்க போறீங்களோன்னு நினைச்சேன், கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு.
1: ஓகே மேம்.
0: பொதுவா ஸ்கூல் போகும்போது சீக்கிரம் எழுப்பிடுவாங்க இல்லையா, பள்ளிக்கு போகும்போதெல்லாம் சீக்கிரம் எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு எழுப்பி விட்டுருவாங்க. ஆனால் அந்த லீவ் அன்னைக்கு மட்டும் ஒரு 9 மணி 10 மணி வரைக்கும் தூங்கலாம் அப்படின்னு ஆசையாக இருக்கும்.
1: பொதுவா
0: நிறைய அந்த சத்தம் எல்லாம் கேட்டிருப்பீங்க, ஒவ்வொரு விலங்குகளும் பறவைகளும் எப்படி எல்லாம் சத்தம் கொடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக சவுண்டு நீங்கள் எனக்கு வந்து பண்ணி காட்டணும். நீங்கள் சத்தங்கள் முயற்சி செய்கிறீங்களா?
1: சரி.
0: இதய இதய துடிப்பு இருக்கு இல்லையா, அது எப்படி துடிக்கும்? சரி. வீட்டில் இந்த குக்கர்லாம் வச்சுருப்பீங்கள்ல, இந்த குக்கர்லேருந்து ஒரு சத்தம் வரும். ரெண்டு ரெண்டு பதிலுக்கான பதிலையும் சேர்த்து சொல்லுங்க, ரெண்டு கேள்விக்கான பதிலையும். சரி, வீட்டில் அந்த கடிகாரம், சுவர் கடிகாரம்லாம் வைக்கும்போது அந்த அதில் ஒரு அந்த மணி சத்தம் இருக்கும், அது எப்படி இருக்கும்? ஆ சரி. இந்த கோவில் மணி, கோயிலில் மணிலாம் அடிக்கும்போது ஒரு சத்தம் கேட்கும், அந்த மணி சத்தம் எப்படி இருக்கும்? வீட்டில் இந்த சைக்கிள், இருசக்கர வாகனம் வச்சுருப்பீங்கல்ல சைக்கிள், அதில் ஒரு மணி இருக்கும், அந்த சத்தம் எப்படி இருக்கும்? சரி. இந்த சொடுக்கு போடுவாங்கல்ல கையில், சொடக்கு போடும்போது ஒரு சவுண்டு வரும், அது என்ன சத்தம், அது எப்படி இருக்கும்? சரி. இப்போ நீங்கள் உங்கள் கையில் வந்து கைபேசி வச்சுருப்பீங்கல்ல, மொபைல் வச்சுருக்கீங்கல்ல,
1: அதில்
0: வந்து சில நேரம் இந்த குறுஞ்செய்திகள் வரும், மெசேஜ் வரும், அப்போ ஒரு சவுண்டு கேட்கும். அழகா சொல்றீங்க ஹர்ணி, சூப்பரா சொல்றீங்க, சத்தம்லாம் அடி செம்மையா சொல்றீங்க, நீங்க கேட்கவே நல்லா இருக்கு. சரிங்களா, அழகா விளையாண்டீங்க ஹர்ணி. என்ன பாட்டு கேட்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க.
1: அண்ணாத்த படத்துல இருந்து அண்ணாத்த பாட்டு மேம்.
0: உங்களுக்கு அண்ணன் இருக்காங்களா?
1: இல்ல மேம்.
0: ஆனா அண்ணன் வேணும்னு ஆசையா இருக்கும்ல, அண்ணன் இல்லைன்னா?
1: ஆமா மேம்.
0: தம்பி இருக்காங்களா?
1: இருக்கா மேம்.

0: என்ன படிக்கிறாங்க தம்பி?
1: செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் மேம்.
0: தம்பிக்கு இந்த டவுட்லாம் சொல்லி தருவீங்களா? ஏதாவது சந்தேகம் கேட்டாரு அப்படின்னா?
1: ஆ சொல்லி தருவேன் மேம்.
0: கேட்பாங்களா உங்கள்கிட்ட?
1: ஆ கேட்பாங்க மேம்.
0: உங்களுக்கு ஏதாவது தெரியல இல்லை இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு தம்பி ஏதாவது சொல்லி தந்திருக்காங்களா?
1: இல்லை மேம்.
0: குட்டி பையன் இல்லை?
1: ஆ ஆமாம் மேம்.
0: சரி, என்ன சேர்ந்து விளையாடுவீங்களா?
1: ஆ விளையாடுவோம் மேம்.
0: பொதுவாக என்ன விளையாட்டு விளையாடுவீங்க?
1: கண்ணாம்பூச்சி விளையாடுவோம் மேம். கபடி விளையாடுவோம் மேம். ஓடி பிடிச்சு விளையாடுவோம் மேம்.
0: நிறைய விளையாட்டு விளையாடுவீங்க போல இருக்கே.
1: ஆமாம் மேம்.
0: சரி, இந்த கண்ணாம்பூச்சி விளையாடும் போது ஒரு பாட்டு பாடுவாங்க, பாடுவீங்களா அந்த பாட்டெலாம்?
1: அது கொஞ்சம் தான் மேம்.
0: கொஞ்சம் தான் தெரியும். சரி, அம்மாட்ட கேளுங்க, அம்மா சின்ன வயசில் விளையாண்டுருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
1: ஆ சரி.
0: சரிங்க ஹரிணி, நீங்கள் ஒரு பாட்டு கேட்டிங்கல்ல, கேட்கலாமா அந்த பாடலை?
1: ஆ கேட்கலாம்.
0: நன்றிங்க.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: இது உங்கள் கோடை பண்பலை 100.5. பள்ளி பயிலும் மாணவ கண்மணிகள் பங்கேற்கும் நிகழ்ச்சியாக இது இளமை பேசுகிறது. நேரம் பார்த்தீங்கன்னா 8:44 ஆயிருச்சு. இப்போ நான் நெகிழ் விளையாட வரும் குட்டி தங்கம். வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: திருவாரூர் மாவட்டம் கானடி காட்டா ராஜா அண்ணாமணி நகர்லேருந்து அன்புமணி பேசுறேன்.
2: நல்லா இருக்கீங்களா அன்புமணி? நாங்களும் நல்லா இருக்கோம். போன வாரம் பேசினது
3: அப்படிதானே,
2: அடிக்கடி நிகழ்ச்சிக்கு வரீங்க. உங்க முயற்சிக்கு, உங்களோட ஆர்வத்துக்கு பாராட்டுக்கள். சரியா? சரிங்க அன்புமணி. வீட்டு பாடம் எல்லாம்
3: முடிச்சிட்டீங்களா?
2: இல்ல, நாளைக்கு லீவு தானே, நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு
3: நினைச்சிருக்கீங்களா?
2: அண்ணனுக்கு வேலையே அண்ணனுக்கே முடிச்சிருவீங்களா? சரிங்க, ரொம்ப நல்ல விஷயம் இல்ல. சரி, நம்ம வேலை இல்லாமா? என்ன விளையாட்டு? நானேகில் தானா சொல்றது? அப்படியே சொல்லிடுவீங்களா? நிஜம் தானா?
3: கஷ்டப்பட்டா சொல்லிடுவேன்.
2: எப்படி எப்படி
3: கஷ்டப்பட்டா சொல்லிடுவேன்?
2: கஷ்டமா இருந்தாலும் அது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லிடலாம்ல. சரிம்மா, இப்ப வந்து உங்களுக்கான நானேகில் என்னன்னு சொல்றேன். ஏழு உருளிகளில் ஓர் உருளி வாலுருளி, அவ்வா வாளுருளி பாளுருளி. புரியுதா? ஒரு உருளி என்னது? ஏழு உருளிகளில் ஓர் உருளி, நிலுங்க, ஏழு உருளிகளில் ஓர் உருளி வாளுருளி, அவ்வாளுருளி பாளுருளி.
3: ஏழு உருளி உருளி அவ்வாளில்
2: உலோக பாத்திரம், அகலமா, நல்ல அகலமா உருண்டை, ஒரு மாதிரி உருளும் அது, அந்த மாதிரி பாத்திரத்துக்கு பேர் தான் உருளி. அந்த ஏழு உருளிகள்ல ஒரு உருளி வந்து வாலுருளி, அந்த வாலுருளி வந்து பாலுருளி அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் எத்தனை சொன்னேன் நான்? ஏழு உருளிகளில் ஓர் உருளி வாலுருளி, அவ்வாளுருளி பாலுருளி. மொத்தம் அஞ்சே வார்த்தைகள் தான். அஞ்சு வார்த்தைகளை சொல்லுங்க பாப்போம்.
3: ஏழுருளி,
2: அதை வந்து ஒரு வாக்கியமா சொல்லணும், தனித்தனியா சொல்லக்கூடாது. ஏழு உருளிகளில் ஓர் உருளி வாளுருளி, அவ்வாளுருளி பாளுருளி.
3: ஏழு உருளிகளில் ஒரு உருளி வாளுருளி, அவ்வாளுருளி
2: பாளுருளி. பாளுருளி
3: அக்கா. ஏழு உருளிகளில் ஒரு உருளி
2: பால் வச்சிருக்கிறது கிடையாது, பால் பாலாயிடுச்சு, வீணா போச்சு அந்த. சரி, இப்ப இன்னொரு வாட்டி சொல்லிடுவீங்களா? இன்னொரு வாட்டி சொல்றீங்களா? சொல்லுங்க.
3: ஏழு உருளிகளில் உருளிகளில் வாளுருளி,

0: ஏழு உருளிகளில் ஒரு உருளி.
1: ஏழு உருளிகளில் ஒரு உருளிகளில் பால் உருளி, அவ்வாறு உருளில் பால் உருளி.
0: அந்த லி லா, அதுக்காக தான் டங் ட்விஸ்டர், நாக்கு பயிற்சி தரக்கூடியது நான் நெகிழ். சரியா, நாக்க மடக்கணும், சுருட்டணும், வளைக்கணும்,
1: சொல்றக்கே போட்டு
0: நிறைய வேலை இருக்கு. அதுதான் நான் நெகிழ். அப்படிலாம் நீங்க பயிற்சி எடுத்தாதான் நல்லா அழகா தமிழ் பேச முடியும். சரிங்களா
1: அக்கா? இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரேடியோ செட் வாங்கி கொடுத்துக்கோங்க.
0: எத்தனை பேருக்கு?
1: 10 பேர், 15 பேருக்கு வாங்கிட்டுக்கோங்க.
0: வாங்கி கொடுத்துருக்கீங்க உங்களோட சொந்த காசுல?
1: ஆமாக்கா.
0: வாங்கி கொடுத்து என்ன சொன்னீங்க?
1: வாங்கி கொடுத்து நம்பர் எல்லாம் கொடுத்து 24, 26, 29 அப்ரல் 94.
0: அடேங்கப்பா, எல்லா நம்பரையும் சொல்லிட்டீங்க.
1: அப்பதான் வர முடியும்.
0: சொல்லி 100.5
1: வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல,
0: கலந்துக்கலாம்.
1: அடுத்த முறையை கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிப்போம்
0: அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எவ்வளவோ பெரிய விஷயம், ரொம்ப நல்ல விஷயம் செஞ்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எவ்வளவு செலவு பண்ணீங்க?
1: 2000 மேல இருக்குங்க.
0: அவ்வளோக்கா சேர்த்து வச்சிருந்தீங்களா?
1: சேர்த்து வச்சிருக்கேன்.
0: நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கும் நீங்க உதவி செய்ய முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? என்ன அன்புமணி யோசிக்கிறீங்க? அதாவது இல்லாதவங்களுக்கும் முடியாதவங்களுக்கும் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றேன்
1: அக்கா. எனக்கு வந்து
0: சரி,
1: இந்த காலை சீப்பு சொல்லுவாங்க.
0: ஆமா,
1: அது வரும்க்கா. அதுல சேர்த்து போட்டு நான் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தேன்க்கா.
0: ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப பெரிய விஷயம்.
1: முதியோரில் இருக்கு
0: நிறைய விஷயம் செய்றீங்களே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பண்பலையின் சார்பா நாங்க வாழ்த்துக்கள் நிறைய சொல்றோம். சரிங்களா? தொடர்ந்து செய்யுங்க. உங்களோட நல்ல மனசுக்கு, அதாவது அன்பான மனசுக்கு உங்க பேரு போல என்ன பாடல் கேட்கலாம்?
1: இது கதிர்வேலன் காதல் படத்துல இருந்து அன்பே அன்பு.
0: அதுவும் அன்புதானா? கேட்கலாம். அன்பு கேட்கலாம்
1: கேட்கலாம்க்கா.

கோடை பன்மலை நுரப்பள்ளியாய்ந்தில் இதுவரை பள்ளி பயிலும் மாணவ கண்மணிகளின் பங்களிப்பில் கேட்டு ரசித்தோம் இளமை பேசுகிறது. மீண்டும் இளமை பேசும் நாளை இரவு 8 மணிக்கு. எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பன்மலை நுரப்பள்ளியாய்ந்தோடு இணைந்தே இருங்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன், பிரேமா ஜெகன். ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து கேட்கலாம், கொடை தென்றல் விருந்தினர் விருப்பமாக.

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இன்னிசை இளவரசன் உங்கள் கூடை பண்பலை 100.5 இப்பொழுது கொடை தென்றல். செவ்வாய் கிழமைகள் தோறும் சீர்மிகு ஆளுமை கொண்ட, சிந்தனையின் சிகரம் தொட்ட, தன் முயற்சிகளால் முழு வெற்றி கண்ட பண்பாளர்களின் அன்பான பாடல் தெரிவுகள் பவனி வரும் நேரமாய், இந்த இரவு வேளையில் உங்கள் மனங்களில் இசை மழைதனை பொழிந்திட இப்பொழுது விருந்தினர் விருப்பம். இன்று தனது இசை தெரிவுகளால் நம் இதயம் நிறைக்க இணைகிறார் கொடைக்கானல் போலூர் கிராமம் சோமசுப்பு அவர்கள். உடன் பயணிக்கிறார் மயிலப்பன்.
1: கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிய இரவு வணக்கம். செவ்வாய்க்கிழமை 9:00. அடாடா, விருந்தினர் விருப்பம் காற்றலைகளில் வர ஆரம்பிச்சிருக்குமே அப்படின்ற எதிர்பார்ப்போடு நீங்களும் வானொலியில் உங்களுடைய செவியை மடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதே தான், விருந்தினர் விருப்பம் வளம் வர துவங்கியாச்சு. அந்த வகையில் இந்த வார விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் நம்ம நிகழ்ச்சியை அலங்கரிக்க சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. வனம், இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடாடா, என்ன ஒரு அழகான இடம், நிறைய மரங்கள், நிறைய விலங்கினங்கள், இயற்கை சூழ்ந்த காட்சி, மாசில்லாத காற்று, மாசில்லாத தண்ணீர், இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வனத்தோடு தொடர்பு படுத்தி பேசலாம். இந்த மாதிரியான இயற்கை சூழ் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இருந்து தான் இன்றைய விருந்தினர் வந்திருக்காங்க. அவங்கள வரவேற்றலாம், எந்த ஊர், என்ன பண்றாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட கேட்க இருக்கு. அதையும் போற போக்கில் அப்படியே கேட்டுடலாம். இப்போ அவங்கள கோடை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் உங்கள் சார்பாகவும் வரவேற்றலாம். ஐயா வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் எங்களுக்காக கொடுங்களேன்.
2: என் பேரு சோமசுப்பு, நான் போலூர் கிராமம் பூண்டி பஞ்சாயத்து கொடைக்கானல் தாலுகா.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். உருளைக்கிழங்கு, பூண்டு, பீன்ஸ், பட்டாணி இதை மாதிரி பண்ணிட்டு இருக்கோம்.
1: உங்க ஊர் பேர் வந்து போலூர் சொன்னீங்க?
2: எஸ் சார்.
1: சரி, கொடைக்கானல் இருந்து போலூர் எவ்வளவு தூரம்?
2: கொடைக்கானல் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு.
1: 45 கிலோமீட்டர் வரைக்கும். உங்க ஊரை பத்தி சொல்லணும்னா கொஞ்சம் எங்களுக்காக சொல்லுங்களேன், எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு.
2: ஒரு இயற்கை சார்ந்த ஊரு, அதாவது சுத்தி மலைகள். அந்த மலையை சுத்தி இருக்கிற நடுவுல ஒரு சின்ன மலை இருக்கு. அந்த மலையில வந்து எங்க போலூர் அமைந்திருக்கு. அதுக்கு பயங்கரமான பேர் ஒன்று இருக்கு. அது அந்த காலத்திலேயே வந்து காணித்தம்பிரான் அப்படின்னு நாங்க தெய்வ வழிபாடு பண்ணுவோம்.
1: என்னது பேர் திருப்பி சொல்லுங்க?
2: காணித்தம்பிரான்.
1: காணித்தம்பிரான்,
2: எஸ்.
1: ஏன்?
2: இப்ப ஒரு வரலாற்று ரீதியை எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு முன்னோர்கள் வந்து ஈஸ்வரனுக்கு 8 பிள்ளைகள் கேள்விப்பட்டிருக்கோம். அதுல வந்து அதியாரப்பன், சேருமதாத்தன், சின்னமதாத்தன் அப்படின்னு சொல்லி ஒரு 12 வகையான தெய்வங்கள் இருக்கு. அந்த தெய்வத்துல காணித்தம்பிரானும் அதுவும் ஒரு தெய்வம். காணித்தம்பிரான் வந்து முதல்ல கால் எடுத்து வைக்கும் போது அந்த ஊர் உருவானதா வரலாற்று ரீதியா எங்களுக்கு பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க.
1: போலூரை வந்து காணித்தம்பிரான் அப்படின்னு சொல்லலாம்.
2: சொல்லலாம். போலூருங்கிறது முன்னாடி போலூருங்கிற காட்டிலையும் அது புகழூர் என்றுதான் பெயர் சூட்டப்பட்டுள்ளது.
1: புகழூர்,
2: எஸ்.
1: சரி சரி. உங்க ஊரை பத்தி இன்னும் நிறைய கேட்க ஆசை இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல யார் யார் இருக்காங்க அப்படின்றதையும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்.
2: எங்க அம்மா இருக்காங்க. எங்க அப்பா வந்து சில 1 இயருக்கு முன்னாடி தான் இறந்தாரு. நாங்க 4 பேர் அண்ணன் தம்பிய, எல்லாருமே மேரேஜ் ஆகி எல்லாம் குழந்தை குட்டியோட இருக்கும்.
1: சரி, அம்மா அப்பா பேர் சொல்லிடலாம். உங்க வீட்டுல குழந்தைங்க, உங்க துணைவியார் பேர், எல்லார் பேரும் சொல்லலாமே.
2: எங்க அம்மா பேர் சரஸ்வதி, என்னோட பேர் சோமசுப்பு, என் மனைவி பேர் வனிதா. எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கு. ஒன்று மிருத்தியா ஸ்ரீ, இன்னொன்னு பிரணீதா ஸ்ரீ.
1: அழகான குடும்பம், அருமையான இடத்துல வாழ்க்கை, அப்படி சொல்லலாம்ல?
2: ஆமாங்க, நன்றிங்க.
1: சரி, முதல் பாடல் உங்களோட விருப்பத்துல கேட்டுடலாம். என்ன பாடல் கேட்கிறீங்க?
2: ஐயா, எனக்கு கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வு, ஒரு மோட்டிவேஷன் ரொம்ப பிடிக்கும். அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம விஜயகாந்த் படத்துல இருந்து போராடா ஒரு வாழை நேர்ந்தடா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அது வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த பாடல்.
1: உங்களோட விருப்பத்துல விஜயகாந்த் அவர்களுடைய பாடல் கேட்டுடலாம். சொல்ல போனா இன்று உங்களோட பிறந்த நாளும் கூட, அப்படிதானே?
2: ஆமாங்கய்யா.
1: சரி, உங்களோட விருப்பத்துல இதோ காற்றலைகள்ல இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: கொடைக்கானல்லிருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய போலூர். புகழூர்னு இருந்த கிராமம் இன்னைக்கு போலூர்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். உங்கள் ஊரை பற்றியும் சொன்னீங்க, மலைகளுக்கு நடுவில் இருக்கிற மலையில் இருக்கிற கிராமம்னு. இப்போ உங்கள் ஊரில் நீங்கள் விவசாயம் பார்க்குறீங்க, உங்கள் ஊரை பற்றி இப்போ ஒரு சுற்றுலாவுக்கு நாங்கள் வரணும் அப்படின்னா போலூருக்கு எந்த வழியில் வரணும், எந்தெந்த ஊரை கடந்து வரணும்னு சொல்லுங்கள். போலூரில் சுற்றி பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு இடம் இருந்தால், இந்த இடத்துக்கு போகணும், சும்மாவது நின்று பார்க்க அழகாக இருக்கும் அப்படி ஏதாவது இடம் சொல்லுவீங்களா?
1: அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலூர்லேருந்து வரும்போது பூம்பாரிலேயே ஒரு குழந்தை வேளப்பர் கோயில்னு ஒன்று இருக்குது, அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பழனியோட வியூ பாயிண்ட் வந்து பூம்பாரிலிருந்தே பார்க்கலாம். அடுத்து மன்னம்னூர் வந்தீங்கன்னா, மன்னம்னூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கோட் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்டோடது, அதில் பார்க்கலாம். அதை விட்டு ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா இடிஎம்சின்னு இருக்குது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்குது, அதுவும் நல்லா டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் இருக்குது, லேக்கு போட்டிங் எல்லாமே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பூண்டி, அதுக்கடுத்து போலூருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, நல்லா அருமையானது, வியூ பாயிண்ட் அழகாக தெரியும்.
0: நாங்கள் ஒரு தடவை அலுவலகத்திலிருந்து ஒரு ஒளிப்பதிவுக்காக கிளாவரை வர வந்தோம். அப்போ போலூர் வந்து பார்க்குறப்ப வெறும் மேகங்கள் சூழ்ந்த ஊர், ஒரு மலை வந்து அப்படியே நீண்ட மலையில் வீடு குட்டி குட்டியாக அமைஞ்சிருந்த மாதிரி தூரத்திலேருந்து காமிச்சாங்க. அங்கே இருந்தால் தெரியுது பாருங்கள், அதான் போலூர்னு. ஆனால் இன்னைக்கு போலூர்காரவங்கள்ட்ட பேசுகிறதே ரொம்ப மகிழ்வாக இருக்குது.
1: நன்றி, நல்லது நல்லது.
0: நீங்கள் இப்போ ஒரு மலைப்பகுதியில் இருக்கிறப்ப ஒரு நாளைக்கு நான் சராசரியாக அவ்வளோ தூரம் நடப்பேங்க, நடந்தே ஆகணும், எங்களுக்கு வேறு வாய்ப்பே இல்லை அப்படி ஏதாவது சொல்வீங்களா?
1: சுமார் ஒரு 8 அல்லது 9 கிலோமீட்டர் கண்டிப்பாக நம்மளால் டெய்லியும் நடந்தே ஆகும்.
0: ஓ, எங்கேருந்து எங்கே வர நடக்கிற மாதிரி இருக்கும்?
1: இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் விவசாயிங்கிறனால ஒரு பொருளை வந்து விவசாயம் பண்ணிட்டு அறுவடை செஞ்சு கொண்டு வந்து அந்த லாரிக்கு வந்து லோடு கொடுக்குறக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கு. அதுலேயும் ஒரு நாளைக்கு ஒரு 20 மூட்டை நடக்குதுன்னா ஒரு குதிரையில் வந்து 2 மூட்டை தான் ஏற்ற முடியும். அப்போ 20 நடக்கும்போது 40 ஆகி போயிடுது. அப்போ 3 கிலோமீட்டருங்கும்போது டிஸ்டன்ஸ் பார்த்துக்கலாம். அப்படிங்கும்போது எப்படியும் ஏறக்குறைய ஒரு 7-8 கிலோமீட்டர் வரைக்கும் டெய்லி எங்கள் மக்களோட வந்து நடைபயணமாக இருக்கின்றது.
0: கட்டாயம் நடந்தே ஆகணும்.
1: கண்டிப்பாக.
0: சரி, இந்த தருணத்தில் 2வது பாடல் என்ன பாடல் கேட்கலாம் உங்களோட விருப்பத்தில்?
1: அடுத்து பார்த்தீங்கன்னா தோல்வி நிலையென நினைத்தால் அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, அதுவும் மிகவும் ஒரு மோட்டிவேஷனான சாங். என்னைக்கு சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சாங், எந்த நேரத்திலும் கேட்கலாம்.
0: சரி, இந்த இரவு நேரத்துக்கு தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் எங்கே வாழ முடியும்?
1: கண்டிப்பாக
0: வாழ முடியாது. தோல்வி இல்லைங்க, போகிற பாதையில் சந்தோஷமாக போங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நம்ம பயணத்தை தொடரலாம் இந்த பாடலோடு. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: ஐயா, இப்போ நீங்கள் சொன்னப்போ வர பாதையில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள், அப்புறம் உங்கள் ஊர்லேருந்து நீங்கள் பார்த்தா ஒரு அருவி தெரியும், அழகாக இருக்கும், ரம்யமாக இருக்கும் அப்படிலாம் சொன்னீங்க. நீங்கள் பொதுவாக ஒரு மலைப்பகுதியிலேருந்து வாழக்கூடிய வாழ்க்கை முறையை இயல்பாக வாழ்ந்துட்டுருக்க நபர், இந்த மலை வாழ்க்கையை தவிர நான் இதெல்லாம் சிறப்பாக செஞ்சுருக்கேன், எனக்கு இந்த சமூக பணிகள் செய்கிறதுல ஆர்வம் இருக்கும், இந்த மாதிரி ஊருக்கு நான் செய்யணும் அப்படி ஏதாவது தனித்துவமாக செஞ்சுருக்கீங்களா?
1: இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பழங்குடியின மக்கள் சார்ந்தவங்க. அதாவது 2009 வரைக்குமே எங்கள் மக்களுக்கு வந்து சரியான வீடு வசதி இல்லாமல் இருந்துச்சு. முன்னாடி வந்து காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 8 வீடு மட்டுமே கட்டினாங்க. அப்புறம் 2006 வன உரிமை சட்டம்னு ஒன்று அமல்படுத்தியிருக்காங்க. அந்த 2006 வன உரிமை சட்டத்தின் பிரகாரமாக நாங்கள் வன உரிமை குழு கிராம சபை அமைத்து அரசு துறை அதிகாரிகளை இடம் நாடி நாங்கள் முறையாக அதை மனுவை கொடுத்து அந்த சட்டத்தின் ரீதியாகவும் நாங்கள் மொத்தம் 20 இலவச வீட்டுமனை பட்டா பெற்றோம். இப்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 வீட்டுக்கு வந்து கட்டிடம் வந்து பழங்குடியினத்துறை தாட்குவம் மூலமாக வீடு கட்டும் பணி நடைபெற்று கொண்டுள்ளது.
0: இப்போ மலைப்பகுதிகளெல்லாம் வீடு கட்டுறதா இருந்தால் அது பெரிய சவாலாக இருக்கும்ல, என்ன மாதிரி வீடு கட்டித்தராங்க?
1: எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கீம், அதாவது தொல்குடி ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, அந்த ஸ்கீம் மூலமாக கட்டி கொடுத்துருக்காங்க. அது ஃபண்டு வந்து 5,75,000 ரூபாயாக கொடுக்குறாங்க. ஒரு மதுரிலேருந்து ஒரு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த 5,75,000 ரூபா டிரான்ஸ்போர்ட் செலவே பத்தாது. இருந்தாலும் அவங்களும் எங்களுக்கு ஒரு சேவையாக நினைத்து அவர்களும் கொஞ்சம் முதலீடு செய்து எங்களுக்கு நல்ல முறையில் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க.
0: இப்போ இது வந்து என்ன மாதிரியான கட்டடம்னு கேட்குறேன், இப்போ கார வீடு அப்படி சொல்லுவாங்களோ, ஓட்டு வீடு அந்த மாதிரி, என்ன மாதிரியான கட்டட அமைப்பில் இருக்கு?
1: சிமெண்ட் போட்டு நல்லா சென்ட்ரிங் போட்டு தான் பண்றாங்க,
0: ஆர்சிசின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நீங்க ஒரு மலைப்பகுதி, உங்களுடைய வாழ்க்கை சவாலா இருக்கும், வீடுகள் வந்து போதுமான அளவில் இல்லை, இப்போ திட்டத்தின் கீழ் கிடைக்குதுன்னு சொன்னீங்க, என்ன படிச்சிருக்கீங்க நீங்க?
1: நான் பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கேன், தேனி ஆண்டிவட்டி காலேஜில் படித்தேன், மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி.
0: என்ன பாடல் உங்களோட விருப்பத்துல கேக்கலாம்?
1: இப்ப வந்து டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் ஏகப்பட்ட இறைச்சல் வருது, முன்னாடி அந்த இல்லாம இருந்துச்சு, இப்ப அதிகமா வருது, அதனை நாடி வந்து சத்தம் இல்லாத தனிமையை கேட்டேன் அப்படிங்கிற பாடலை
0: அமர்க்களம் படத்துல இருந்து உங்களோட விருப்பத்துல இதோ பாடல், சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன். அந்த பாடல் உங்களோட விருப்பத்துல இதோ சத்தத்தோடு சத்தம் இல்லாம வர இருக்கு. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: நீங்கள் இப்போ பேசுகிறப்ப சொன்னீங்க நான் ஒரு பிஏ எக்கனாமிக்ஸ் பட்டதாரின்னு. பள்ளி பருவம் இதெல்லாம் கண்டிப்பான முறையில் கடந்து தான் வந்திருப்பீங்க. எங்கே படித்தீங்க பள்ளி? 1ஆம் வகுப்புலேருந்து ஒரு 5ஆம் வகுப்போ இல்லை 1லிருந்து 12ஆம் வகுப்பு வரையோ எங்கே படித்தீங்க? உங்கள் ஊர்லேயே படிக்க முடிந்ததா? எங்கே பள்ளி வாய்ப்புகள்லாம் இருந்ததுன்னு சொல்லாமா?
1: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பள்ளி பருவம் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருடத்திலே எனக்கு குட்வில் மலையா தொடக்கப்பள்ளின்னு ஒன்று தாண்டிக்குடி பக்கத்தில் பன்னக்காடு பிரிவில் இருக்குது ஒரு ட்ரஸ்ட். அது வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் 10ஆம் வரைக்கும் படித்தேன். அதில் வந்து மார்க்கின் அடிப்படையில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அடுத்து நான் வெளியிலேருந்து படித்தேன். ஆனால் அந்த குட்வில் நிறுவனம் வந்து எனக்கு உதவி செய்தது. உதவி செய்து 12th வரை கம்ப்ளீட் பண்ணேன். 12th முடிச்சுட்டு மறுபடியும் காலேஜ் போகும்போதும் எனக்கு முழு பொறுப்பும் ஏற்றுக்கிட்டாங்க. சோப்புலேருந்து ஒரு சாதாரண அன்றாட தேவைக்கு என்னென்ன தேவையோ அது பூராமே வழங்கப்பட்டது ட்ரஸ்ட் மூலமாக. வீட்டில் இல்லாத சௌபாக்கியம் வந்து எனக்கு அந்த ஹாஸ்டல் ட்ரஸ்ட்டில் கிடச்சிச்சு. மேக்ஸிமம் எங்கள் ஏரியாவிலையும் கொடைக்கானல் மேல்மலையாக இருக்கட்டும் கீழ்மலையாக இருக்கட்டும் அதிகமான மாணவர்களை வந்து கல்வி உருவாக்குனது வந்து அந்த குட்வில் ஹோம் அப்படிங்கிற அந்த ட்ரஸ்ட் தான் எங்களை நல்ல வழியை காமிச்சு படிப்புங்கிற ஒரு அறிவே கொண்டு வந்துச்சு. நாங்கள் வந்து எங்கள் ஊரில் படிக்கலை, 5 வயசுலேயே போயாச்சு படிக்க.
0: அதுவும் பண்ணைக்காடு பிரிவு தாண்டிக்குடிக்கிட்டே இருக்குன்ற
1: தாண்டிக்குடிக்கிட்டே இருக்கு.
0: 12ஆம் வகுப்பு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தேனி ஆண்டிப்பட்டிக்கு
1: ஆமாம்
0: இளங்கலை படிக்க
1: கண்டி
0: கிளம்பிட்டீங்க. சரி, இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா மேல்மலை கீழ்மலை இப்படி நிறைய வித்தியாசம் பேசும்போதே கேட்க முடியுது. அங்கே குளிர் கம்மியாக இருக்கும், இங்கே கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கும், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. போலூர்காரவங்க கொண்டு போய் அவங்கள தாண்டிக்குடியில் இருக்கும்போது நீங்கள் சந்தித்த சவால்னு ஏதாவது சொல்லலாம். ஏன்னா 5 வயசு சின்ன குழந்தையாக இருக்கும்போதே போயிருப்பீங்க. அப்போ உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? எங்கள் ஊரை விட்டு போகிறேனே, அம்மா அப்பா இல்லையே, இது மாதிரிலாம் இயக்கம் இருந்ததா? என்ன பண்ணுவீங்க?
1: இருந்துச்சு. அப்போ வந்து என்னென்னா இப்போ வந்து சாப்பாட்டுக்கு வந்து நம்மளுக்கு கவலை இல்லை. ஏன்னா அரசாங்கம் வந்து நியாய கடையில் சரியான முறையில் உணவு பண்டங்கள் வழங்குகிறாங்க. ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரிசிக்கு ரொம்ப கஷ்டம், அதே மாதிரி ஒரு உடுத்த உடைக்கும் ரொம்ப வருத்தம் கஷ்டத்தில் இருந்தார்கள். அப்போ வந்து எனது தாயும் என் தவப்பன் மற்றும் என்னோட சகோதரர்கள் வந்து இருக்கிற கஷ்டத்தையும் சூழ்நிலையும் கொண்டு நம்ம படித்தாதே நம்ம வாழ்க்கையை முன்னேற்ற முடியும், நம்ம வாழ்க்கையை நம்ம காப்பாற்றிக்க முடியும், நம்ம சமூகத்தையும் நம்மளை சுற்றி இருக்கிறவர்களையும் நல்ல அறிவுப்படுத்த முடியும் என்று அவர்கள் கூறியதும் அவர்கள் கஷ்டத்தை மறுபடியும் எனக்கு எடுத்து சொல்வதும் அவர்கள் கஷ்டப்படுகின்றதை நான் கண்ணார பார்ப்பதனாலையும் எனக்கு படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு. படித்து முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் போக முடியாட்டியும் என்னால் முடிந்ததை வந்து அதை அரசாங்க ரீதியாக எப்படி கொண்டு போய் மக்களிடம் போய் சேர்ந்து மக்கள் பயனடைய முடியும் அப்படிங்கிறது வந்து என்னோட கல்வியறிவு வந்து எனக்கு ஒரு ஆயுதமாக பயன்பட்டுச்சு.
0: அதனால படிக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: சரி, இந்த தருணத்தில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆனந்த குயில் பாட்டு தினம் எங்களின் வீட்டில் இல்லை.
0: ஆனந்த குயிலின் பாட்டு தினமும் எங்களின் வீட்டில் இல்லை. காதலுக்கு மரியாதை பாடல். ஆமாம். சரி, உங்களோட விருப்பத்தில் ஆனந்த குயில். இதோ காற்றலைகளில் இசைக்க இருக்கு. இசையோடு என்றும் நீங்கள் இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: ஐயா, இப்போ நீங்கள் சொன்னப்போ ஒரு நிறுவனத்தின் உதவியோடு நிறைய படிக்கிறதற்கான நல்ல உதவிகள் கிடைத்தது. ஓரளவு படித்தோம், படிச்சுட்டு இளங்கலை பட்டமும் பெற்று எங்கள் ஊருக்கு என்ன சேவை பண்ண முடியுமோ, அரசு வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் என்ன மாதிரியான நலத்திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரணுமோ அதை என்னோட படிப்பு ஆயுதமாக பயன்படுதுன்னு சொன்னீங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட என்ன கேட்கணுன்னா, உங்கள் ஊர் வந்து மலைப்பகுதின்னு சொல்லிட்டீங்க. பொதுவாக பார்த்தோம்னா இப்போ நிறைய வனவிலங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வருது உள்ள, இப்போ ஒரு காட்டு மாடாக இருக்கட்டும், நம்ம இந்தியன் கார்னு சொல்கிறோம், இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய விலங்குகள் போலூருக்கு வருமா, வந்திருக்கா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா?
1: சார், காட்டு மாடுங்கிறது பார்த்துருக்கோம், அதிகமாக வந்து புதைக்குள்ளே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் விவசாயத்தை வந்து சேதப்படுத்தும். அதை வனத்துறையிட சொன்னோம்னா உடனே வனத்துறை வந்து அதுக்கு நிவாரணம் வந்து கொடுத்துட்றாங்க முறையாக.
0: ஓ, விவசாயத்தை என்ன பாதிக்குதோ அந்த இழப்பீடே கிடச்சிருது.
1: இழப்பீடு கண்டிப்பான முறையில் வனத்துறை கொடுத்துட்றாங்க.
0: சரி, இப்போ அது தொடர்பாக இன்னும் கொஞ்சம் கேட்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் உங்களோட விருப்பத்தில் கேட்டுடலாம். என்ன பாடல்?
1: சீனாவில் வந்து வச்சி குச்சி பத்திக்காதடா அப்படிங்கிற,
0: யாரும் வந்து உரசுற வர
1: உரசுற வர.
0: ஏன் இந்த பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு?
1: நம்ம ஒரு லைனில் கரெக்டான முறையில் நம்ம ஒரு இதை நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம போயிட்டுருக்கும் போது ஏகப்பட்ட பேர் நம்மளை வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க. ஏன் இவன் மட்டும் என்ன புது லீடர்ஸ்,

0: அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகள் வரலாம். அதெல்லாம் தவிர்த்து நம்ம பாதையில் நம்ம போய்கிட்டே இருப்போம். யார் என்ன சொன்னாலும் நமக்கு தேவையில்லை, நம்ம யாருக்கும் தீங்கானது செய்யலை, நமக்கு தேவையானதை நம்ம தேடி போய்கிட்டு இருக்கோம்.
1: நமக்கு எது சரின்னு படுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும்.
0: கண்டிப்பா
1: வத்தி குச்சி மாதிரி உரசீரக்கூடாது அப்படி.
0: ஆமா,
1: சரி, உங்களோட விருப்பத்துல இதோ பாடல் காற்றலைகள்ல இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: இசையின் முகவரி கூடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். விருந்தினர் விருப்பம் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் கொடைக்கானல் போளூர் கிராமம் சோமசுப்பு அவர்கள்.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க காட்டு மாடு இதெல்லாம் வந்து இயல்பாக இருக்கும், புதரில் இருக்கும், திடீர்னு விவசாய நிலங்களை சேதப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதை தாண்டி நீங்கள் ஏதாவது வனவிலங்குகள் பார்த்துருக்கீங்களா? இப்போ மலைப்பகுதின்றதுனால அங்கங்கே நம்ம இப்போ அந்த பக்கம் சிறுத்தை வந்துச்சு, இப்படி இதை மாதிரியெல்லாம் ஏதாவது செவி வழியாக கேட்டதோ இல்லை நீங்கள் பார்த்ததோ அந்த மாதிரியான நிகழ்வு இருக்கா?
2: பன்றிகள் பார்த்துருக்கோம், அப்புறம் மயில்கள் பார்த்துருக்கோம், இந்த ரெண்டு விலங்குகள் பார்த்துருக்கோம், காட்டு மாடு நேரடியாக பார்த்துருக்கோம்.
1: இதனால அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது தொந்தரவு, அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான பாதிப்பு அந்த மாதிரிலாம் ஏதாவது ஏற்படுமா?
2: இதை மாதிரி இப்போ வாழ்க்கை பாதிப்புன்னு ஒன்றையுமே ஏற்பட்டதில்லை. விவசாயத்தை வந்து கொஞ்சம் சேதப்படுத்தும், அதோட உணவை தேடி வருது. அப்போ அந்த உணவை தேடி வரும்போது பாதிக்கும் போது அந்த விவசாயத்துக்கான நஷ்டீடை வந்து அரசாங்கம் மனத்துறை வந்து சரியான முறையில் வழங்கிடுது.
1: இப்போ போளூரில் என்னென்ன விவசாயம் பண்ணுறீங்க பொதுவாக?
2: உருளைக்கிழங்கு, வெள்ளைப்பூடு, பீன்ஸு, ஸ்வீட் பட்டாணி, கேரட் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம்.
1: இப்போ இதற்கான விதையெல்லாம் எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்குது? நீங்களே விதை வச்சுருப்பீங்களா இல்லை அதுக்கு எதுவும் அரசாங்கம் வந்து விதை கொடுக்குறாங்க அந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சு தராங்களா?
2: ஸ்வீட் பட்டாணி பார்த்தீங்கன்னா நம்ம விவசாய ஆஃபீஸில் வந்து கொடுக்குறாங்க.

0: வடுகுபெட்டியில் வந்து வெள்ள போடு வாங்குறோம், பயிர்கள் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. மற்றபடி உருளைக்கிழங்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மேட்டுப்பாளையத்தில் போய் அங்கே போய் குடோனில் தான் போய் நமக்கு தேவையான இதை வந்து எடுத்துகிட்டு வருவோம். இல்லைனா லோக்கலில் இருக்கவங்க வந்து டீலர் வந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு ஒரு ரேட் போட்டு கொடுப்பாங்க.
1: இப்போ உருளைக்கிழங்குலாம் விதையாக இருக்குமா, இல்லை அந்த கிழங்கோட மேலே இருக்கிற அந்த பட்டுன்னு சொல்லுவோம் அரும்பு, அதை அப்படியே எடுத்து நடுற மாதிரி இருக்குமா?
0: இல்லை இல்லை, உருளைக்கிழங்குறது நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் விதைகள். ஆனால் என்னென்னா நம்ம சாப்பிடும்போது பெருசாக இருக்கும், நம்ம மார்க்கெட்டில் வாங்கும்போது நம்ம பயிரிடக்கூடியது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒரு நார்மல் சைஸாக இருக்கும். அந்த சின்னதை வந்து விவசாயம் பயிரிடுவோம்.
1: வெள்ளப்பூண்டு எப்படி இருக்கும்?
0: வெள்ளப்பூடு வந்து நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரி தான், இப்போ அந்த பருளை ஒவ்வொன்றா பிரித்து ஒன் ஆர் டூ டேஸ் வந்து காய வச்சு மறுபடியும் நம்ம எடுத்து அந்த அதுக்கு வந்து ஒர்க் பண்ணி நம்ம ஒவ்வொரு பருளாக எடுத்து தனித்தனியாக நடுவோம்.
1: அதற்கான வேலைகள் தனியாக செய்யணும்.
0: தனியாக செய்யணும்.
1: சரி, இப்போ இந்த தருணத்தில் என்ன பாடல் கேட்கலாம்?
0: இப்போ தண்ணி வந்து நம்மளுக்கு ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது நம்ம கொடைக்கானல் தாலுகாவில். அதனை வந்து நம்ம மழை பெய்வது தொடர்பாக தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே அப்படிங்கிற பாடலை விரும்புகிறேன்.
1: கேட்குறீங்க, தண்ணீர் கொடைக்கானலில் மட்டும் இல்லை, அங்கங்கே மழை கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஒரு சில பகுதிகளில் நல்ல மழை இருக்குது, ஆனால் நம்ம பகுதியில் மழை குறைவாக இருக்குது. மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும், பெய்யும் நம்புவோம்.
0: கண்டிப்பாக
1: உங்களோட பாடல் இதோ காற்றலைகளில் இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: ஐயா, இப்போ நீங்கள் சொல்கிறப்போ உங்களோட விவசாய வாழ்க்கை, இயற்கை சூழ்ந்த வாழ்க்கை, இதெல்லாம் வந்து கேட்குறப்ப ரொம்ப மகிழ்வாக இருக்குது. இதை தாண்டி இப்போ உங்களை கொண்டு போய் வேற ஒரு பகுதியில் நீங்கள் இருங்க, இங்கே வந்து இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும், அந்த மாதிரி நம்ம இங்கே போய் இருக்கணும், நகரத்தை நோக்கி போகணும், இல்லை பெருநகரங்களை நோக்கி போகணும், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்றைக்காவது சிந்தனை வந்திருக்கா? குடும்பத்தோடு போனால் இன்னும் குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் அமைச்சு தரலாம், படிப்பாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது, நம்ம போவோம், அந்த மாதிரிலாம் ஏதாவது தோணியிருக்கா உங்களுக்கு?
1: எந்த ஒரு நேரத்திலும் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்ததில்லை. ஏன்னா நாங்கள் இயற்கையோடையே இருக்கோம், எங்களுக்கு சுற்றி நல்லா தூய்மையான காற்று கிடைக்கிது, ஆரம்பத்தை சொன்ன மாதிரி தூய்மையான குடிநீர் கிடைக்கின்றது, இறைச்சல் இல்லாத ஒரு அமைதியான இடத்துல இருக்கிறோம். எங்களுக்கு வந்து இப்போ கீழே வத்தலோண்டு மதுரை வடுகப்பட்டிக்கு போகிறோம், அந்த பயிரிட்ட பணத்தை வாங்குவதற்கு போகும்போது எங்கள் விவசாய பொருட்களை கொண்டு போய் அங்கே போய் இருக்கும்போது எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன ஆரம்பித்தாலும் உடனே

0: வேர்த்து ஊத்துது, எப்படா நம்ம ஊருக்கு போகணும்னு. அவங்ககிட்ட கடையிலேருந்து பிரிட்ஜ்லேருந்து ஒரு வாட்டர் கேன் வாங்கி குடித்தாலும் அந்த தண்ணி குடிச்சது மாதிரியே இல்லை. ஆனால் நம்ம கொடைக்கானலில் பொறுத்தளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி குடித்தாலுமே நம்மளுக்கு குடிச்சது மாதிரி இருக்குது. அதே மிகப்பெரிய சந்தோஷம். கீழே போகிறதுக்குலாம் எங்களுக்கு விருப்பம் இல்லை, சாத்தியமே இல்லை.
1: இங்கே தான் பிடிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக இருப்போன்றீங்க. சரி, இப்போ இந்த வாழ்க்கையில் நீங்கள் சவால், இது வந்து இயற்கையாகவே சவால் தாங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும், நாங்கள் இதோட தான் சேர்ந்து எங்களுடைய வாழ்க்கை பயணம் போயிட்டுருக்கு அப்படின்னா, நீங்கள் எதை சவாலாக சொல்லுவீங்க?
0: கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே ஒரு 300-400 இருந்தால் தான் அவங்க வாழ்க்கையை ஓட்ட முடியும். ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. ஏதாவது ஒரு தோட்டத்தில் ஒரு கீரை ஒடிச்சிட்டு வந்தாலும் எங்களுக்கு அன்றாட உணவுக்கு தேவைப்படுகிறது. சவால்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயற்கையில் எங்களை ஏமாற்றும் போது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வளர்க்கும் போது அன்றாடம் வீக்லேயோ இல்லை மந்த்லேயோ ஒன் டைம் சேலரி கிடச்சிடும், அதை வச்சு பண்ணிடுவாங்க. எங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. இயற்கையை வந்து சரியான முறையில் அமைஞ்சால் மட்டும்தான் நாங்கள் விவசாயத்தை வச்சு எங்கள் வாழ்வாதாரத்தை ஓட்ட முடியும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்களுக்கு வந்து மிகவும் இயற்கையை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால எங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கு.
1: இயற்கை முரண்டு பிடிக்குது அப்படின்னு சொல்லலாம்.
0: கண்டிப்பாக.
1: சரி, இப்போ நீங்கள் நிறைய பயிரிடுறதை பற்றி சொன்னீங்க, உருளைக்கிழங்கு, வெள்ளைப்பூண்டு, அப்புறம் இனிப்பு பட்டாணி, பீன்ஸு, இதெல்லாம். இப்போ இதற்கான தண்ணி தேவைகள் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? பொதுவாக மலை பகுதிகளில் மழை பெய்யும் போது தண்ணி அப்படியே ஆறாக ஓடிடும். அப்போ நீங்கள் விவசாயம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தண்ணி தேவை இருக்கும். இப்போ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க, எப்படி சமாளிக்கிறீங்க?
0: இப்போ எங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ போலூர் மற்றும் சுற்றி வர இருக்கிற கிராமங்கள் அனைத்துலேயுமே ஃபாரஸ்ட்டில் அல்லது ரெவனியில் வந்து ஒரு குளம் மாதிரி இருக்கும். அந்த குளத்தில் வந்து ஸ்டோரேஜ் ஆகிரும். இது வந்து இப்போ உருவானதல்ல, முன்னோர்கள் எங்கள் பாட்டம் இருக்கும்போதே அது வந்து உருவாக்கி வச்சுருந்துருக்காங்க. அந்த நீர்த்தேக்கத்தில் வந்து தேங்கி அப்புறம் ஃபால்ஸ் வழியாக ஆறு வழியாக வரும்போது எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து நாங்கள் ஒரு வாய்க்காலாக செட் பண்ணி வச்சுருப்போம். அந்த வாய்க்காலில் வந்து தண்ணி வந்து எங்கள் பட்டாளையாண்டுக்குள்ளே வந்து ஒரு குளம் மாதிரி வச்சுருப்போம் பொதுவான இடத்துல. அதுலேருந்து ஒவ்வொரு நபருக்கும் நீர்ப்பாசனம் வந்து செல்கிறது.
1: இதுக்கு வந்து மழை வந்து கண்டிப்பாக பொழியணும். அந்த நீர் தேக்க பகுதியில் வந்து மழை பொழிஞ்சா மட்டும்தான்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: கொஞ்சம் அது சவாலான விஷயம் தான், இயற்கையை நமக்கு ஒத்துழைக்கணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, கண்டிப்பாக ஒத்துழைக்கும். இப்போ என்ன பாடல் கேட்க இருக்கீங்க?
0: ஜீன்ஸ்ல இருந்து எனக்கு எனக்காக பாடல்.
1: உங்களுக்கே உங்களுக்காக தான் இந்த பாடல்.
0: ஆமாம்.
1: இதோ காற்றலைகளில் இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: ஐயா, இப்போ இவ்வளோ நேரம் பேசணும், நீங்கள் பேசினப்ப சொன்னீங்க இளங்கலை பொருளியல் எக்கனாமிக்ஸில் படிச்சிருக்கேன்னு சொல்லி. இப்போ உங்கள் ஊரில் எவ்வளோ பட்டதாரிகள் நீங்கள் இருப்பீங்க, உங்கள் ஊரில் மொத்தம் எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் படித்தவர்கள் குறிப்பாக பட்டதாரிகள் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்றதை சொல்லலாமா?
1: இப்போ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 500 குடும்பங்கள் ப்ளஸ் ஒரு 1500 பேர் வரைக்கும் இருக்கிறோம். இதில் பட்டதாரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் தான் இருக்கிறோம். அதில் எங்கள் கிராமத்தில் இப்போ நாங்கள் ஒரு போலூர் கிராமத்தில் நாங்கள் கொஞ்சம் பழங்குடி மக்கள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் தான் பட்டதாரிகள் இருக்கும்.
0: உங்களை சார்ந்த பகுதியிலேயே பார்த்தீங்கன்னா 6
1: பேர் தான் இருக்கும்.
0: இப்போ படிக்கிறதுக்கு நீங்கள் ஊக்கப்படுத்துறீங்களா? இப்போ நான் படிச்சிருக்கேன் பாருங்கள், ஒரு மனு எழுத தெரியுது, இந்த மாதிரியான திட்டங்கள் இருக்குன்னு படித்து தெரிந்து கொள்ள முடியுது, இதெல்லாம் படிக்கிறதுனால வசதி, படித்தா மட்டும்தான் வாழ்க்கை நீங்களே சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் யாருக்காவது சொல்லி அந்த மாதிரி உங்கள் ஊரில் இருக்க குழந்தைகளையோ கொஞ்சம் இளைஞர்களையோ படிக்கலாம் ஊக்கப்படுத்தியிருக்கீங்களா, படிக்க அனுப்பிச்சிருக்கீங்களா?
1: இப்போ எங்கள் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா நான் தான் முதல் கிராஜுவேட்டட். நான் கிராஜுவேட் ஆனவருக்கு இப்போது எங்கள் ரிலேட்டிவாக இருக்கட்டும், எங்கள் அண்ணன் குழந்தைகளாக இருக்கட்டும், அனைவரும் ஒவ்வொரு வீட்லேயும் 2 நபராவது டிகிரி படித்து முடிச்சுருக்காங்க. அதேமாதிரி இப்போ டிகிரியும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அதுக்கு உதவிபுறமாக வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பெல் அப்படிங்கிறது பழனியில் ஆயக்குடியில் இருக்குது. அவங்க வந்து எங்களுக்கு இப்போ வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. உணவு, உடை, காலேஜ் ஃபீஸ் எல்லாமே A to Z எல்லாமே, ஒரு கல்லூரிக்கு படிப்புக்கு தேவையானது என்னென்ன தேவையோ அது பூராமே வில்லேஜ் பெல் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 குழந்தைகளை வந்து நாங்கள் வில்லேஜ் பெல்ட்ட நாங்கள் சொல்லி சேர்த்து விட்டேன். அவர்கிட்ட கண்ணன் அவர்கிட்ட அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு, ப்ரைவேட் காலேஜ்லேயே படிக்க வைக்கிறாரு, எல்லா செலவுமே அவர் ஏற்றுக்கிறாரு.
0: இந்த மாதிரியான தொண்டு நிறுவனங்களின் உதவியோடு கூட படிப்புக்கான வாய்ப்புகள் இருக்கு.
1: அதை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றேன்.
0: இதெல்லாம் சொல்லும்போது ஒரு விஷயம் என்ன கேட்க தோணுதுன்னா, நீங்க ஒரு மலை பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கை முறை மாறுது, உங்களுடைய வாழ்வியல் முறை மாறுது, உங்களுடைய வாழ்வாதாரம் மாறுது, நிறைய உங்களுக்கான சூழல்கள் இருக்கு. வெளியிலிருந்து பார்க்கும்போது உங்களை வந்து நீங்க என்ன எந்த ஊரா அப்படின்னு எளிதாக அடையாளம் கண்டுபிடிப்பாங்களா? போலூர்காரரா நீங்க அப்படின்னு இங்கே பகுதியில் இருக்கக்கூடிய கொடைக்கானல் பகுதியில் இருக்கவங்களே உங்களை அடையாளம் காண முடியுமா?
1: இல்லை, அப்படி காண முடியாது. இவங்க மேமலக்காரவங்க தான் அப்படிங்கிறது கீழே வத்தனூரில் இருக்கிறவங்க, டவுன் பக்கம் இருக்கிறவங்க வந்து ஐடென்டிட்டி பண்ண முடியும். ஆனால் இப்போ கொடைக்கானலுக்குள்ளே இருக்கும்போது வந்து இந்த ஊர்க்காரங்கன்னு ஐடென்டிட்டி பண்ண முடியாது. ஒருவேளை எங்கள் ஊர்க்காரங்க இருந்தால் மட்டும்தான் இவன் நம்ம ஊர்க்காரன் அப்படின்னு ஐடென்டிட்டி பண்ண முடியுமா? அதாவது மற்றபடி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கும்.
0: சரி, இப்போ இந்த தருணத்தில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: நம்ம ஊர் தோட்டத்தில் ரோஜா பூ பூத்திருக்கு, விஜயகாந்த் பாடல்.
0: சரி, உங்களோட விருப்பத்தில் நம்ம ஊர் தோட்டத்தில் ரோஜா பூ பூத்திருக்கு, நிறைய ரோஜாக்கள் பூக்கணும், அந்த பூக்கும் ரோஜாக்கள் எல்லாம் பட்டதாரிகளாக இருக்கணும்னு நம்ம சொல்லிக்கலாம்.
1: கண்டிப்பாக
0: உங்களோட விருப்பத்தில் ரோஜா பூ பூக்க காற்றலைகளில் வளம் வருது. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

ஐயா, இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசுனதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிற முடியுதுன்னா, மலை கிராமம்ன்றது இயற்கையோடு இயந்த வாழ்வை கொடுக்குது. அதை தாண்டி தனியாக ஒரு வாழ்வாதாரம், உங்களுக்குன்னு ஒரு வாழ்வியல் முறை, இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் உங்கள்கிட்ட

0: ரெண்டு விஷயம் கேட்க விரும்புறேன். என்னைக்காவது இப்படி ஒரு மலைப்பகுதியில் இருக்கிறோம், நமக்கு வேறு விதமான வாழ்க்கை கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த படிப்பை நம்ம படிச்சிருந்துருக்கணும், இந்த வேலைக்கு நம்ம போயிருந்திருக்கணும், இதெல்லாத்தையும் நம்ம மாற்றணும், மலைப்பகுதிகளில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை முறையில் இதெல்லாம் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும், அப்படி ஏதாவது விஷயம் சொல்வீங்களா?
1: அப்படின்னா இருக்கு. இப்போ விவசாயத்தை வந்து நம்ம யாருமே வந்து முன்னோதாரமாக எடுத்து அவங்க மக்களுக்கு சரியான முறையில் போய் சேர்றதில்ல. நேற்று வரைக்கும் இருந்த சீனியோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் 60 ரூபாய்க்கு இருந்துச்சு, இன்னைக்கு காலையில் போய் கேட்டால் 90 ரூபாங்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த பொருளாதாரத்தை உயர்த்திற்கு சரியான முறையில் அரசாங்கம் வந்து வழிநடத்தி சொல்லணும். இப்போது படித்தாதான் எல்லாத்தையும் மாற்ற முடியுங்கிறதுக்கு என்ன கேட்டால் தற்பெருமையாக இல்லை, நான் ஒரு உதாரணம், கல்வி இருந்தால் மட்டும்தான் எங்கேயுமே நம்ம வந்து முன்னேற முடியும் அப்படிங்கிறக்கான ஒரு இது.
0: கல்வி இருந்தால் தான் முன்னேற முடியும்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் கூடுதலாக என்ன கேட்க விரும்புகிறேன்னா, எங்கேயாவது நீங்கள் பாகுபாடு பார்க்கப்பட்டு அப்படி ஒரு விதமான இது மலைப்பகுதியிலிருந்து வந்திருக்காங்க அப்படின்ற பாகுபாடு எங்கேயாவது உணர்ந்திருக்கீங்களா, அப்படி பாகுபாடை கண்டறிஞ்சிருக்கீங்களா?
1: எஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கமே இப்போ வந்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்ருக்கு. அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு ஒரு சில தண்ணி தட்டுப்பாடுகள் ஏற்பட்டுச்சு விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே. அப்போ எங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு நாங்கள் தண்ணின்னு கேட்கும்போது வந்து எங்களுக்கு வந்து எங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்க, வீடு கட்டுறதுக்கு இது தண்ணி இல்லை, விவசாயத்துக்கு தண்ணி பத்தலை அப்படின் மாதிரி எங்களை சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த பணி வந்து மிகவும் தாமதமாக போய்கிட்டு இருக்கும்போது நாங்கள் மறுபடியும் மாவட்ட ஆட்சியர் இப்போ இருக்கிறவங்ககிட்ட வந்து நாங்கள் மனு கொடுத்துருந்தோம். அப்புறம் எஸ்டி போலீஸ் அவங்ககிட்ட சொல்லி தான் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இயற்கை ஆண்டவன் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து முன்னாடி கிணறு வெட்டியிருந்தாங்க. கிணறு வெட்டி அதில் தண்ணி வந்து பாசம் பிடிச்சிருக்கு அப்படிங்கவும் யாரும் அதை எடுத்து யூஸ் பண்ண முடியல அப்படிங்கும்போது அதை அப்படியே விட்டுட்டாங்க. அப்புறம் நாங்கள் எங்கள் பஞ்சாயத்து செக்ரட்டரிகிட்ட பேசி உடனே எங்களுக்கு வந்து அந்த தண்ணி எங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு, தாராளமாக எடுத்துக்கங்க, யாருக்கும் யூஸ் இல்லாமல் ஏதாவது வேஸ்ட்டாக தான் இருக்குது, நீங்கள் வீடு கட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னாங்க. அந்த இதில் வந்து நாங்கள் மோட்டர் போட்டு செட் பண்ணி எடுத்து நாங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் இதில் வந்து ஒரு கோரிக்கையாக என்ன சொல்கிறோம்னா, இப்போ வீடு கட்டிட்டு இருக்க இடத்துல வந்து கொஞ்சம் வாட்டர் குடிநீர் வந்து கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது. அது வந்து அரசாங்கம் வந்து ஒரு நல்ல முறையில் எடுத்து எங்களுக்கு குடிநீர் வந்து ஒன்று போர் போட்டோ இல்லை ஏதாவது ஒரு லைன்லேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அது குடிநீர் இருக்குது, அதுக்கு ஒரு நல்ல முறையில் பைப்பு அமைச்சோ எங்களுக்கு தருணும்னு கேட்டுக்கொள்கின்றோம்.
0: இதற்கான நடவடிக்கை மனு கொடுத்துருக்கீங்க அப்படிதானே?
1: இப்போ தண்ணிக்கு வந்து கொடுக்கல, ஆனால் அந்த தண்ணி தட்டுப்பாடுன்னு சொல்லி எங்களுக்கு மறுக்கப்படுது என்று நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்தோம். கொடைக்கானல் கோட்டாட்சியர் அவர்களிடம் முன்னாடி வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பப்பட்டது, அப்புறம் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ வரைக்கும் தண்ணி சரியான முறையில் வந்து கிடைக்கல.
0: அப்படியே காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும், அதேக்கான முயற்சியை நீங்களும் எடுங்க, அரசாங்கமும் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரும்னு சொல்லிக்கலாம். நிறைவாக இந்த சமுதாயத்துக்கு ஒரு மலைப்பகுதியை சார்ந்த மனிதனாக, இயற்கையோடு வாழக்கூடிய மனிதனாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா?
1: இப்போ என்னென்னா எங்கள் கிராமங்கள் வந்து கொடைக்கானல் மேல்மலை எல்லாமே கொஞ்சம் அமைதியான ஒரு கிராமங்களாக வாழ்ந்துச்சு. இப்போ வெளியிலேருந்து வர்ற சுற்றுலா பயணிகள்னால வந்து அசுத்தமாகிக்கொண்டே இருக்குது. அதாவது வந்தாங்கன்னா ஒரு சுற்றுலா வந்து இயற்கை ரசித்துட்டு ஒரு இயற்கை சுற்றுலா வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போனால் பிரச்சனையே இல்லை, வர்றாங்க குப்பையில் போடுறாங்க, அதே மாதிரி குப்பையை போட்டு கண்ட இடத்துல வாட்டர் கேனு பாட்டிலு ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் அடிச்சுட்டு போட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கிராமத்து பணியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தைகளுக்கும் சரி எங்கள் அம்மா அப்பா சரி எங்கள் சுற்றுலாத்தில் இருக்க பெண்கள் எல்லாருமே ஒரு நாகரீகமான உடைகளை அணிந்திருந்தார்கள். இப்போ வருகின்ற சுற்றுலா பயணிகள் அனைவரும் நாகரீகமற்ற ஆடைகளை அணிந்து வருவதால் வருகின்ற காலங்களில் எங்களது குழந்தைகளும் அதே மாதிரி மாறிவிடுமோ, அதற்கு நாங்கள் தவப்பனாக இருந்து என்ன பதில் சொல்லப் போகிறோம் என்று கவலைக்கிடங்கமாக உள்ளோம். அதை மாற்றுவதற்கு ஏதாவது ஒரு நல்ல நடவடிக்கை இருந்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும்.
0: இயற்கையோடு இந்த வாழ்வாருங்க, ஊரோடு ஒத்து வாழ்னு சொல்கிறீங்க அப்படிதானே?
1: ஆமாம்.
0: ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட இவ்வளோ நேரம் பேசுனதில், நிறைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மலை சார்ந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், விவசாயம் எப்படி இருக்கும், என்ன பயிரிடுறோம், எப்படி வளர்க்குறோம், அதற்குண்டான சவால்கள் என்ன, எவ்வளோ தூரம் நடக்கிறோம் ஒரு நாளைக்கு, அது மாதிரி எங்கள் ஊரில் எவ்வளோ பேர் படிச்சிருக்கோம், இனி படிக்கிறதற்கு யார் யார் படிச்சுட்டு இருக்காங்க, பட்டதாரியாக மலர் இருக்கும் ரோஜாக்கள் எவ்வளோ இருக்காங்க, அதற்கான முயற்சிகள், தண்ணீர் பற்றாக்குறைக்கான மனுக்கள், இப்படி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரு நம்பிக்கையான பயணமாக உங்களுடைய வாழ்க்கை இருக்குது. அரசாங்க வேலைக்கு போகணும்னு ஆசைன்னு சொன்னீங்க, அந்த ஆசை நிறைவேறணும்னு கோடை பண்பலையின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
1: கோடை எஃப்எம் 100.5 அவர்களுக்கு மிக்க நன்றி. ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறேன், கத்தி முனையை காட்டிலும் பேனா முனை மிகவும் சிறந்தது, கல்வியை மிக சிறந்த ஆயுதமாக பயன்படுத்திக்கொள்ளும். நன்றி, வணக்கம்.
2: கானகங்கை உங்கள் கோடை பண்பலையில் இதுவரை இசை நடைபோட்டு இனிதாய் நிறைவு பெறுகிறது. விருந்தினர் விருப்பம் தன் எண்ணங்களால் வண்ணங்கள் சேர்த்து வனப்புமிகு இசை தேர்வுகளை தந்து இதுவரை நம்மோடு பயணித்தார் கொடைக்கானல் போளூர் கிராமம் சோமசுப்பு அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு மயிலப்பன், கணினியாக்கம் ஒய் முகமது அலி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

எங்கேயும் எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை இன்னொரு புள்ளியாய்ந்தல் இப்போது தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம். இனிய இரவு வணக்கம் நேர்களே,

ஒரு பாடல், ஒரு வாசம், ஒரு பார்வை, ஒரு புன்னகை எதுவாக இருந்தாலும் நினைவாக மாறிவிட்டால் நெஞ்சுக்குள்ளது நிரந்தரமாகும். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மறையலாம், ஆனால் மனதில் பதிந்த அழகான நினைவுகள் மட்டும் என்றும் அழியாது.

இதம் தரும் இனிய இடைக்கால சந்தங்களோடு உங்கள் நினைவுகளுக்கு இனிமை சேர்க்க கோடை பண்பலை நொறுபொள்ளி ஐந்தில் இது நினைவே சுகம்.

0: இன்றைய நினைவே சுகம் தேனி மாவட்ட நேர்களே உங்களுக்காகத்தான். நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள தேனி மாவட்ட நேர்கள் அழைக்கலாம். 94-870-77-448 என்ற எண்ணிலும், 96-55-24-24-29 என்ற எண்ணிலும். இப்போது இணைப்பில் காத்திருக்கும் இனிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் ராஜேஸ்வரிக்கா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்க்கா. அனைவருக்கும் இனிய வணக்கம்க்கா.
0: சரிங்க, பாடல் என்ன கேட்கலாம்?
1: மாணவர்கா வந்து தோழி ராகம் பாடவாம் மெல்ல போட.
0: அந்த தோழி ராகம் வருது கேளுங்க.
1: நன்றிக்கா.

0: இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் இரவு 10:10. தேனி மாவட்ட நேர்களுக்காக இன்றைய நினைவே சுகம் காத்திருக்கும் அன்பு நேயர், வாங்க வணக்கம்.
1: சகோதரிக்கு வணக்கம்.
0: வணக்கங்க
1: ராணி, தேனியிலிருந்து நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கும்மா. எப்படி இருக்கு? மழை இருக்கா?
0: மழை இருக்குன்னு சொல்ல முடியாது, அப்பப்ப எட்டி பார்த்துட்டு போகுது. சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க.
1: எனக்கு ஆகாய கங்கை படத்துல இருந்து மேக தீபம் சூடு மாலை அந்த பாடல்.
0: நீங்களே பாடியெல்லாம் போல இருக்கீங்க.
1: மலேசியா
0: சரிங்க, மலேசியா வாசுதேவன் ஐயா பாடிப்பாங்க, கேட்கலாமா?
1: நன்றி,
0: நன்றிங்க.

0: எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பந்தலை 100.5 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி தேனி மாவட்ட நேயர்களுக்காக இப்போது இணைப்பில் காத்திருக்கும் இனிய நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கங்க.
1: தேனி மாவட்டம் தெரிஞ்சுவலத்திலும் இருச்சக்கர மாபுரத்திலிருந்து ரம்யா.
0: ரம்யாமா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: பூவும் காத்தும் வீசும் போது வாசம்.
0: அப்படிங்களா? கேட்கலாமா பாட்டு? குங்கும பொட்டு கவுண்டர் நினைக்கிறேன் படம் இல்லைங்களா
1: மேடம்? இதுக்கு முன்னாடி விருந்தினர் இருப்போம், அவளுக்கு ரொம்ப நன்றி.
0: பாடல்கள்லாம் கேட்டீங்களா? சரிங்க,
1: நல்லா இருந்துச்சு. அவங்க சொல்றத கேட்கிறப்ப நம்ம மலைக்கு போலான்ற ஒரு ஃபீல் வந்து.
0: கிளம்பி வந்துருங்க. சரிங்கம்மா, நிகழ்ச்சியே உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கணும்னா எழுதியும் அனுப்பலாம். சரிங்களா? அனுப்புங்க. சரிங்க, இப்போ உங்களுக்கான பாடல் கேட்கலாம். நன்றிங்க.

0: என்றுமே தித்திக்கும் கோடை பண்பலையின் ஒரு புள்ளியாய் தலது நினைவே சுகம். தேனி மாவட்ட நேயர்களுக்காக இன்றைய நிகழ்ச்சி காத்திருக்கும் அன்பு நேயர் வாங்க வணக்கம்.
1: எல்லையில்லா வான்வெளியில் விண்டைகள் பேசும் விண்மீன்கள் கூட்டத்திலே விளையாடும் தழுவி கொண்டிருக்கும் கோடை பண்பலை இரவு வணக்கம் சொல்வது தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி வடக்கு சார் ராமராஜ் அமராவதி மேடம்.
0: ஐயா
1: மேடம் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
1: கிழக்கு வாசல் படத்துல பச்சை மலை பூவு இது உச்சி மலை தேரு தங்குது இது நந்த வனத்தேரு இந்த பாட்டு போடுங்க.
0: பாடல் கேட்கலாங்கய்யா. நன்றிங்க.
1: சரிங்க.
2: பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேன்

0: கோடை பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்தில் இது நினைவே சுகம். நேரம் இரவு 10:26. இன்றைய நினைவே சுகம் தேனி மாவட்ட நேயர்களுக்காக காத்திருக்கும் இனிய நேயர், வாங்க வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சகோதரிக்கு.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: தேனில சொர்ணலதாப்பா. அனைவரும் நலமாட்டீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கோங்கம்மா. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு செந்தூர போயிலிருந்து கிளியே கீழே கிளியே சபையில் வந்தால் என்ன அந்த பாட்டு கொடுத்துருங்க.
0: ஆனா தேனி மாவட்ட நேர்கள் எல்லாரும் பாடகர்களா இருக்கீங்களே,
1: பாடிக்கிட்டே இருக்கா?
0: சரிங்கம்மா, பாடல் கேட்கலாமா?
1: நன்றிங்க.
0: நன்றிங்கம்மா.

0: இது உங்கள் கோடை பந்தலை 100.5 இணைந்திருக்கிறோம். நினைவே சுகத்தில் காத்திருக்கும் அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா.
1: தேனி மாவட்டம் ஆண்டவேட்டி வட்டம் சித்தார் வீட்டிலிருந்து பிச்சைமணி.
0: ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: தோரல் ரெண்டு கோச்சகர் பாடத்திலிருந்து தங்க சஞ்சலி மின்னும் பைங்கிரி பாட்டாலே கொஞ்சம்
0: பாடல் கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றி மேடம்.

0: நேரம் இரவு 10:35. கோடை பந்தலின் ஒரு புள்ளியாய்ந்தல் இது நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி தேனி மாவட்ட நேயர்களுக்காக காத்திருக்கும் அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: தேனி மாவட்டம் சின்னமனூர் பவன்சாய் பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்கம்மா, பாடல் என்ன கேட்கலாம்?
1: இந்த பூக்கள் மெல்ல சிரிக்கும்.
0: கேட்டலாமா?
1: சரிங்க.
0: நன்றிங்கம்மா.
1: நன்றி.

0: இசையால் உங்கள் செவிகளுக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. தேனி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கும் இனிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: தேனி மாவட்டம் கம்பம் உதயநகரிலிருந்து சர்மிளா அன்பு.
0: சொல்லுங்கம்மா.
1: பிடித்த பாடல் என் பொம்மை குட்டி அம்மாவோட படத்திலிருந்து
0: பாடல் உங்களுக்காக 100.5. நன்றிங்க.

கோடை பந்தலை இன்னொரு புள்ளி ஐந்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். நேரம் இரவு 10:47. இன்றைய நிகழ்ச்சி தேனி மாவட்ட நேயர்களே உங்களுக்காகத்தான்.

0: கோடை பன்மலை நொறுபொள்ளி ஐந்தல் இது நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு வரும் நிறைவான நேயர். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கங்க.
1: எல்லாரும் நல்லா நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். பேர் சொல்லுங்க.
1: தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில இருந்து சிவகுமாரிமா.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஊமை விழிகள்ல இருந்து மாமரத்து போயிருக்கு
0: பாடல் கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றிங்கம்மா.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை தேனி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் கேட்டு ரசித்தோம் நினைவே சுகம். மீண்டும் நினைவே சுகம் கேட்கலாம் நாளை இரவு 10 மணிக்கு. எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை 100.5 இணைந்தே இருங்கள். விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து கேட்கலாம் இடைவிடா பாடல்களோடு இரவு சிறகு.
1: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
2: பிரமாதம்,
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே
2: சபாஷ்,

நேர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நித்திரை தழுவும் நேரத்தில் முத்திரையாக பாடல் தரவிருப்பது 100.5 இரவு சிறகு.

அன்பின் அதிகாலை வணக்கம் நேர்களே. அவனியை அழகாக்க புலரும் இந்த விடியல் இசையோடும் இன்பத்தோடும் உதயமாகட்டும் என வாழ்த்தி வரவேற்கிறது கோடைப்பண்மலை 100.5. இப்பொழுது முதல் இனிய உதயமாகும் எமது நிகழ்ச்சிகளை அனைத்து நேயர்களும் எமது வளமையான அலைவரிசை 100.5 MHz-லும் உலக தமிழர்கள் அனைவரும் நியூஸ் ஆன் ஏர் செயலியின் வாயிலாகவும் கேட்டு மகிழலாம். இன்று சக வருடம் 1948, பத்ர 4, பராபவ வருடம் ஆவணி திங்கள் 9 நாள், திருவள்ளுவராண்டு 2057, 2026 வருடம் ஆகஸ்ட் மாதம் 26 தேதி புதன்கிழமை, நேரம் அதிகாலை 4:57.

விடியல் நேர வணக்கம் நேர்களே. இந்த பிரபஞ்சமும் இயற்கையும் ஒவ்வொரு நாளும் இன்று என்ற ஒரு நாளை புறப்பித்துக் கொண்டேதான் இருக்கிறது. நேற்று தவறவிட்ட வாய்ப்புகளுக்காக இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்வோம். இது கோடைப்பன்மலை 100.5 இன் அருள்மாலை.

இறைவன் தனக்கு பிடித்தவர்களுக்கே அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசளிக்க விரும்புகிறார் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். கொடைப்பண்மலை 100.5 இணைந்திருக்கிறோம் அருள்மாலையோடு. நேரம் விடியற்காலை 5:11.

எல்லா தானங்களும் பிறரை வாழ வைக்கும். என்றாலும் நிதானம் மட்டுமே தன்னையும் வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும். நிதானமாக அருள் மாலை இசைக்கும் நேரம் விடியற்காலை 5:17. இது கோடை பண்பலை 100.5.

0: வேலையா.
1: நிதானம் எனும் உத்தியை அறிந்தவர்கள் எதிலும் சாதிப்பார்கள். கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கும் அருள் மாலை சொல்லிடும் நேரம் விடியற்காலை 5:21.

வாழ்க்கையின் நிலைப்பாட்டை புரிந்து கொள்ள நிதானம் மிக அவசியம். அது அமைதியான தியானத்தில் அடைக்கலமாகிறது. விடியற்காலை நேரம் 5:27 என சொல்கிறது கோடை பண்பலை 100.5 இன் அருள்மாலை.